நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன. நேரம் 5:49 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

0: நாலொரு குரலில் இன்றைய குரல்: ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. குரல் எண் 137. அதிகாரம் ஒழுக்கும் உடைமை. ஒழுக்கும் உடைமை எனும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரலுக்கான விளக்கம்: ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர். ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர்.
1: ஏய் மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM Rainbow புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
0: நேயர் விருப்பம் பாடசொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்
1: எஃப்எம் ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
7: மன்னா மன்னா,
8: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
7: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
8: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
7: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
8: என்ன வழி?
7: இத கேளுங்க அண்ணா.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
9: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமா அண்ணா, ஆமா.
10: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
10: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
10: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
10: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:02.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
10: ஹாய் ஸ்நேகிதியே.

நேர்களே, நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நான் விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இளநீருக்கான குட்டை தென்னை குறித்த காந்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்பூர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். காடுகளின் உழவர்கள் வழங்குபவர் பி. சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல். இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மனப்பிரச்சினைகளும் தீர்வும் குறித்து மனநல ஆலோசகர் பி. சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

நலமாய் வாழ எலும்புகளின் ஆரோக்கியம் ஏன் அவசியம் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நாம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சீனு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்வரப்பும், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மரடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 கேட்கலாம் புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம். சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கம் அளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், இதில் தூக்க கோளாறுகளும் நல்வாழ்வில் அவற்றின் தாக்கமும் குறித்து புதுச்சேரி பொது மருத்துவ நிபுணர் டாக்டர் அரவிந்தன் அவர்களுடன் நேர்முகம். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஆனந்த். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம் நேயர்களே.

1215 கிலோஹர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் ஏஞ்சு ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 ஏஞ்சு ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை, விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எஸ் வரதராஜன் அவர்களின் வயலின், சீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங் சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு நீர் சிக்கனம் தேவை இக்கணம். 12:00 புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சித்திரம் முதற்பகுதி, அமைப்பு மயிலாடுதுறை தசந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்க.

1250 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதிய, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம். சட்டம் அறிவோம். சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கம் அளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 4:00 அனுபவம் புதுமை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை திரைக்கதை வசனம் ராஜகோபு. இயக்கம் ராஜேந்திரன். 5:00 பொன்மாலை பொழுது காதல் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும். 8:00 முதல் 8:15 வரையிலும். 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நகர் கிராம உழவர் எஸ் விநாயகம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 குஷினாரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்களே, இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புலனும் நட்பு என்பார் குலமுதன்வன் வள்ளுவன். எமக்கு இவர் இத்தகையவர், இவர்க்கு யாம் இத்தகையவர் என்று நட்பினை புனைந்து கூறின் அது நட்புக்கு இழுக்காம் என்பது விளக்கம். எவ்வளவு நுட்பம், எவ்வளவு மென்மை! ஒரு மயிலிறக வருடல், தென்றலின் இதத்திற்கு ஒப்பானது இவை. வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளோடு பொருத்தி பார்த்தால் முன்னர் தந்த விளக்கங்களையும் உரைகளையும் தாண்டி வண்ண வண்ணமாய்த் தென்படும் வாழ்வியல் நெறி

0: புத்தம் புதிதாய் மிளிரும். மனிதனின் தேடல் என்பது மற்றவர்களை தேடுவதன்று, அவர்களை தேடுவது, தமது மறுபதிப்பைத்தான் தேடுவது. தாங்கள் விரும்புவது தாம் முழுமையடையத்தான், எல்லோராலும் எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை. இதில் மறுபரிசீலனைக்கு இடமில்லை, அது ஏற்கனவே இருப்பதுதான். தேடிக் கண்டடைவதில்தான் சுவாரஸ்யம் இருக்கிறது. மலையால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியுமா? ஆனால் ஏரியால் முடியும். எதுவும் எங்கும் போய்விடவில்லை, தண்ணீர் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறது அவ்வளவே. 1330 குரட்பாக்களிலும் இவற்றை சொல்லிப் போயிருக்கிறார் எம் குலமுதல்வன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லுறையில் சிறிது பெரிது என்பதில்லை, உணர்தல் முக்கியம், அது பெருமை தரும். நல்லுரை கேட்க இனிமை தரும், இது வாழ்தலின் பெருமை. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடிகளும் அந்த மரங்களைச் சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ என்பார் பாரதி. அலைகளைச் சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கின்றவர் என்பார் நகுலன். நினைவு ஊர்ந்து செல்கிறது, பார்க்கவும் பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை என்று மீண்டும் கூறுவார் நகிலன். வாழ்வின் சூட்சமம் இது, வாழ்வின் நீட்சிக்கான சூத்திரம் இது, வாழ்தல் என்பதே இதுதான். காலை பொழுதினிலே கண்விழித்து மேனிலை மேல் மேலை சுடர்வானை நோக்கி நின்றோம் விண்ணகத்தே என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. மீண்டும் சொல்வோம், காலை காட்சிகள் தூய்மையானவை, தூசிகள் பூசிக்கொள்ளாதவை. அப்பொழுது உதிக்கும் சிந்தனைகளும் தூய்மையானவை, வண்ணம் பூசிக்கொள்ளாதவை. அவை மேன்மையானவர்களின் சொற்களைப் போல நன்முத்துக்களை மட்டும் இழுத்து அணி செய்வோம். இப்பூமியில் எல்லாமே நல்லவனவாகவே இருக்கின்றன, எல்லாமே கொட்டி கிடக்கின்றன. ஒரு பெரிய குவியிலிருந்து எப்படி பிரித்து காண்பது? நாம் மனதை திறந்து வைத்து கொண்டு அகல கண்களால் பார்க்க பழக வேண்டும் அவ்வளவே. சான்றோர் கண்மை, அவர்களோடு ஒட்டிய உறவு, அவர்களின் சொல் நம்மை மூடியிருக்கும் புகைமூட்டத்தை அகற்றிவிடும். உண்மையில் இவ்வுலகம் ஞானவான்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஊது பற்பல நூல்கள் கற்கவும், இங்கு சீருடைய நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்திங்கு சேர்க்க விலகி வீட்டிலோர் பொந்திலே வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். பெண்களின் கும்மி அவருக்கு குதூகலம் தந்தது, சொற்கள் ஆண்களுக்கு மாணவியே. அருளுக்கும் அன்பிற்கும் கோயிலாய் என் நெஞ்சில் குடியேறி பயிர்க்கு மழையாயிருக்கின்றீர், உமை தேடுவேன் என்று தன்னுடைய குரு நிவேதிதாவை போடுகிறான் பாரதி. உமது மனம் நிறைந்ததான பூமி மற்றும் விண்ணுலகம் இரண்டியுமே நாங்கள் அறிவோம். ஒளி பொருந்திய இயற்கையே, நீ மட்டும் மேலான உலகை அறிவாய். இந்த பூமியில் நடந்து இருப்பிடமாக கொள்வதற்கு மனிதர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய் இயற்கை அளித்த யாசகம். இதில் வாழ்வதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும். கண்களில் தெரியும் பொருளினை கைகள் அறிந்திட மாட்டாவோ? அட, மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதோ என்று பேசுவான் பாரதி. கவிஞர் சொற்கள் வசீகரமானவை, வலிமையானவை, அவற்றை பேணுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15, 3:00. இதயங்களை இதமாக்கும் இனிசை கானம் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம் எஸ் சௌமியா குரலில்.

இறைவனை போற்றி புகழும் இன்னிசை கானம் இது தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 5ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் இளநீருக்கான குட்டை தென்னை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்பூர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: அப்பாடா, ஒரு வழியா சென்னைக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்க எல்லாம் ரோட்ல எவ்வளவு காரு, பஸ், டூ வீலர் வண்டிங்க, அப்பாப்பாப்பாப்பாப்பா, அவ்வளவு நெரிசலா இருக்குது. நம்ம ஊருக்கு இங்க வந்த பிறகுதான் சந்தோஷமாவும் இருக்கு.

0: தூரக்கா வர்றது கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. ஆமா கருத்த முத்து தான். எப்பா கருத்த முத்து, நில்லுப்பா நில்லுப்பா.
1: எப்ப காத்த முத்து, காத்த முத்து, சைக்கிள் பிரேக் இல்லப்பா, புடி புடி புடி புடி புடி கீழே வந்துட போறோம், புடி புடிப்பா புடிப்பா புடியா. ஆ போடா, ஆ நீ சொல்லுப்பா.
0: என்னப்பா காலையிலேயே டவுன்ல இருந்து வந்துட்டு இருக்கிற சைக்கிள்ல?
2: காத்த முத்து, சைக்கிளை பஸ் ஸ்டாண்ட்ல தான் போட்டான், சென்னைக்கு போய் வரமா நானு மாமே ரூட்டுக்கா.
0: ஓஹோ சென்னைக்கு போயிட்டு இப்பதான் வந்து இறங்கினியா?
2: ஆமா ஆமா, மரக்காணத்துல பஸ் நிறுத்தினாங்க சாப்பிடறதுக்கு. அங்க ஒரு எல்லி சாட்டம்பா, அந்த எல்லி வெட்டுற ஒரு 40 ரூபாய் வாங்கிட்டு இருப்பா.
0: கருத்த முத்து, ஊர் உலகம்லாம் உனக்கு என்னன்னே தெரியாதா?
2: என்னப்பா இப்படி கேட்ட?
0: இளநி டவுன்லாம் 50 ரூபாய்க்கு விக்குது.
2: அடடா என்னப்பா அது, அப்ப இளநிக்கு அவ்வளவு மதிப்பா இருக்குதா?
0: ஆமாப்பா, இளநிக்குன்னே மரம் எல்லாம் வச்சு அதுல இருந்து இளநிய கொண்டு வந்து வியாபாரம் பண்றாங்க.
2: ஓ இளநிக்குன்னு?
0: ஆமாப்பா, இளநீருக்குன்னே சாகுபடி பண்றாங்கப்பா தென்னை மரத்துல.
2: காத்த முத்தியா, நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்கன்னா மரத்துல ஏறி 2-3 இளநி வெட்டி கொடுப்பான், இதான் இளநிக்கு நமக்கு வேலை.
0: எப்பா நீ சொல்றது நம்ம ஊர்காட்டுல நடக்கக்கூடிய விஷயம், ஆனா அத ஒரு விற்பனையா ஒரு மார்க்கெட்டிங்கா பண்ணணும் அப்படின்னா இளநீருக்குன்னே ரகங்கள் இருக்குது.
2: ஓஹோ,
0: அந்த தென்னைய பயிரிட்டு இளநிய கொண்டு போய் விக்கிறது தான் வேலையே, அதுல இருந்து காயே எடுக்க மாட்டாங்கப்பா.
2: ஓ நல்ல வருமானம் கிடைக்கும் பொழுது பாப்பா. காத முத்தா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு வருமானம் பாக்குற மாதிரி ரொம்ப ஆசையா இருக்குதா. ஒரு 1/2 ஏக்கர் மீதி நிலம் இருக்குது, நீ சொல்ற அந்த இளநீருக்குன்னு தனியா பயிரிடுறான், நீ மேற்கொண்டு அந்த விவரங்கள்லாம் சொல்லு எனக்கு.
0: கருத்தமுத்து, நீ இளநீருக்கு அப்படின்னு தென்னை பயிரிடணும்னு நினைச்சிட்டீனா குட்ட ரகத்தை தான் பயிரிடணும்.
2: ஓஹோ
0: ஆமாப்பா, நின்னுகிட்டே பறிக்கிற மாதிரி ஒரு 8-9 வருஷத்துல நமக்கு நல்ல காய்ப்பு வர்ற மாதிரி இந்த மாதிரி மரத்தை நீ வச்சினாதான் உனக்கு லாபம். ரொம்ப வருஷம் காய்க்காது, ஆனா காய்ப்பு வந்து நமக்கு நல்ல பலன் கொடுக்க கூடியதா இருக்கும்.
2: நல்லா இனிப்பா இருக்குமா?
0: ஆமாப்பா நல்லா இருக்கும், பாக்கிறதுக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கும். இந்த செவ்வளனி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆரஞ்சு கலரு, மஞ்சள் கலரு, அப்புறம் அந்த பச்சை இளநி, இந்த மாதிரி 3 ரகம் வருதுப்பா இந்த குட்ட ரக தென்னையில.
2: ஓஹோ சரி காத்த முத்த, இதை எப்படி பயிரிடலாம், விற்பனை பண்ணலாம், எப்படி லாபம் கண்டுபிடிக்கலாம், அதை பத்தி விவரமா சொல்லு காத்த முத்த.
0: கருத்த முத்து, நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியில 3 அடி அகலம், 3 அடி உயரம், 3 அடி நீளம், இந்த அளவுலதான் நம்ம தென்னை மரத்துக்கு நம்ம குழி எடுக்கிறோம். குழி எடுத்த பிறகு நாம முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வெள்ளை எறும்புடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு லிண்டேன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு.
2: ஓஹோ,
0: அதாவது அந்த மருந்த நம்ம குழிகள்ல முதல்ல தெளிச்சு விட்டுட்டு அதுல வந்து நம்ம மக்கிய தொழுவுறோம், ஒரு 60 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம அந்த குழிக்குள்ள கொட்டிட்டு அப்புறம் செம்மண் அப்புறம் மணல் இதெல்லாம் ரொம்ப நல்லா கலந்து அதுக்குன்னு முறை இருக்கு, அந்த விதத்துல வச்சு குழியோடைய நடுவுல வந்து மண் கலவை அப்படியே லைட்டா நீக்கிட்டு நம்ம வந்து இந்த தென்னை கன்று நல்லா முளைச்ச கன்று நல்லா வாலிபமா நல்லா வீச்சா கிளம்பிருக்கோம், அந்த மாதிரி கண்ணை நம்ம வைக்கணும். தென்னங்கன்று வளர்ந்து நல்ல தண்டு உருவாகுதுல்ல, அந்த நேரத்துல நாம ஓரங்களை குறைச்சி குழிகளை சுத்தமா நிரப்பிடணும்பா. இந்த மாதிரி வந்து முதல்ல நம்ம தென்னை சாகுபடிக்கு குழி எடுத்து எப்படி செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அப்புறம் இடைவெளி ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுவும் நம்ம குட்ட ரகமா பண்ண போறோம், அதனால ஒரு 6.5 6.5.

0: போதும். இதுதான் வந்து இந்த குட்டை ரகத்தில் நாம் ஃபாலோ பண்ணுறது. இதே நெட்டை ரகமாக இருந்தால் ஒரு 7.5 மீட்ரு 8 மீட்ரு வரைக்கும் கூட நம்ம அந்த இடைவெளியை வச்சுக்கலாம்.
1: சரி சரி சரி.
0: இந்த மாதிரி நீ வச்சிக்க, இளநீங்கிறது நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குது இல்லையா?
1: ஆமாம்.
0: அதுவும் நின்றுக்கிட்டே பறிக்கிற மாதிரி நம்ம மரம் இருந்துச்சுன்னா அதை விட நமக்கு என்ன,
1: அது சரி
0: ஈஸியாக பறிச்சிடலாம், ஈஸியாக நம்ம விற்பனை கொண்டு போயிடலாம்.
1: கதமுத்த, இளநீருக்கான அந்த குட்டை தண்ணியில அதனுடைய ரகங்கள் எல்லாம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
0: சொல்றேன்ப்பா கருத்தமுத்த, சவுகாட் ஆரஞ்சு குட்டை இப்படி ஒரு வகை இருக்கு.
1: சரி.
0: சவுகாட் பச்சை குட்டை மஞ்சள் நிற இளநீர் இருக்குல்ல, அது ஒரு ரகம் இருக்கு. இதுல வந்து எந்த ரகத்தை வேணாலும் நீ பயிர் பண்ணலாம்.
1: சரி.
0: இதுல என்னன்னா, அந்த குட்டை தென்னை மரம் இருக்குல்ல, இது நட்ட 3வது வருஷமே பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு வைக்கும், உதிர்ந்துரும், அப்படியே போயிட்டு இருக்கோம். நமக்கு 8-9வது வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா

0: ஈஸியா பறிச்சிடலாம், ஈஸியா நம்ம விற்பனை கொண்டு போயிடலாம்.
1: கதமுத்த, இளநீருக்கான அந்த குட்டத்தண்ணில அதனுடைய ரகங்கள் எல்லாம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
0: சொல்றேன்ப்பா கருத்தமுத்த, சவுகாட் ஆரஞ்சு குட்டை இப்படி ஒரு வகை இருக்கு. சவுகாட் பச்சை குட்டை மஞ்சள் நிற இளநீர் இருக்குல்ல, அது ஒரு ரகம் இருக்கு. இதுல வந்து எந்த ரகத்தை வேணாலும் நீ பயிர் பண்ணலாம். இதுல என்னன்னா, இந்த குட்டை தென்னை மரம் இருக்குல்ல, இது நட்ட மூணாவது வருஷமே பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு வைக்கவும் உதந்துரும், அப்படியே போயிட்டு இருக்கோம். நமக்கு 8-9வது வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கோலை கோலையா காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆமாப்பா, பாக்குறதுக்கு அழகா இருக்கும்பா. ஏன்னா ரகம் அப்ப சொன்ன இல்லையா, என்ன சொன்ன, சவுகாட் குட்ட தென்னை அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுல வந்து ஆரஞ்சு மஞ்சள் பச்சை, அதை பார்க்க பார்க்க நமக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நம்ம அதை வெட்டி கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கணும்னு போனோம்னா பாக்குற வியாபாரி எல்லாம் நம்ம அந்த தென்னங்குலைய விலை பேசி வாங்கிக்குவாங்க. அதனால ஈஸியா விற்பனை பண்ணிடலாம். என்ன ஒண்ணு, வறட்சியால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இந்த குட்ட தென்னைக்கு இருக்கு.
1: ஓஹோ,
0: அதனால இந்த நீர் பாசறது, உரம் போடுறது, இதெல்லாம் நல்லா கவனம் செலுத்தணும். அப்பதான் காய்கள் நல்லா பெருசா இருக்கும், நல்லா வட்ட வடிவுல அழகா இருக்கும். இதெல்லாம் நீ கவனமா செய்யணும். தென்னை மரத்துக்கு வருஷம் வருஷம் நீ கொஞ்சம் உரம் வைக்கணும். இதெல்லாம் செஞ்சீன்னா இந்த குட்டரக தென்னை சாதாரணமா வருஷத்துக்கு ஒரு 100 காய் காய்க்கும்.
1: சரி சரி.
0: ஆனா நம்ம நல்லா பராமரிச்சோம்னா 150 காய்க்கு மேல நமக்கு கிடைக்கும்பா. வந்து 100 மரம் இருக்குன்னு வச்சுக்க, ஒரு மரத்துக்கு 150 காயின்னா அப்ப வந்து 100 மரத்துல நமக்கு லாபம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைக்கும்பா. பொதுவா இளநீங்கிறது இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பானம், அதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் இப்ப மக்களுக்கு நிறைய தெரியுது, எல்லாரும் இளநீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீ தாராளமா இந்த இளநீருக்கான அந்த குட்ட தென்னையா நீ பயிரிடலாம், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குப்பா.
1: நல்லதே நடக்கட்டும் காத்துமுத்த. இன்னைக்கு இளநீருக்கான குட்டத்தனை பத்தி நல்லா விவரமா சொன்ன. இந்த தென்னங்கன்ற வாங்கிய, அரை ஏக்கர்ல நட்டு, நல்ல வளர்த்து, நல்ல வருமானத்தை பாக்குறேன். நானு
0: இளநீக்குன்னு ஒரு தென்னந்தோப்பை நீ உருவாக்க போற, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
1: எனக்குப்பா?
0: ஆமாப்பா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இளநீதான்ப்பா நமக்கு தென்னை மரம் சாகுபடியில நல்லா லாபம் கொடுக்கக்கூடிய.
1: கரெக்டா சொன்ன கதமுத்து,
0: அதனால நீ தாராளமா செய்ப்பா.
1: சரி சரி சரி சரி
0: சரி கருத்தமுத்து, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: நீ பாத்து போயிட்டப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.
0: சரிப்பா சரிப்பா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இளநீருக்கான குட்டை தென்னை குறித்த காத்துமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்றோர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சமூக

0: வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு உத்திசார் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் 15,870 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 11 திட்டப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவை தவிர 8,140 மெகாவாட் திறன் கொண்ட 6 திட்டங்களுக்கு மத்திய மின்சார ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். தேசிய தொழில் பழகுநர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 500,000 மேற்பட்ட இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலமாக அவர் அளித்துள்ள பதிலில் தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழில் பழகுநர் பயிற்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு கடந்த 2022 முதல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 615 தொல்லியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பணப்பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் கடந்த நிதியாண்டில் யுபிஐ செயலி வாயிலாக 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ செயலி அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை முதலமைச்சர் திரு விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலும் குப்பைகளை சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேகரிக்கப்படும் குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி விரைவு ரயிலில் நவீன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணியர் நலச்சங்க உறுப்பினர் திரு பிரம்மநாயகம் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலடி விரைவு ரயில் இன்று முதல் எல்ஏஜி கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் மூன்றடுக்கு ஏசி பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தமை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை விடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த எல்ஏஜி பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: இந்த ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் சிறப்பான பயண அனுபவத்தை அளிப்பதாக உள்ளது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
1: பேரு சுரேஷ், நான் குளத்துல தான் வரேன், சொந்த ஊர் தூத்துக்குடி. அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். இப்போ எல்எஸ்பி கோச்சுன்னு நிலருந்து விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கிளீனாவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிட்டாங்க. சாதாரண நார்மல் கோச்ல வந்து சார்ஜர் ஒரே ஒரு சார்ஜர் தான் போட முடியும். இப்போ குறைஞ்சது ஒரு கோச்ல ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க. டாய்லெட் வசதினாலும் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் நல்லா சேஃப்டியாவே இருக்கு. இதுல பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் நேற்று கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் வர்த்தக கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி துறைகளில் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 5% அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் UPI செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:55. தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
2: காடுகளின் உழவர்கள் வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள்.
4: பறவைகள் விதவிதமான அலகுகளை கொண்டவை. அவை சாப்பிடும் உணவிற்கு தகுந்தாற்போல் அவற்றின் அலகுகள் பரிணாம வளர்ச்சியில் மாற்றம் கண்டுள்ளன. கிடைக்கும் எதனையும் சாப்பிடும் காகம், மைனா, செம்போத்து முதலியன எல்லா இரைகளையும் சாப்பிடுவதற்கேற்ற அலகை பெற்று இருக்கின்றன. பஞ்சுருட்டான்கள் பெரும்பாலும் பறக்கும் பூச்சிகளை பிடித்து தின்னும். அவை அதற்கேற்றார் போன்ற மெல்லிய, நீண்ட, சற்று முன்னோக்கி வளர்ந்த அலகை பெற்றிருக்கின்றன. தானியங்களை தின்கின்ற திணைக்குருவிகள், சிட்டுக்குருவிகள் முதலியன கூம்பு வடிவ அலகை பெற்றிருக்கின்றன. பூக்களில் உள்ள தேனை உறிஞ்சி குடிக்கின்ற தேன்சிட்டுகள் தேனை உறிஞ்சுவதற்கு ஏதுவாக நீண்ட, முன்னோக்கி வளர்ந்த கூர்மையான அலகை பெற்றிருக்கின்றன. பெரிய ஏரிகளில் உள்ள மீன்களை

0: வாரி தின்பதற்கேதுவாக கூழைக்கடாக்கள் பை போன்ற அழகை பெற்றிருக்கின்றன. சேற்றை துழாவி அதில் இருக்கின்ற புழு பூச்சிகளை உண்கின்ற கூனி அரிச்சான், ஆங்கிலத்தில் பைட் அவசர், நீண்ட சற்று மேல் நோக்கி வளைந்த கூர்மையான அழகை பெற்றிருக்கிறது. கடற்கரை ஓரங்களில் உள்ள வலைகளை தேடி அதில் உள்ள நண்டுகளை பிடித்து தின்னும் அரிவாள் மூக்கு உள்ளான் போன்ற பறவைகள் நீண்ட சற்று முன்னோக்கி வளைந்த அழகுகளை பெற்றிருக்கின்றன. நீரில் மூழ்கி மீன்களை பிடித்து தின்கின்ற நீர்க்காக்கைகள் மெல்லிய நீண்ட முனையில் சற்று வளைந்த கொக்கி போன்ற அலைகளை பெற்றிருக்கின்றன. பருந்துகள், வல்லூறுகள், கழுகுகள் முதலிய கொன்றுண்ணி பறவைகள் இரையை பிடிப்பதற்கும் பிடித்த இரையை கிழித்து தின்பதற்கும் ஏதுவாக வலிமையான சற்று பருத்த முனையில் கூர்மையான வளைந்திருக்கின்ற அலைகளை பெற்றிருக்கின்றன. இவ்வாறு எந்த பறவையை நீங்கள் உற்று நோக்கினாலும் அவை உண்கின்ற இரைக்கு ஏற்பவே அதனுடைய அழகு அமைந்திருப்பதை காணலாம். பெரும்பாலான பறவைகள் அளவில் சிறிய அழகுகளை கொண்டுள்ளன. எனினும் சில பறவைகள் அவை செய்யும் வேலைக்கு தகுந்தாற்போல் அளவில் பெரிய அழகுகளை கொண்டுள்ளன. பறவைகள் பறப்பதற்கு எடை குறைவாக இருத்தல் அவசியம். அதன் பொருட்டு பரிணாம வளர்ச்சியில் அழகுகள் எடை குறைவானதாக மாறியிருக்கின்றன. பறவைகளால் நம்மை போல் இரைகளை மென்று கூழாக்கி விழுங்க முடியாது, மாறாக இரையை அப்படியே விழுங்குகின்றன. அந்த இறை நேரடியாக அதன் உடலின் மையப்பகுதியில் இருக்கும் அறவைப்பைக்கு செல்கின்றன. அங்கே உணவு அரைக்கப்படுகிறது. பறவைகளுக்கு இரண்டு தாடைகள் இருக்கின்றன, மேல் தாடை, கீழ்த்தாடை. தாடை எலும்புகளின் மேல் கெரட்டின் என்ற பொருள் மூடியிருக்கிறது. இதே பொருளால் தான் நம்முடைய தலைமுடி மற்றும் நகங்கள் உருவாகியிருக்கின்றன. பயன்பாட்டின் காரணமாக சேதமடையும் அலகுகள் இயற்கையாகவே சரி செய்து கொள்ளப்படுகின்றன. பறவை அலகில் அதன் வெட்டும் பகுதியே அதிக அளவில் தேய்மானம் அடைகிறது. மனிதர்கள் வாயை திறக்கும் பொழுது அவர்களின் கீழ்த்தாடை அதிகம் அசைந்து பேசுவதற்கும் உணவு உட்கொள்வதற்கும் இன்ன பிற செயல்களுக்கும் உதவுகிறது. மனிதர்களைப் போலவே பறவைகளின் கீழ்த்தாடை அதிக அளவில் அசைந்து அதன் அலகை திறக்க உதவுகிறது. அதற்காக மேல் தாடை முழுவதுமாக அசையாது என்று நினைக்க வேண்டாம். அதிலும் சிறு சிறு அசைவுகள் இருக்கும். இந்த அசைவும் பறவைக்கு பறவை மாறுபடுகின்றன. எடுத்துக்காட்டாக பட்டைவால் மூக்கான் பறவையின் அலகு நல்ல நெகிழும் தன்மை உடையவையாக இருக்கின்றன. அதற்கு மாறாக மரங்கொத்துகளின் அலகுகள் உறுதியாக இருந்து மரப்பட்டைகளை கொத்த உதவுகிறது. எனவே பறவைகளின் அலகுகள் அவற்றின் பயன்பாட்டுக்கு தக்கவாறு தகவமைக்கப்பட்டுள்ளன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். காடுகளின் உழவர்கள் வழங்கியவர் வி. சுரேந்தர் அவர்கள்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். 2047 முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்குடன் செயல்பட்டு வரும் இந்தியா மற்ற நாடுகளுடன் பொதுவான வள பகிர்வு மற்றும் பரஸ்பர நம்பிக்கை அடிப்படையில் வலுவான கூட்டாண்மை உறவுகளை நாடுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளை தொடர்ந்து நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பெட்ரோலுடன் கலக்கப்படும் எத்தனால் அளவை 20% அப்பால் உயர்த்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி நேற்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதிலொன்றில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வருடாந்திர நாடக விழா வரும் 26 தொடங்க உள்ளது. அன்று முதல் ஜூலை 31 வரை தினசரி 8:30 புராணம், வரலாறு, சமூகம், குற்றம், திகில், நகைச்சுவை ஆகிய வகைகளில் அரை மணி நேர நாடகங்கள் ஒளிபரப்பாக உள்ளன. இதில் புதுச்சேரி வானொலி நிலையம் தயாரித்து வழங்கும் அவளா சொன்னால் திகில் நாடகம்,

0: 28 தேதி இரவு 8:30 ஒளிபரப்பாகும். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் வரும் 31 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து வர்த்தக உரிமம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். தவறும் பட்சத்தில் உரிய உரிமம் பெறாமல் வணிக நிறுவனங்களை நடத்துவோர் மீது எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் மூலம் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8:00 வணக்கம்.
1: நேரம் 7:02 தொடர்வது.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மனப்பிரச்சினைகளும் தீர்வும் குறித்து மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: இளம் தம்பதியினர்கிட்ட வந்து சில பேர்கிட்ட வந்து மனப்பிரச்சனைகள், கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ, புரிந்து கொள்ளுதலில் வந்து பிரச்சனை, பொருளாதாரத்தில் வந்து உள்ள ஏற்றத்தாழ்வு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதனால் இது சம்பந்தமாக நம்ம நேயர்களுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்ல வேண்டியிருக்கு. பல குடும்பங்களில் வந்து இந்த ஃபேமிலி இன்டர்ஃபரன்ஸ் இதனாலேயே தான் பிரச்சனையே வருது. ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, அல்லது பையனாருக்கு ஒரு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, இதனால் அவங்க வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு அட்வைஸ் பண்ணுறது. அதெல்லாம் முடியாது, இப்படி தான் செய்ய முடியும்னு சொல், இல்லைன்னா அதெல்லாம் சரி வரும், கடைசி உச்சகட்டம் என்ன பண்ணுறாங்க, உனக்கு ஒன்றும் முடியலையா, நீ பசங்க கிளம்பி வந்துடு, இந்த மாதிரி ஒரு ராங் அட்வைஸ் எல்லாம் பண்ணுறது. இதனால் என்ன ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அது ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், அது கடைசியில் பார்த்தா அது டிவோர்ஸ் வரைக்கும் போய் நின்றுடுற மாதிரி ஆகிடுது. இதில் வந்து பேரண்ட்டுக்கு நிறைய பெரிய ரோல் இருக்குது. ஏன்னா இவங்க யங் கப்புள், இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை, புரிஞ்சிக்க முடியாது. அப்போ பெரியவங்க தான் இதெல்லாம் கரெக்டாக அதை காய் நகர்த்தணும். அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன
4: செய்யணும். ஃபேமிலிக்கு ஒருத்தர் சமயோஜிதமாக அந்த இடத்துல இருப்பாங்க, இப்போ அவங்க அழகாக அங்கே போய் அதை பிரிட்ஜிங் பண்ணணும். எந்த பக்கத்தோட இன்னசென்ஸையும் இக்னரன்ஸையும் அப்படியே தள்ளிடணும். இவங்க அப்படியே பெருசு பெருசா எடுத்துன்னு வருவாங்க. இருக்கட்டும்மா, அவங்களும் ஏதோ ஒரு கோபத்துல தான், பொண்ணு கஷ்டப்படுதுல, அதுல ஒரு எல்லாருக்கும் வரும் இல்ல, அதுல அவங்க பேசியிருப்பாங்க, நான் அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவையும் அறமடக்கி இந்த பக்கமும் இது பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ ஒரு பேலன்ஸ் பண்றதே ஒரு கலை தான். அதை அழகா டீல் பண்ணி முடிச்சுட்டு அப்படி அப்படியே சாப்பிட, அதை பண்ணக்கூடிய மிகப்பெரிய இது வந்து இந்த மாதிரி நபருக்கு தான் இருக்கும். ஒருவேளை இப்ப நீங்க தான் ஃபாதர் ஆஃப் த சைல்டு, உங்க ஃபேமிலியில இருக்கு, அதை உங்களால ஒரு வேளை பண்ண முடியலனா உங்க வீட்டில் இருக்கிற மாமாவோ யாரோ தருப்பார்ல, அப்ப அவங்கள நீங்க கூப்பிட்டு வருவீங்கல்ல, அது மாதிரி அந்த ஃபேமிலியில உள்ள இவங்க வந்தா சரியா இருக்கும். ஏன்னா அவங்க மூலியமா ஒரு நல்ல காற்று வெளிப்படும், அவங்க மூலியமா ஒரு நல்ல வைபு வெளிப்படும். அந்த எனர்ஜியை கொண்டு வந்து உள்ள வச்சிடணும். வச்சுட்டு நீங்க கொஞ்சம் பார்த்து எப்படி பக்குவமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க இவங்க இப்படி பேசுறாங்க, இங்க இவங்க இப்படி பேசுறாங்க, இதை கொஞ்சம் பார்த்து பேலன்ஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி விடுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி உள்ள பூந்ததுன்னா அழகா வேலையை கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கும்.
3: இன்னும் சில குடும்பங்கள்ல பார்த்தோம்னா அவங்க லைஃபே வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பான லைஃபா இருக்குது, வேலை விஷயமா ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களா இருக்காங்க, பல்வேறு பிஸ்னஸ் பண்றது, இது விட்டா அது, அதை விட்டா இது, இப்படி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அப்ப அவங்க வந்து ஃபேமிலி வேலை வந்து மனைவி கூட வந்து நெருக்கமாக இருக்குது, உடல் ரீதியாக மன ரீதியாக நெருக்கமாக இருக்கிறதுலாம் சில தடங்கள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் வருது. அதே மாதிரி தான் மனைவியும், மனைவியும் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, அவங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒரு ஒர்க்காக இருக்கும், எந்த நேரமும் வீட்டில் வந்து கூட ஆஃபீஸில் பார்க்குறவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக நெருக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இதுவும் வந்து அது ஒரு பிரச்சனையாக
4: உருவாகுது.
3: இப்போ அதுக்கெல்லாம் என்ன தீர்வு, அதுக்கு என்ன செய்யணும்?
4: ஜெல்லிங் தான் சார், ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது. இப்ப நீங்க சம்பாதிச்சு கொண்டு வர்றனால தான் இந்த குடும்பம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனைவி ஆகணவங்க புரிஞ்சும் போது, நான் கொண்டு கான்ட்ரிபியூட் பண்றனாலையும் இந்த ஃபேமிலி ரன் ஆகுதுங்கும் போது, கணவனும் வந்து மனைவியோட உழைப்பையும் மனைவியோட நேரத்தையும் கருதி அவங்களுக்கு எந்த விதத்துல நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அவளும் இந்த குடும்பத்துக்காக தானே பண்றா அப்படிங்கிற இதுக்கு வந்துடணும். எங்க அப்பா எங்க தாத்தா கடைசி காலம் 90 வயசு கூட எங்க பாட்டி கொண்டாந்து காப்பியை கொடுத்தாங்க, எங்க அப்பாவுக்கும் அப்படிதான் நடந்துச்சு, அதே மாதிரிதான் எனக்கும் நடக்கணும் அப்படின்னுட்டு மென்னு எதிர்பார்க்கும் போதுதான் இந்த ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வருது. நம்ம அப்பாவுக்கு நடந்துச்சு, நம்ம தாத்தாவுக்கு நடந்து

0: அன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற. அன்னைக்கு அந்த பெண்களையும் நல்லா பாத்துக்கிட்டாங்க, அவங்க எங்கேயும் வேலைக்கு போகல, வீட்டுல இருந்தாங்க, நல்லா அழகா பண்ணாங்க. இன்னைக்கு அந்த பெண்ணும் சேர்ந்து போகும்போது, நீ வர லேட்டாதுன்னு நானே டக்குன்னு சட்னியை பண்ணி வச்சிட்டம்மா, நீ வந்தோடனே நான் இட்லி ஊத்தி வச்சுட்டு ஒரு நாள் செய்ய சொல்லுங்களேன், அடுத்த நாள் அவங்க எப்படி செய்வாங்க. ஏன்னா பெண்களும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் என்ன வேணாலும் நகையை ஊத்து கொடுத்து இது பண்ணி அந்த மாதிரி பண்ற பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்கள்லயும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. எதுவும் இப்படிதான் பெண்கள்லாம் இன்னைக்கு எதுவுமே நிர்ணயிக்க முடியல, முடியாத அளவுக்கு ஃபார்முலாவெல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்குது. அதனால அங்க யார் ஒருத்தர் நல்லா இது பண்றாங்களோ இன்னொருத்தவங்களுக்காக ஒரே ஒரு ஸ்டெப் அஹெட் எடுத்து வச்சு ஒரு விஷயத்த செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஈஸியா ஜெல் ஆகிக்கிட்டு அந்த இது மாறி வரும். எல்லாத்துக்கும் மேல நம்மள குழந்தைங்க பாத்துட்டு இருக்கிறாங்க, நம்மளை பார்த்து அடுத்த தலைமுறை வளர்ந்துட்டு இருக்குது. நான் சொல்றதை விட நான் என்ன செய்யறேனோ அதுதானே உங்களுக்கு உங்களோட நியூராலஜிக்கல் வந்து பேட்டர்ன் செட் பண்ணுது. நம்மளோட நர்வ் சிஸ்டம் வந்து கினஸ்தெட்டிக் விஷுவல் மூலமாவும் உள்ள பதிவு பண்ணுது. அப்ப ரொம்ப ஃபாஸ்டா வார்த்தைகளை விட பாடி லாங்குவேஜ் நான் சொன்னேன் அது ரீச் ஆயிடுச்சா சீக்கிரமா அப்படின்னு எல்லாரும் இந்த தப்பு பண்ணுவாங்க. எல்லாருமே தாடையில கை வைனா கண்ணத்துலதான் வைப்பாங்க. ஏன்னா நீங்க தானே வச்சீங்க. அப்ப நீங்க சொன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அதை தான் செய்வாங்க. அப்ப நீங்க அவங்க எல்லாம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கீங்களோ அதை நீங்க செஞ்சு காட்டினா அவங்க ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிருவாங்க. அவங்க எல்லாம் கோயிலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நீங்க கோயிலுக்கு போங்க. அவங்க வரவே இல்லாலும் நீங்க கோயிலுக்கு போங்க. அவங்க வரவே இல்லாலும் நீங்க பக்தி பண்றத அவங்க பார்த்து பார்த்து பார்த்து இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் 10 வருஷம் கழிச்சு எங்க அம்மா இப்படிதான் பண்ணாங்க, எங்க அப்பா இப்படி பண்ணாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா உள்ள பதிவு இருக்கு, அது கொண்டு வந்துடும் வெளியில.
1: இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப வந்து ஏதாவது ஒரு சண்டை சின்ன விஷயமா இருந்தாலும் பேசாம தவிர்க்கிறது, எதுக்கு பேசிட்டு பேசாம இருந்தா நம்ம அது நமக்கு நிதி தரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது, அது வந்து பின்னாடி பெரிய பிரச்சனை பண்ணிடுது. ஆக நல்லதோ கெட்டதோ கணவன் மனைவி டெய்லி பேசுறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்குள்ளார வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கணும். இதை தவிர்க்கிறதுக்கு மொபைல் போன் எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவங்க தனியா மொபைல் போன், அவங்க தனியா மொபைல், இவங்க ஒரு ரூம்ல அவங்க ஒரு ரூம்ல இப்படியே இருக்குது லைஃப். மொபைல் போன் மிகப்பெரிய எதிரியா இருக்குது குடும்ப வாழ்க்கையில, அதுவும் இளம் தம்பதியினர்கிட்ட ரொம்ப பிரச்சனை. அந்த அதுக்கெல்லாம் என்ன செய்யறது, என்ன தீர்வு?
0: இதுல யாராவது ஒருத்தர் அந்த ஸ்டெப்பை எடுத்துதான், ரெண்டு பேரும் அப்படியானா பிரிஞ்சுதான் போகணும். இதுல யாராவது ஒருத்தர் ஈகோலாம் ஏன் வரட்டும், டெய்லி நானே தான் போய் பேசணும், ஏன் வரமாட்டாரா துறை அப்படின்ட்டு உட்காந்தே இருந்தோன்னா வேற மாதிரி ஆகும்போது ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணும். அதோட என்ன இப்ப போனா போகுது, என்ன இழந்துட போறோம், விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை, போனா போகுது, நம்ம போவோம் இப்ப என்னப்ப, நம்ம குழந்தையா இருந்தா செய்ய மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு, அதாவது இறைவன் வந்து என்னால எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது, அதனால்தான் தாயின் ஒத்திய படைச்ச அப்படிங்கிறாரு. அப்ப அந்த தாய்மை குணத்துக்கே என்ன அப்படின்னா, டோட்டலி வந்து இந்த எந்த இதையும் பாகுபாடு இல்லாம அப்படி இறங்கி போற தன்மை ஒரு தாய்மைக்கு இருக்கு. அதனால ஆனால இது பண்ண வர்றது கஷ்டம்தான். இயற்கையிலே பாடியிலேயே அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்க, அப்படி ஒரு கெமிக்கல் சுரக்குது அப்படின்னா, பெண்ணான நம்மளே வேணும்ட்டே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணவே இல்லை அப்படின்னாக்கா, அப்படி ஒரு கெமிக்கலே சுரக்காது ஆனால எப்படி பண்ண முடியும்? அப்ப பெண்ணை பார்த்து பார்த்தாவது அந்த கெமிக்கல் சுரக்க வைக்க முடியும் ஆனாலையும். அதனால அந்த கருணையும் அன்பும் கருணையும் இங்க போயிடுச்சு அப்படின்னாக்கா அப்புறம் இந்த உலகத்துல வாழறதுல அர்த்தமே இல்லை. கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணும், நீங்க இவ்வளவு ஆசையோட இந்த டாபிக்க போட்டு பேசுறதுனால இந்த மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு நபரும் மனசுல வந்து அன்பும் கருணையும் வந்து அந்த ஈவ இறக்கத்தோட இருக்கும் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசையா இருக்கு.
1: மனப்பிரச்சனைகள் அதுல அதை தீரணும் அப்படின்னா மன்னிக்க பழகுங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு சொல்லாடல் சொல்றாங்க, அது சம்பந்தமா செய்தி சொல்லுங்களேன்.
0: மன்னிக்கிறதுங்கிறத பத்தி ஒரு பெரிய சயின்ஸ் இன்னைக்கு உருவாயிருக்கு. எல்லாருமே நிறைய கிராட்டிடியூட்னு ஜேர்னல் எழுதலாம். என்ன சொல்றாங்கன்னா, கிராட்டிடியூட் இஸ் அ ஃப்ரீக்வன்சிங்கிறாங்க. எப்படி நம்ம வந்து ரெயின்போ எஃப்எம்கான ஃப்ரீக்வன்சியை ஃபைன் டியூன் பண்ணா இந்த வசந்த வாசலை கேட்க முடியும் அப்படின்னாக்கா, கிராட்டிடியூடுன்ற ஃப்ரீக்வன்சியில நம்ம வைப்ரேட் ஆகும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு கிடைக்கிறது ஹீலிங்கா, ஹீலிங் ஆஃப் த சோல்ங்கிறாங்க. பிளஸ் டோட்டலா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் போய் நம்மளுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் வர்றதுக்கு வழிவகை செய்யறதே இந்த கிராட்டிடியூட் தான் அப்படிங்கிறாங்க. அந்த நன்றி உணர்வு மாதிரியே இந்த மன்னிப்பும் ஃபர்கிவ்னஸும் ஒரு ஃப்ரீக்வன்சி தான். ஸோ அந்த ஃபர்கிவ்னஸையும் நம்ம மன்னிக்கிறதுக்கு பழக பழக ஆரம்பிக்க ஆரம்பிக்க மெல்ல மெல்ல நன்றி உணர்வு சேர்ந்து மலர்ந்து ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியா அன்பும் கருணையும் உள்ள பிறக்க ஆரம்பிச்சிடுது.
1: இப்போ இன்னொன்று வந்து குவாலிட்டி டைம் அப்படிங்கிறாங்க. அதாவது கணவன் மனைவி தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்குங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மட்டும். அது இப்போ ஒரு வார இறுதியில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை பீச்சுக்கு அழைச்சி போவார், அதாவது அவங்களுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கு. அதே மாதிரி கணவனுக்கு இந்த மாதிரி தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். இது வந்து பிரச்சனைகளுக்கு வந்து மிகப்பெரிய தீர்வு.

0: பண்ணும்,
1: நிச்சயம்
0: மன பிரச்சனைகள் இல்லாம இருக்குங்கிறாங்க. அது சம்பந்தமா சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவேற்றி.
1: உனக்காக ஒண்ணு நான் பண்றேங்கிறத இது மென்னு வந்து கண்டிப்பா இந்த இடத்துல ஸ்டெப் எடுக்கணும். எஸ்பெஷலி இந்தியன் மென் வந்து இந்த ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா பெண்ணுங்கிற மோஸ்ட்லி வீட்டுல வந்து காலை எந்திரிச்சல இருந்து காப்பி குடுக்கறதுல இருந்து ராத்திரி
0: தொடர்பு அந்த அளவுக்கு இல்லாம வீட்டுல இருக்கிறாங்க.
1: இல்ல தொடர்பே இருந்தாலுமே வீட்டுல என்னென்னலாம் யாராருக்கு என்னென்ன பண்ணணுமோ பார்த்து பார்த்துன்னு எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு நபருக்காக வாரம் ஒரு முறை ஒரு குவாலிட்டி டைம் எடுத்து அந்த நபருக்காக வந்து மகளோ மகனோ அப்பாவோ இதை செய்யும் பொழுது உண்மையிலேயே அந்த ஜீவன் வந்து சந்தோஷமானே அது அடைஞ்சதுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் நல்லா இருக்க பொழுது.
0: சரி, இளம் தம்பதியினரிடையே மன பிரச்சனைகள் அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னு சொன்னீங்க, நீங்க ஏதாவது அட்வைஸ் சொல்றீங்களா இளம் தம்பதியினருக்கு? அதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இது மூணுத்தையும் பண்ண பண்ண நம்மளுக்கு பயங்கரமா நம்மளோட அக்கௌண்ட்ல செமையா ஏறிக்கிட்டே இருக்குது பேலன்ஸுங்கிறதா உண்மை. இது வந்து மிகப்பெரிய ஒரு உள்ள வந்து வாழ்வியல் விழுமியம்ங்கிற மாதிரி உள்ள ஒரு பெரிய குணநல பேரு கொண்டு வந்துடும். அவர் 50-60 வயசுக்கு மேல பார்த்தோம்னா எத்தனையோ பேர் தள்ளாடிட்டு இருந்தாலும் ஒரு மெச்சியோர்டு சோலா, ஒரு பண்பட்ட ஒரு நிலையில ஒரு பண்பட்ட ஆத்மாவா வந்து நம்ம இந்த சமுதாயத்துல வெளிப்படுவோம். அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த தியாகம், விட்டு கொடுத்தல், இது எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ராவா ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ கேட்காமலே எஸ்பெஷலி லவ் மேரேஜஸ் இன்னைக்கு நிறைய நடக்குது. அப்படி லவ் மேரேஜ் பண்ணிக்கிற தம்பதியர்களுமே சீக்கிரமா டைவர்ஸ் கேட்கறாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு போறவங்களும் இருக்காங்க. இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறது என்னோடது லவ் மேரேஜ் தான். அப்ப நான் வந்து லவ் மேரேஜ் பண்ண காலத்துல யாரும் ரொம்ப பெருசா லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது. நான் பெரிய போராடிதான் அந்த லவ் மேரேஜை பெற்றோரோட ஆசீர்வாதத்தோட பண்ணணும்னு நின்று எங்க அப்பா எனக்கு நின்று அதை பண்ணி வச்சாங்க. அந்த கிராட்டிடியூட் எனக்கு இப்படி பண்ண அப்பாக்கும் அம்மாக்கும் நம்ம என்னைக்கும் வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திடக்கூடாது. எனக்கு முடியலன்னு நான் ஓடி வந்துடக்கூடாது. காரணம் அவங்க எனக்காக அன்னைக்கே பட்டுட்டாங்க நிறையா. இனிமே நான் போய் ஒன்னு ஒன்று வைக்கிறது வந்து அவங்கள மேலும் வருத்தத்துக்கு ஆளாக்குற எந்த விஷயமும் செய்யக்கூடாதுன்னு.
0: நிச்சயமா இளம் தம்பதியினருக்கு பல்வேறு ஆலோசனைகள் சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி வசந்த வாசல் நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மன பிரச்சனைகளும் தீர்வும் குறித்து மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா மால்டோவா நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார்.

0: டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், உற்பத்தி, தொழில் முனைவு, திறன் வாய்ந்த பணியாளர்கள் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திறன் வாய்ந்த மனிதவளம் மற்றும் ஐரோப்பிய சந்தைகளுடனான அதிகரித்து வரும் ஒத்துழைப்பு ஆகியவை இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மால்டோவா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடனான பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது பரஸ்பரம் நம்பிக்கை, நலன் சார்ந்த அம்சங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பனாமா நாட்டின் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஆண்டொன்றுக்கு 22.6 மில்லியன் டன் நிலக்கரி வாயுவாக்கல் திறன் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டத்திற்கான தேசிய இலக்கை எட்டுவதற்கான திட்டங்களுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 75 மில்லியன் டன் நிலக்கரி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரியிலிருந்து ரசாயனம், மெத்தனால், சிந்தட்டிக் இயற்கை வாயு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வீட்டுவசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3,022 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் 6,003 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சாகு கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே இதுகுறித்த முடிவு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். உலக அளவில் வாகனங்களில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை கடந்த 100 ஆண்டுகளாக இருந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2001 ஆண்டில் சோதனை அடிப்படையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டு படிப்படியாக 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மான்ய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் லோக்மான்ய திலகரின் 106வது நினைவு தின நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ்

0: துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திருமதி சுனித்ரா பவார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அதிக வீரியம் கொண்ட ட்ரமடால் ஹைட்ரோகுளோரைடு மாத்திரைகளின் சட்டவிரோத கடத்தலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக பெங்களூரு மற்றும் கொச்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் வஜ்ரா என்று பெயரிடப்பட்டு பெங்களூரு, தில்லி, கொச்சி ஆகிய இடங்களில் கடந்த 10 தேதி முதல் சோதனை நடவடிக்கைகளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்த்தக கப்பலை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து உக்ரைனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செய்தி தொடர்பாளர் யூசுப் ஹமத் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த வெள்ளப்பெருக்கில் 80 பேர் காயமடைந்துள்ளதாகவும், 100க்கும் அதிகமானோர் காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக அந்நாட்டு பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விரிவான விசாரணை முடிவடைந்த பிறகு உயிரிழப்புகள் மற்றும் சொத்துகளின் சேத விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று யூசுப் ஹமத் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் அமெரிக்க மத்திய படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் ராணுவ வலிமையை குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து பதில் நடவடிக்கையாக ஈரான் ராணுவம் பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 7:25 7 தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் எலும்புகளின் ஆரோக்கியம் ஏன் அவசியம் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இன்று எலும்புகளின் ஆரோக்கியம் ஏன் அவசியம் என்ற தலைப்பை பத்தி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். எலும்புகள் அது நம்மளுடைய உடல் அமைப்பை கொடுக்குது, நமக்கு உயரத்தை நிர்ணயிக்குது, நம்மளுடைய அன்றாட பணிகளை செய்வதற்கு, தசைகளுக்கு அசைவு கொடுப்பதற்கான சார்ந்து இருக்கிறது வந்து எலும்புகள் தான். எலும்பை பற்றி வள்ளுவரே சொல்லியிருக்காரு, என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எப்படி எலும்பில்லாத ஒரு மண் புழுவை வெயிலில் போட்டால் அது வாடுமோ, அதுபோல அன்பில்லாத மனதை அறமானது வாட்டி எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னோர்கள் எலும்பின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால் நம்ம அந்த எலும்புகள் பேணி பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் எலும்புகளுக்கு மெயின் பிரச்சனை பார்த்தோம்

0: ஃப்ராக்சர்ஸ், எலும்பு முறிவுகள், இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்றைய ட்ராமா வேர்ல்டு அடிக்கடி விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. அடுத்தது எலும்பு தேய்மானம், அது வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்களால அது எலும்பு தேய்மானம் ஏற்படலாம். நம்மளுடைய உட்காரும் முறைகள், உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது, உடம்புக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கால்சியம், பாஸ்பரஸ், சூரிய ஒளியில் நம் உடல் படுமறி வச்சிக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய எலும்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை குறைப்பதற்கான வழிகளா இருக்கு. அடுத்தது வந்து தேய்மானங்கள் சொன்னோம் இல்லையா, வயதாகும் போதும் இல்ல சிறு வயதிலேயோ பல காரணங்களாலையும் இணை நோய்களாலையும் தேய்மானம், எலும்புகளின் தேய்மானம் சீக்கிரமா நடக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சு, முட்டி எலும்பு தேஞ்சு போச்சு, நீ ஜாயிண்ட்ல எலும்புகள் தேஞ்சிருச்சு, இடுப்பு எலும்புகள், முதுகெலும்பு, கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, எங்க டாக்டர் சொன்னாங்க அதுக்கான சிகிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு டிஸ்க் பல்ஜ், இது ஒரு பிரச்சனை, வெயிட்ட தூக்குறது, உடல் பருமன், குனிஞ்சி ரொம்ப வேலை செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ், டிஸ்க் பல்ஜ், இதை கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். அதனால அதுவும் முக்கியமான காரணமா இருக்கு. சோ இந்த காரணங்களுக்காக நம்மளுடைய எலும்புகளை பேணி காக்க வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியமானது. அந்த எலும்புகளின் ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம் மிகவும் சிறப்பாக செய்ய முடியும். அதனால அதனுடைய பேணி காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. அந்த அளவுக்கு இந்த எலும்புகளின் தேவையை, அதனுடைய ஊட்டச்சத்தை, அதை பராமரிக்கும் வழி இப்போது சுருக்கமா நம்ம பார்த்தோம். ஆரோக்கியமா வச்சுக்கிறது உடல் பயிற்சி, கால்சியம் சத்து உள்ள உணவுகள், கீரை, காய்கறிகள், சூரிய ஒளி படு மாதிரி இருக்கிறது, அசைவம் சாப்பிடுவர்களாக இருந்தால் மீன், இறைச்சி, இதை அளவோடு எடுத்துக்கொண்டால் உணவுகள் ஆரோக்கியமாக இருந்தால் எலும்புகளும் ஆரோக்கியமாக அமையும். நாம் எதை உண்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். அதனால நம்ம ஆரோக்கியமாக உணவு உண்டு, ஆரோக்கியமான உடற்பயிற்சி, அளவான ஓய்வு, தீய பழக்கங்கள் இல்லாமல், மது அருந்துதல், புகைப்பிடித்தல் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம எலும்புகளை நன்றாக பேணி காக்க முடியும். அதனால தினமும் உடற்பயிற்சி அவசியம், உணவு பழக்கங்கள் ரொம்ப அவசியம், ஓய்வும் அவசியம், தீய பழக்கங்கள் சேராம பாத்துக்கணும். நிறைய பேருக்கு விட்டமின் D3 டெபிஷியன்சி பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, வைட்டமின் டி சத்து கம்மியா இருக்கு, லேசா தடிக்கு வந்தா கூட அவங்களுக்கு ஃபிராக்சர் ஆயிடும். ஏன்னு பார்த்தா அவங்களுடைய எலும்புகளுடைய டென்சிட்டி, போன் மினரல் டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க, BMD டெஸ்ட் பண்ணிட்டோம், எலும்பு ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர், அதனால வைட்டமின் டி மாத்திரை கொடுத்துருக்காங்க, கால்சியம் மாத்திரை கொடுத்தாங்கன்னு சொல்றோம். அதுக்கு உணவு மட்டும் முக்கியம் இல்ல, உடல் உழைப்பும் முக்கியம், சூரிய ஒளி படுற மாதிரி இருக்கிறதும் முக்கியம். இந்த எலும்புகளுக்கு நம்மள அசைவுகள் மட்டும் இல்ல, அதுல இருந்து பல முக்கியமான உள் அமைப்புகள், போன் மேரோ, மசிலுக்கு அட்டாச்மெண்ட் கொடுக்குது. நம்ம தசைகள் இந்த எலும்புகள் மூலமா தான் அட்டாச் ஆகி அது ஆரிஜின் இன்செர்ஷன், தசைகள் வந்து அதனுடைய அசைவுகளை நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான பொறுப்பு எலும்புகளுக்கு உண்டு. இந்த அசைவுகள் மட்டும் இல்லாம அது உள்ள இருக்கிற போன் மேரோ, அது வந்து நம்ம ரத்தத்துல இருக்கிற அணுக்கு உற்பத்தி ஆவதற்கு முக்கியமான இடமாக அமைகிறது. அணுக்கள் உற்பத்தி ஆகுறதுக்கு முக்கியமான இடமா அமைகிறதுனால அதையும் பேணி காப்பது நம்மளுடைய அவசியம். சோ இந்த எலும்பின் ஆரோக்கியத்தை நாம் பேணி காக்கும் பொழுது நாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். அதனால தினமும் இதற்கு சில நேரம் ஒதுக்கி நாம் அதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏ சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி, ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான மனமும் இருக்க முடியும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் எலும்புகளின் ஆரோக்கியம் ஏன் அவசியம் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில எஃபி க்வெஸ்சனுக்காக வெயிட்டிங்ல இருப்பீங்க. சோ இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு

கேட்டீங்கன்னா. ஆமாங்க, ஸோ என்ன கேள்வி அப்படின்றத சொல்லிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சுதர்ஷன் என்ற செயற்கை நுண்ணறிவு கருவியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்றதுதான் இன்றைய கேள்வி. ஸோ இதற்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ்ல போய் வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சரியான பதில்களை போஸ்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவா யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே பாடல் வருது, கேளுங்க.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃபி க்வெஸ்சன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நமக்கு சரியான விடையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுதர்ஷன் என்ற செயற்கை நுண்ணறிவு கருவியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்றது தாங்க இன்றைய கேள்வி. ஸோ இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சரியான விடையை பதிவு பண்ணுங்க. உங்களுக்காக வேலை வாய்ப்பு செய்தி தான் காத்துக்கிட்டு இருக்கு. விமானப்படையில் அக்னிவீர் திட்டத்தில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதி என்ன அப்படின்னா கணிதம் அல்லது கணிதம் மற்றும் இயற்பியலை பாடமாக கொண்ட தொழிற்கல்வி பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி ஆகிய ஏதாவது ஒரு பாடத்தில் 3 வருட டிப்ளமோ இன்ஜினியரிங் படிப்பை முடித்திருக்க வேண்டும். ஸோ இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னா 17-21 இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை, உடற்தகுதி, எழுத்து தேர்வு, உடல் திறன் தேர்வு மற்றும் மருத்துவ தகுதி ஆகியவை கட்டாயம் இருக்க வேண்டும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹550. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 26ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு www.jaforecruitment.edcil.co.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். அதாவது jafrecruitment.edcil.co.in என்ற இணையதள முகவரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வணக்கம் மக்களே. என்ற செயற்கை நுண்ணறிவு கருவியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சீக்கிரமா வந்து ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜ்ல வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே உங்களுடைய சரியான விடையை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியான விட என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். சோ அதன் கூடவே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வேலை வாய்ப்பு செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கொச்சி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் சேஃப்டி அசிஸ்டன்ட் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஃபயர் மற்றும் சேஃப்டி பாடத்தில் டிப்ளமோ படித்து 1 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 22/7/2026 தேதியின்படி 45-க்குள் எஸ்சி எஸ்டி ஓபிசியினருக்கு அதிகபட்ச வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதற்கான தேர்ச்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் உடற்தகுதி தேர்வு, தொழில் திறனை நிரூபிக்கும் செய்முறை தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் மற்றும் மருத்துவ தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவர். இதற்கான கட்டணம் ₹200 மட்டும். இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. www.cochinshipyard.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அதாவது வரும் 22ஆம் தேதி.

7:55 ஆயாச்சு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. சுதர்ஷன் என்ற செயற்கை நுண்ணறிவு கருவியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். சோ நிறைய நேயர்கள் பாத்தீங்க அப்படின்னா சரியான விடை கொடுத்திருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செபி, அதாவது பங்கு சந்தை முதலீட்டாளர்களை சமூக வலைதளங்கள் மூலம் தவறாக வழிநடத்தும் பதிவு செய்யும் நபர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் உருவாக்கியுள்ள அதிநவீன செயற்கை நுண்ணறிவு கருவிதாங்க சுதர்ஷன். சோ சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா பல மொழிகள்ல பகிரக்கூடிய ஆடியோ வீடியோ மற்றும் எழுத்துப்பூர்வமான தகவல்களை தீவிரமா ஸ்கேன் செய்யுது. அது மட்டும் இல்ல, பதிவு செய்யப்படாத நபர்கள் வழங்கும் ஆபத்தான வர்த்தக ஆலோசனைகள் மற்றும் சட்டவிரோத பங்கு உதவி குறிப்புகளை கண்டறியுது. இந்த கருவியின் உதவியால செபி அமைப்பு இதுவரைக்கும் 1.2 லட்சத்திற்கும் அதிகமான முதலீட்டாளர்களை திசை திருப்பும் சமூக வலைதள பதிவுகளை அதிரடியா நீக்கியிருக்காங்க. சந்தை கட்டுப்பாட்டாளரான செபியின் இந்த நடவடிக்கை முதலீட்டாளர்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு. குறிப்பா வாராந்திர வர்த்தகத்துல அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஆசை காட்டும் பதிவுகளுக்கு இந்த கருவி முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரியான விடை அனுப்புன எங்க பேரெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க கேக்குறது தெரியுதுங்க. சோ யாரெல்லாம் நமக்கு சரியான விடை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், கணேசன் பொன்னியம்மன் மேடு, பாரதி நெல்லை, ஷாகுல் ஹமீத் இரவாஞ்சேரி, ஆனந்த முருகன்

உலுவபாளையம், ரவிச்சந்திரன் பெரியவளையம், செந்தில் முருகன் கடலூர், பாரிவள்ளல் அமர்தராயன் கோட்டை அன்பு கெடார், செல்வம் பொம்மிநாயக்கன்பட்டி, அந்தோனிராஜ் சென்னை, ஹரிஹரன் விஜயராகவன், சண்முக சுந்தரம் மதுரை, வீரமணி பாலன் புதுவை, சுதாகர் சேலம், தனுஷ். சோ இவங்க அத்தனை பேருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அதிநவீன மருத்துவ நோய் எதிர்ப்பு ஆய்வகத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேற்று திறந்து வைத்து உரையாற்றினார். இந்த புதிய ஆய்வகத்தின் மூலம் தென்னிந்தியாவிலேயே ஒரே இடத்தில் சிக்கலான நோய்களுக்கு முழுமையான நோய் அறிதல் மற்றும் பரிமாற்ற ஆராய்ச்சி வசதிகளை கொண்ட அரசு மருத்துவ நிறுவனமாக ஜிப்மர் உயர்ந்துள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கல்மண்டபம் கிராமத்தில் நூலகம் அமைக்கும் பணியை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆறுமுகம் ஆகியோர் பூமி பூஜை செய்து நேற்று துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மரப்பாலம் துணைமின் நிலையம் மற்றும் தொண்டமானத்தம் துணைமின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை காக்கையன்தொப்பு, பவானி நகர், ராஜீவ்காந்தி நகர், வீராம்பட்டினம், சின்னவீராம்பட்டினம், கப்பூர் கார்டன், சோழபுரம் ஆகிய பகுதிகளிலும், இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வரும் 26ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 3வது சீசனின் 25வது போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியை வெற்றி கொண்டது. இதுவரை 9 போட்டிகளில் விளையாடியுள்ள வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி அனைத்து போட்டிகளிலும் தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது. வில்லியனூர் அணியைச் சேர்ந்த பானு ஆனந்த் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கிட்ட 8:17 ஆகுது.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை கேட்க போறோம். இந்த பக்கம் நான் ஆர்ஜே ஜீவிதா, அந்த பக்கம் நம்ம ஆர்ஜே சீனு இருக்காங்க. எந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் மக்களே. நம்ம பாண்டிச்சேரி இசை மழையில நினைவு வச்சு இந்த சிரிப்பான காலை பொழுது செம்ம எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ண காத்திருக்கும் நம்ம பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிப்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட், எந்த நேரமும் சும்மா அதிரடி சரபடியா சொல்லடிக்க 102.8 எஃப்எம் ரெயின்போ நம்ம புதுவையோட கெத்து. மாநகரத்தோட மிரட்டல்னா டிராபிக், கிராமத்து மண்ணோட பசுமை, புதுச்சேரியோட அசல் முகம், அப்புறம் அன்றாட லோக்கல் மக்களின் கலகலப்பான பேச்சு, இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கே போய் நேரடியா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் அவுட்டோர் லைவ் ஷோ இது நம்ம புதுவை. வழக்கம் போல இந்த சுறுசுறுப்பான காலை நேரத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கும் கையில மைக்கோட முகத்துல எனர்ஜியான புன்னகையோட ஆன் ஃபீல்ட்ல நேரடியா கலந்திருக்கிறான் உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு. இலவசமாக கை பாருங்க, ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம புதுவை வண்டி வந்து பிரேக் போட்டு நின்றுட்டு இருக்கிற இடம் எது தெரியுமா? நம்ம புதுச்சேரியோட முக்கியமான வணிக மையமும் எந்த நேரமும் சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்கிறோம் நெல்லித்தோப்பு சந்திப்புக்கு அருகில் உள்ள தோட்டக்கால் ரோடு. இது ஒரு பக்கம் மெயின் ரோட்டோட திசையான போக்குவரத்து, இன்னொரு பக்கம் பாரம்பரியமான வீடுகள், காய்கறி மளிகை கடைகள், டீ கடைகள்னு காலை நேரத்துல நம்ம பிஸியா இருக்கிற ஏரியா தான் இந்த ஏரியா. வேலைக்கு ஓடுற நம்ம மக்களாகட்டும், காய்கறி வாங்க வர்ற நம்ம பாசக்கார இல்லத்தரசிகள் இல்லத்தரசர்கள், கடையை திறக்கிற நம்ம வியாபாரி அண்ணன்கள்னு தோட்டக்கால் ரோடு இப்ப செம்மையா வேற லெவல்ல எனர்ஜியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நெல்லித்தோப்பு தோட்டக்கால் ரோடு மக்கள் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கும், அவங்களோட காலை நேர வைப் எப்படி இருக்கும், நேரடியா நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்ம இணைச்சு பக்கத்துல ஒருத்தர் வெயிட் பண்ணிருக்காரு, கையில மீன் வாங்குறதுக்காக மீன் குடியோட நின்று இருக்க, நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார். ஹாய் ப்ரோ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: காலையிலே பிபோரா வந்து வாங்கினதும் எல்லா போட்டு கிடைக்கும் நம்ம குடும்பம். லேட்டா வந்து எதுவுமே கிடைக்காது, எனக்கு புரிதல் நல்ல போட்டு தரமா இருக்கும். நல்ல வஞ்சர மீன், எப்படி மீன், கருவுடு எல்லாம் அனைத்து மீன் பார்த்தா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வாங்கறதுக்கு வீட்டுல கொண்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்லா பெரும் இருக்கும். பழசு வாங்கி வராது, தப்பா நினைக்க மாட்டாங்க எங்களை. அது நம்பிக்கையா நாங்க வந்து டிஸ்சார்ஜ் செஞ்சிருக்கோம்.
5: ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தோட்டக்கால் ரோட்ல எத்தனை வருஷமா இருக்கு?
6: 10 வருஷமா இருக்கு.
5: எவ்வளவு பிஸியான ஏரியாவா இருந்துருக்கும் இந்த ஏரியா?
6: அதுல இருந்தது இப்போ வந்து டாப் மோஸ்ட் சிம்பிள், சாலை வைக்க முடியாது. நாலா பக்கம் இந்த வந்து வெளியூர் ஜனம் வாங்குறது போய் இங்கே வாங்கி போய் வாங்கிற பிரச்சாரத்துனால கூட்டம் ரீச் அதிகமா தான் இருக்கும். அதுல 10 மணி வரைக்கும் இருக்க எது ரீச்சாதான் இங்க இருக்கும். ஆனா மக்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இங்க நிறைய வாங்குற பொழுது எல்லாமே பக்கத்துல இருக்குது. பக்கத்துல சந்தேகமா இருக்குது, எல்லாம் சந்தோஷமா இருக்கு இங்க வாங்குறதுக்கு.
5: நீங்க வந்து பாத்தீங்கன்னா

0: புரோட்டோகால் ரோல் இருக்கிறீங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவானந்தம் ஐஎஸ்எஸ் ஸ்கூல் இருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து இருக்கேன். அதுக்கடுத்து வந்து அப்படியே நீங்க இப்படி புடிச்சு வந்தீங்கன்னா அந்த மீன் மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட் சொல்லிட்டு இந்த ஏரியாவே வந்து ரொம்ப பரபரப்பா பிஸியா இருந்துட்டு இருக்க ஒரு ஏரியா. ஓகே, இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா மீன் வாங்க வந்துட்டீங்க, இன்னைக்கு என்ன வீட்டுல என்ன ஸ்பெஷல், மீன் குழம்பா இந்த சுடசுடன் மீன் வருவலாம்?
1: வீட்டுல வந்து நல்ல மீனா வாங்கிமான்னு
0: சொன்னாங்க,
1: வறுக்கிற மீனாவும் இருக்கணும் அப்படின்னாங்க. சரி, இன்னைக்கு கெஸ்ட் வந்ததுனால வந்து வறுத்து மீனும் வாங்கறதும் வந்துருக்கேன்.
0: ஓகே, இந்த மீன் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காங்கிறதுக்காக டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மீனோட செகுல வந்து பாத்துட்டு இது சிகப்பா இருக்கா, கண்ணு வந்து பளபளப்பா இருக்கா, அதோட குவாலிட்டி செக்கிங் தான் இருக்கும். நீங்க வந்து அந்த மாதிரி குவாலிட்டி செக் பண்றதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இல்ல கடைக்காரர் என்ன கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு
1: குடும்பம் வரைக்கும் வீட்டு செல்லி குடுக்கிறாங்க, இதுதான் செக் பண்ணி பாருங்கன்னு இதுதான் நம்ம தெரிஞ்சவங்கன்ற முறையில வந்து அவங்களையும் இது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும், பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ அம்மாட்ட கொண்டு கொடுங்க, எந்த யாரும் சொல்ல மாட்டாங்க, இது ஃப்ரெஷ் மீன் தான், பயப்படாம வாங்கிட்டு போங்க, பணத்தை பற்றி பாக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது
0: தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினா இன்னும் சேஃப்டி
1: வாங்கிட்டு கேட்கலாம் வந்து பதில்.
0: ஓகே ஓகே, சரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த மீன்லாம் வந்து இந்த கிளீன் பண்ற அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அதாவது நம்ம மீன் வாங்கிட்டோம், மீன் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மீன் எல்லாம் வந்து கிளீன் பண்ற இது வந்து பாத்தீங்கன்னா அது என ஒரு இது வேலை தான் அதையும்.
1: ஆமா,
0: அது எப்படி நீங்க வீட்டுல போயிட்டு பண்ணுவீங்களா இல்ல இங்கே கேட்டு போயிருக்கீங்க?
1: கூடுமானது வீட்டுல அவங்களுக்கு அந்த டைம் இருக்காது, செய்யறதுக்கு அவங்க டைம் இருக்காது. ஆனா நம்ம இவங்ககிட்ட வந்து அஞ்சு பெட்டு கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, இவங்களே நல்லா அழகா செதில செக் பண்ணி வால் பகுதி பிரிச்சு கொடுத்து ஃப்ரெஷ் ஆகி கொடுத்துருவாங்க எல்லாமே, ஒண்ணு பிரச்சனை இருக்காது. அப்ப நம்ம எடுத்துட்டு போய் வீட்டு
0: சரி. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரினாலே மீன் குழம்புனால அதுக்கு ஒரு தண்ணீர் ருசியும் மனமும் இருக்கும். நீட்டி உங்க வீட்டுல வைக்க போற அந்த மீன் கையில வந்து என்ன ஸ்பெஷல், என்ன சீக்ரெட் எல்லாம் போட்டு பண்ணுவீங்க?
1: நம்ம இன்னைக்கு வஞ்சர் மீன் செய்யணும் ஆசைப்படுறாங்க, செய்யறது அவங்க வந்து எல்லா விதமா டேஸ்டா செய்யறது வந்து நல்லா மனம் பாக்கிட்டாலும் எல்லாமே இருக்கு சார். நம்மளும் ஹோட்டலுக்கு ஈஸியா இன்னைக்கு வந்து அது செய்வாங்க எல்லாமே. ஆமா சார், நீங்க கெஸ்ட் வந்து வாங்க சார், அவங்க வாங்க. ஓகே சார், ஓகே சார், வாங்க சார், வாங்க சார்.
0: ஓகே சார், சூப்பர், நல்லா பேசுறீங்க,
1: நன்றி, தேங்க்ஸ் சார்.
0: இன்னைக்கு நெல்லித்தோப்பு அதாவது தோட்டக்கால் ரோடு பகுதியில் இருந்தா நம்ம புது நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆட்சி கீழே பேசிட்டு இருக்கேன். அதாவது நான் யூஸ்வலா சொன்ன மாதிரி காலையிலே வந்து ஏரியா ரொம்ப பரபரப்பா இருந்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்கள், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வந்து இருக்கும். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நெல்லித்தோப்பு கல்லறை வந்து இருக்கு. இது மாதிரி வந்து நிறைய இடங்கள் வந்து இந்த தோட்டக்கால் ரோடு பகுதியை சூழ்ந்திருக்குது. அது இல்லாம இந்த தோட்டக்கால் ரோடு வந்து எந்த இடத்துல கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பக்கமா போனா அந்த நெல் பெரியார் நகர் வழியா வரக்கூடிய பள்ளிவாசல் பகுதியையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருந்துட்டு இருக்கு. ஆக நம்ம புதுச்சேரியோட பல பகுதிகளை இணைக்கக்கூடிய இடமா இந்த தோட்டக்கால் ரோடு இருந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்தா இன்னைக்கு நம்ம புதிய நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 போயிட்டு இருக்கேன். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி, ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: of 32 clash of women's singles today. Devika Sehag will also compete in the women's singles draw. Moreover, Lakshya Sen, Ayush Shetty and HS Pranoy are the three Indian entries in the men's singles draw, while MR Arjun and Hariharan Amsa Karunan are India's sole representatives in the men's doubles draw. Meanwhile, Olympian Tanisha Krasto and Dhruv Kapila, along with Rohan Kapoor and Ruthvika Shivani Gadde, will represent India in the mixed doubles. On to hockey, the Indian sub-junior men's and women's teams made a winning start to their respective campaigns at the FIH Youth Hockey 5S Asian Championship 2026 in Muscat, Oman yesterday. The Indian women's team was the first to start its campaign on the tournament's opening day against Kazakhstan and won 8-3. The Indian men's team, on the other hand, also impressed in its tournament opener as they defeated Bangladesh 7-3 in their opening match. Chirag Jha, Sports Desk.
1: And now, for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
2: Thank you, Abhishek. Prime Minister urges Parliament to embrace dialogue over disruption, leads the Statesman. Monsoon session off to a stormy start amid opposition protests, reports the Hindu. The Pioneer, in its editorial piece, FIFA World Cup, Spain rules the world again, says football once again demonstrated its unrivaled global appeal, uniting nations, cultures and generations in a way few events can. Cops block protesters march to Parliament, Nadda meets CJP representatives, says the Times of India. Andy Burnham takes over as Prime Minister, unveils 10-year plan for reset of United Kingdom, informs the Asian Age. And finally, India proves first vaccine against dengue, reports the Hindustan Times. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to address NDA Parliamentary Party meeting at Parliament House this morning. President Draupadi Murmu to hold talks with the North Macedonian counterpart in Skopje today. Four Indians killed and one critically injured in attack on commercial vessel near Odessa port in Ukraine. India condemns attack on the ship. West Bengal government hikes monthly pension for senior citizens, widows and specially abled persons in the state. U.S. launches first strikes on Iran as President Donald Trump warns of massive retaliation. And P.V. Sindhu to lead India's challenge at the China Open badminton tournament beginning today. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
3: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:31. 6 நொடி ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரி நெல்லித்தோப்புல இருக்கக்கூடிய தோட்டக்கால் ரோடு இந்த ஏரியாலேருந்து தான் போயிட்டு இருக்கு. அஜய் சீனு அங்க இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சீனு,
6: காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிற இல்லையோ, நம்ம ரேடியோவை ஆன் பண்ணிட்டா அன்னைக்கு நாள் முழுக்க உங்க எனர்ஜிக்கு 100% கேரண்டி. இது உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட்ஸும் 102.8 எஃப்எம் ரெயின்போ இசை மனையில நினைச்சிருக்கீங்க. நகரத்தோட மிரட்டலாம் டிராபிக், புதுச்சேரியோட அசல் முகம், அப்புறம் அன்றாட லோக்கல் மக்களின் கலகலப்பான பேச்சு, இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்பாட்டுக்கே போய் நேரடியா உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து இருக்கிற இந்த ஷோ நம்ம புதுவை. வழக்கம் போல நான் உங்க ஆட்சியின்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுவை எங்க போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நெல்லித்தோப்பு சந்திப்புக்கு அருகில் இருக்கிற தோட்டக்கால் ரோடு காய்கறி மார்க்கெட் ஏரியால இப்ப நான் இருக்கேன். தோசை ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கடையில வியாபாரி ஆனந்தோட சத்தம், பையன் வந்து பாத்தீங்கன்னா பையும் கையுமா வாங்க, அதை காய்கறி வாங்குறதுக்கான மக்களோட சுறுசுறுப்புன்னு

0: தேவை இப்ப செம கலர்ஃபுல்லா இருந்துருக்கு. இப்ப காலையில வீட்டுல கொடுத்த காய்கறி லிஸ்ட்டுக்கு என்னென்னலாம் இன்னைக்கு வீட்டுல காய்கறி வாங்கணும், அதாவது தக்காளிக்காய் தக்காளியையும் கத்திரிக்காயையும் பார்த்து பார்த்து குவாலிட்டியும் தெரிய பாங்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க கிட்டதான் நம்ம இப்ப நம்முடைய கேஸ்ல பேச போறோம். வணக்கம்.
1: வணக்கம், மீனா
0: பேசுறேன்.
1: வெள்ளரிக்காய் எல்லாமே நல்லா இருக்கு, கீரை வகை எல்லாம் எல்லாமே வாங்கியிருக்கேன். எனக்கு லாஸ்ட் பட் தான் வீடு, இருந்தாலும் நான் இங்க போயிட்டு வர்றதுனால இப்பவே வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு
0: போயிருக்கேன்.
1: கோவிலுக்காக
0: கோவிலுக்காக முருகர்
1: கோயில் அங்க வர்றதுனால அப்படியே வார வாரம் செல்லக்கிழமை வந்து அப்படியே காய்கறி ஃப்ரெஷ்ஷா
0: வாங்கிட்டு முருகர் ஸ்பெஷல் காலையில கிளம்பி சூப்பர் பார்த்தாலே தெரியுது. ஓகே, முருகருடைய அருள் கிடைக்கும் காலையில உங்களுக்கு
1: அருள் கிடைக்கும், எல்லாருக்கும் அது கிடைக்கணும்னு நேரடி
0: கண்டிப்பா. ஓகே சூப்பர். இப்ப கோயிலுக்கு வந்துட்டீங்க, கோயிலுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துருக்கீங்க, சொல்லுங்க. இந்த மார்க்கெட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு வந்து ஜாலியா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ற மாதிரினா எந்த விஷயத்தை சொல்லுவீங்க?
1: ஜாலியா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் தக்காளி இருக்கும் இது இருக்கும் அப்படியே பழம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற பொருள்லாம் பார்த்து வாங்கிக்கோ. பப்பாளி பழம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற பொருள்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. டிராபிக் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம அப்புறம் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
0: சரி ஓகே. இந்த காய்கறி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி செக்கிங் பண்றாங்க, கத்திரிக்காய் பிஞ்சா இருக்குதா தக்காளி
1: அதெல்லாம் பாத்துதான், அதெல்லாம் பாத்துதாங்க.
0: அதெல்லாம் நீங்க எப்படி குவாலிட்டி செக்கிங்?
1: அதெல்லாம் குவாலிட்டியோட தான் வாங்குவேன். 10 ரூபா வேலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு குவாலிட்டியான உள்ள பொருளை தான் வாங்குவேன். ஏன்னா நம்மளுக்கு தரம் தான் முக்கியம், நல்லா இல்ல பொருள் விலை கம்மியா இருக்கும், 10 ரூபா அதிகமா இருந்தாலும் தரமான பொருளா பார்த்துக்கலாம்.
0: கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்தமல்லி சண்டை நடக்கும், எல்லாம் வாங்கிட்டு கருவேப்பில கொஞ்சம் கொடுங்க.
1: அதுக்கு மேல பத்தமல்லி கருவேப்பில எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாங்க, இப்ப 20 ரூபா கொடுத்தாதான் பத்தமல்லி கருவேப்பில எல்லாம் வாங்க முடியும்.
0: அதாவது நம்ம இங்க நெல்லிக்கப்பு மார்க்கெட்னாலே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளுக்கு வந்து பேர் போடுது. இந்த ஏரியா கடைக்காரங்களோட அவங்க வந்து எப்படி
1: காய்கறி
0: வாங்குறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா எப்படி நீங்க
1: அப்படி இல்ல அப்படி சொல்ற வேலைகளா? அப்ப அவங்களும் கஷ்டப்படுறாங்க, பாதி பொருள் நல்லா இருக்கும் பாதி பொருள் தூக்கி கீழே போடுவாங்க, எல்லா பொருளுமே விலை ஆகாது, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க விலை இருப்பாங்க, அதனால நான் பேரம் பேச
0: மாட்டேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்கறி எந்த காய்கறி என்னப்போ அது நீங்க இந்த காய்கறி இவ்வளவு ரேட் இருக்குதுன்னா எந்த காய்கறி?
1: பீன்ஸ் விலை அதிகமா இருக்கு, பீன்ஸ் கேரட்டு கீரை ஏன் போரா இருக்குது கட்டு இதெல்லாம் விலை அதிகமா தான் இருக்கு.
0: ஓகே ஓகே. அதாவது நம்ம நெல்லிக்கப்பு இந்த தோட்டக்கல்லோட ஏரியாவில காலையில காய்கறி மார்க்கெட் வந்து சுறுசுறுக்கும், மக்கள் கூட்டம் வந்தா இந்த ஊரோட வந்து பாத்தீங்கன்னா
1: உண்மையான
0: நெல்லித்தோப்பு வைப்ரேஷன் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்?
1: இந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் டிராபிக் அது மாதிரி ஜீவானந்த ஸ்கூல் பக்கத்துலயே இருக்கிறதுனால கொஞ்சம் டிராபிக் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் போறது கொஞ்சம் டிராபிக் எல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அதை நம்ம போகணும், காலையில வாங்கணும், ஃப்ரெஷ்ஷா வாங்கணும்னா போயிட்டு தான் வாங்கிக்கலாம்.
0: ஓகே, காய்கறி எல்லாம் வாங்கிக்கீங்க, சாப்பாடு மதியம்
1: காலையில விருதம் மதியம் சாம்பார்
0: கீரை சேர்த்து மதியானம் முடிச்சுட்டு போறீங்க கீரை சாம்பார்
1: கீரை சாம்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி நீச்சல் வந்து அடிக்கடி கேட்பேன், நைட்ல கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எஃப்எம் தான் டிவி எல்லாம் பார்க்க மாட்டேன், எஃப்எம் தான் ஆன் பண்ணி நான் பாத்துட்டு தூங்கிடுவேன். நைட்டு எப்ப முடிக்கிறோம் அப்பதான் ஆஃப்
0: பண்ணுவேன். அதாவது பெண்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து 12 மணிக்கு ஆயுஷ் நெகிரி போயிட்டு இருக்கு, 1 மணிக்கு ஆயுஷ் நெகிரி போயிட்டு இருக்கு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ்க்கான ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா, நிறைய கேளுங்க.
1: இதுக்கப்புறம் நான் அதை
0: கேட்கறேன். நன்றி,
1: ரொம்ப நன்றி.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு நம்ம புதுவை தோட்டக்கால் ரோடுல பேசிட்டு இருக்கேன். மீன் மார்க்கெட் முடிச்சாச்சு, காய்கறி மார்க்கெட் முடிச்சாச்சு, அடுத்ததா வந்து அப்படியே ரோமிங் நான் போயிட்டே இருக்கிறேன். அடுத்த நம்முடைய நிகழ்ச்சி யார் பேச போறாங்க நாம தெரிஞ்சுக்கலாம். இசையோடு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நான் இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 8:42 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு புதுச்சேரி நெல்லித்தோப்புல இருக்கக்கூடிய தோட்டக்கால் ரோடு இந்த ஏரியால இருந்தா நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. அஜய் சீனு அங்க இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சீனு,
2: டவுனுக்குள்ளார டிராபிக் ஜாஸ்தியானாலும் நம்ம 102.8 பாட்டுக்குள்ள டிராபிக் வந்து என்னைக்குமே குறையாது. இது என்ன நேரமும் சும்மா அதிரடி சரவடியா இருக்கிற ரெயின்போ புதுவை 102.8. புதுவையோட வரலாறு அப்புறம் அன்றாட லோக்கல் மக்களின் யதார்த்தமான கலகலப்பான பேச்சு இதுதான் நம்ம புதுவை நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் கெஸ்ட்ன்றது நம்ம நேரில் தெரியும். மார்க்கெட் எனர்ஜி தொடர்ந்து இப்ப நம்ம புதுவை வந்து அப்படியே நகர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நெல்லித்தோப்பின் அடையாளமாகும். பல்லாயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கை அமைதிகளும் புனித விண்ணரசி அன்னை திருத்தலத்திற்கு சென்ற ஒரு பாதையில தான் அப்ப நின்றுட்டு இருக்கோம். நெல்லித்தோப்பு மார்க்கெட்

0: ஷோ போயிட்டுருக்கு. அஜய் சீனு அங்கே இருக்காங்க, இப்போ யாரெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சீனு,
1: டவுனுக்குள்ளார டிராபிக் ஜாஸ்தியானாலும் நம்ம 102.8 பாட்டுக்குள்ள டிராபிக் வந்து என்னைக்குமே குறையாது. இது என்ன நேரமும் சும்மா அதிரடி சரவடியா இருக்கிறேன். ரெயின்போ புதுவை 102.8 புதுவையோட வரலாறு, அப்புறம் அன்றாட லோக்கல் மக்களின் யதார்த்தமான கலகலப்பான பேச்சு, இதுதான் நம்ம புதுவை நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் கெஸ்ட்ன்றது நம்ம நேரில் தெரியும். மார்க்கெட் எனர்ஜி தொடர்ந்து இப்ப நம்ம புதுவை வந்து அப்படியே நகர்ந்து வந்து நின்று கிடை வந்து பாத்தீங்கன்னா நெளித்தொப்பின் அடையாளமாகும். பல்லாயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கை அமைதிகளும் புனித விண்ணரசி அன்னை திருத்தலத்திற்கு சென்ற ஒரு பாதையில தான் இப்ப நின்றுட்டு இருக்கோம். நெல்லித்தோப்பு மார்க்கெட்டோட சுறுசுறுப்புக்கு நடுவே ஒரு அமைதியான ஆன்மீக தூய்மையை அள்ளித்தருது இந்த இடம். இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில மனசுக்கு நிம்மதி வேணும்னு குடும்பத்தோட ஆலயத்துக்கு வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை முடிச்சுட்டு மனசு முழுக்க நம்பிக்கையோட வெளியே வர்ற நம்ம அன்பு நேயர் ஒருத்தர் வந்து இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ரெடியா இருக்காங்க. இப்ப நம்ம அவங்க கிட்டதான் பேச போறோம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் வேலைக்கு போயிட்டு சாமி வேண்டிட்டு வேலைக்கு போவேன். நெல்லித்தோப்பு சிக்னல் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து விண்ணரசி மாதா ஆலயம், அங்க வந்து எல்லாருமே தரிசிக்கலாம். அங்க வந்து அவங்க ஜாதி மதம் யாரையும் பார்க்க மாட்டாங்க, பாகுபாடு இல்ல. அவங்க யாரெல்லாம் அவங்க நம்பி வராங்களோ அவங்க
1: அரவணைப்பாங்க. இந்த காலையில இந்த ஆன்மீக கலத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு காலையில நீங்க என்ன சொல்றீங்க, நான் வந்து காலையில எப்பவுமே சர்ச்சை சொல்லிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஒரு ஒரு மன அமைதி ஒரு மன நிம்மதியை வந்து கொடுக்கும்.
2: கோடி கணக்கில்
1: கொடுக்கும்.
2: நமக்கு காசு பணம் இல்லைன்னா கூட மாதா தரிசிக்கும் போது நிறைய உதவிகள் அவங்க தானா வரவேற்பாங்க. அந்த நம்பிக்கை என்ன மாதிரி இருக்க ஒவ்வொருக்கும் நான் சொல்றதாதான், எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து கேட்டுக்கலாம்.
1: இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது காலையில ஃபேமிலியை வந்து பண்ணணும், ஃபேமிலி ரெடி பண்ணணும், அதாவது இப்ப பசங்க வந்து ஸ்கூலுக்குலாம் கூட்டு போகணும், ஸ்கூலுக்குலாம் ரெடி பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேலைக்கு வரணும். இந்த வேலைக்கு வர நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டா காலையில வந்து உங்க மனசு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும். எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?
2: காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு,
1: அதேங்கப்பா
2: நல்லா 4 மணிக்கு எழுந்திருச்சு ப்ரேயர் பண்ணிட்டு பிறகு வந்து எல்லா வேலையும் முடிப்போம். அதனால நமக்கு ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும், 4 மணிக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். அதனால நமக்கு இரவே வந்து நாளைக்கு என்ன சாப்பிட போறோம், என்ன வேலை செய்ய போறோம்ன்றது நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவோம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துக்குவாங்க. நம்ம வேலை சமைக்கிற வேலை சமைச்சிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்துட வேண்டியது.
1: சரி, ஓகே. அதாவது புதுச்சேரியில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரலாற்று சிறப்பு இடங்கள்லாம் இருக்கு, எதனால இந்த ஆலயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன மாதிரியான ஸ்பெஷல், என்ன மாதிரியான தனித்துவம் வந்து இந்த ஆலயத்துல இருக்கு?
2: நம்ம கேக்குறத எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம நினைக்க முடியாத
1: கட்டட அமைப்பு, அது மாதிரி தான் கேக்குறேன். கட்டட அமைப்பு, சுற்றுச்சூழல் அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல என்ன ஸ்பெஷல் கேக்குறேன்?
2: இங்க ரொம்ப சிறப்பா மாதா காட்சி அளிக்கிற மாதிரி இருக்கு, அவங்க சிரிப்பே வந்து நம்மள வரவேற்கிற மாதிரி
1: இருக்கு,
2: ரொம்ப அமைதியா இருக்கு. நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அங்க போனா எல்லா அமைதியும்
1: ஆலை நேரத்தை வந்து அற்புதமா ஆரம்பிப்பீங்க,
2: சிறப்பா இருக்கும்.
1: அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வேலைக்கு போறவங்க, ஆனா காலையில வந்து இங்க வந்திருக்கீங்க. சரி, ஓகே, சொல்லுங்க. எஃப்எம் பிரெயின் போல பேசிட்டு இருக்கீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: ரொம்ப ஹாப்பியா இருக்கு,
1: ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சுஷ்மா இருக்கீங்களா? கதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே இருக்கு, நிதானமா சாட்டா பதில் சொல்றீங்களே, இந்த பதில் சொல்ற திறன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு
2: நினைக்கிறீங்க? அது சின்ன வயசுல இருந்தே படிக்கும் போதே அப்படி வந்துருக்கு.
1: எப்படி சின்ன வயசுல இருந்து எப்படி படிச்சீங்க?
2: நன்றி.
1: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நான் வந்து

0: பாத்தீங்கன்னா டெல்லி டோக்குல இருக்கிற தோட்டக்கால் ரோடுல பேசிட்டு இருக்காங்க. என்ன ஒரு எனர்ஜி, என்ன ஒரு மன நிறைவு. இன்னைக்கு நம்ம புதுவையில் லைஃபோட நெடுத்தோப்பு சந்திச்சுட்டு இருக்கிற தோட்டக்கால் ரோடு ஏரியாவில் இன்னும் காலையில காய்கறி பையோட சரக்கு பரிசோதனை பண்ண வந்து நம்ம மார்க்கெட் சாம்பியன்ஸ், அப்புறம் கமகமத்தும் மீன் பையோட கெத்தா கிழமை நம்ம சீ ஃபுட் பிரியர்கள், அப்புறம் அப்படியே பக்கத்துல இருக்கிற நெல்லித்தோப்பு புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்துல மெழுகுவர்த்தி ஏற்றுட்டு மனசு முழுக்க நிம்மதிய வெளியில வந்த நம்ம பாசக்கார மக்கள்னு எல்லாருக்கிட்டையும் பேசின இந்த நேரம் வந்து சும்மா வேற லெவல் லைஃப்ல வந்து இருந்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு, நம்ம நெல்லித்தோப்பு தோட்டக்கால் ரோடு ஏரியா வெறும் வியாபாரம் மண்டலம் மட்டுமில்லையும் ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளும் மார்க்கெட்டோட கொடுத்துருக்கும், இன்னொரு பக்கம் ஆரோக்கிய பின்னரசி அன்னையோட அருளால மனசுக்கு கிடைக்கிற ஆக சிறந்த அமைதியும் இந்த ஆன்மீக கூமியும் தான் இந்த ஏரியாவோட உண்மையான கித்தா இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு ஆபீஸ் வீட்டு வேலை அவசரத்துக்கு நடுவுலையும் ஏன் மைக் முன்னாடி வந்து ரொம்ப யதார்த்தமா கலகலப்பா பேசுனேன் நெல்லித்தோப்பு மக்கள் எல்லாருக்கும் உங்க ஆர்ஜெட்டினோட நெஞ்சார் நன்றிகள். இந்த நாள் முழுக்க இந்த நெல்லித்தோப்பு தோட்டக்கால் ரோட எனக்கும் நிம்மதியும் உங்க கூடவே இருக்கட்டும். மீண்டும் ஒரு அதிரடியான நம்ம புதுவை நிகழ்ச்சியில புதிய சுவாரஸ்யமான இடத்தோட நான் வந்து உங்களை அப்படியே வந்து லைவ்ல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களை மீது விடுகிறது உங்கள் அன்பிற்குரிய அஜிச்சினும் எப்பவும் போல நெல்லித்தோப்பு சிக்னல் அண்ட் தோட்டக்கால் ரோடு காலையில மார்க்கெட்டிங் டிராபிக் கல்லும் வண்டியில போகும்போது வேகம் என ஹெல்மெட் போட்டு விவேகத்தோட நிதானமா போங்க. என்ன உங்க குடும்பம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பை பை, see you, stay tuned with FM Rainbow புதுவை 102.8 இசை மழை தொடரட்டும்.
1: நன்றி சீனோ. FM
2: Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இங்க தாதா கிங் கண்ணா, இது FM Rainbow 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேரம் 8:55. தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கம் சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சிருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார், அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாகிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார், ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போவும் ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவும்

0: எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிடும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7 நம்பர் தான் ராசியான நம்பரான், 7 தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம். 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார். 7 நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார். கல்யாணம் கூட 7 தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம். குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார். ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது. 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோட குதிரை 7வதா வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: ஏய், இங்க தாதா கிங்.
9: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
10: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
11: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். நாட்டில் பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை கடந்த 2025-26 ஆண்டில் சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நேற்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அதிநவீன மருத்துவ நோய் எதிர்ப்பு ஆய்வகத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேற்று திறந்து வைத்து உரையாற்றினார். தொடர்ந்து ஜிப்மரின் சேதராப்பட்டு வளாக விரிவாக்க திட்டத்தின் முன்னேற்றம் குறித்தும் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடு குறித்தும் துணைநிலை ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தேசிய மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வலியுறுத்தினார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மக்கள் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீட்டு பட்டியலை நேற்று வழங்கினார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வருடாந்திர நாடக விழாவில் வரும் 28 இரவு 8:30 புதுச்சேரி வானொலி நிலையம் தயாரித்து வழங்கும் அவளா சொன்னால் திகில் நாடகம் ஒலிபரப்பாக உள்ளது. மயிலாடுதுறை திரு த செந்தில்குமார் மற்றும் திரு சீனிவாச முருகன் ஆகியோர் அமைப்பில் படைக்கப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். புதுச்சேரி உழவர்கரை மேல்நிலைப் பள்ளியில் 1991 முதல் 2001 வரை படித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மட்டுமல்லாமல் பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 90s கிட்ஸ் உணவு தின்பண்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. புதுச்சேரி மரப்பாலம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 முதல் மாலை 5 வரை காக்கையன்தோப்பு, பவானிநகர், ராஜீவ்காந்தி நகர், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம், கபூர் கார்டன் மற்றும் சோழபுரம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 3 நிமிடம் 19 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான விருப்பமான பாடல வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்றப்ப உங்களுடைய பேரையும் உங்களுடைய ஊர் பேரையும் உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தையும் தெளிவா டைப் பண்ணி எஃப்எம் ரெயின்போவுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னா விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஸோ நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் சாங் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாரியங்காவல்லிருந்து கதிரவன் கொலஞ்சநாதன், வளவனூர்லேருந்து பாரத் பாண்டியன், பட்டாளத்திலிருந்து ரமேஷ், குள்ளஞ்சாவடியிலிருந்து பாலமுருகன், திட்டக்குடியிலிருந்து செல்வராசு. எங்களுடைய விருப்ப பாடல் உஸ்தி படத்திலிருந்து.

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல எஃப்எம் ரெயின்போல வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில டைம் சரியா 9:14 நொடிகள் ஆயாச்சு. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பனையில இருந்தாங்க சாங் கேட்டிருக்காங்க, மயக்கம் என்ன. இந்த படத்துல இருந்து நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு
1: நொடிகள் ஆயாச்சு. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, செல்வம் பொம்மி நாயக்கன் பட்டி தேனி மாவட்டத்தில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு. தாம் தும் படத்திலிருந்து நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இணைய வழி நேயர்விருப்பம். ஸோ நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சேப்பு விஜயராகவன் காரைக்கால் இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு. ஜென்டில்மேன் படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்கு எஃப்எம் ரெயின்போல இணைய வழி நேயர்விருப்பம் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 9:31:25 ஆயாச்சு. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, செந்தில் குமரன் ஆண்டிப்பட்டியில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு, போக்கே படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

நேர்களை மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததை யார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வண்ணை கணேசன், பொன்னியம்மன் மேடு, சுகன்யா பரத், சென்னை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தங்கவேல், மெகுல், மெதுன்யா, ஹரிஷ், தன்ஷிகா எடப்பாடியில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காங்க. மேன்னிலைய படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாகராஜ், அஸ்வினி, ஹஷ்விதா, தோஹித், அரசன், நிலானி, திருமழி செயலர்ந்தாங்க பாடல் கேட்டிருக்காங்க மெஹந்தி சர்க்கஸ் படத்துல இருந்து. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற இந்த நம்பருக்கு.

இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி, ரிதன்தாசன், ஜில்லா படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

58 நிமிடம் 5 நொடிகள் ஆயாச்சு. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாடல் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க பாடல் வழங்க முடிஞ்சது. நிறைய பேருக்கு

பாடல் வழங்க முடியல. ஸோ மீண்டும் மாலை பார்த்தீங்க அப்படின்னா 6:20 இருக்கு. உங்களுடைய மனசுக்கு விருப்பமான மனம் விரும்புதே ஷோ இருக்கு, அதில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஸோ யாரெல்லாம் பாடல் கேட்டு வழங்க முடியல அப்படின்னா, கலைமணி, கனிஷ்மா, செஞ்சி, சோனாட்சி, சிவகுமார், கடலூர், ஐயனார், முதுகுடி, பிரபு, ராஜபாளையம், ஹிதேந்திரதாஸ், அஸ்ஸாம், பாபு, முள்ளக்காடு, மந்திரமூர்த்தி, நாகர்கோயில், ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன், பன்ருட்டி, மகேஷ், பாண்டி, ரமணி, ராம்பாக்கம், சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி, மதுரை, பாலசுப்ரமணியன், தூத்துக்குடி, சீதா லட்சுமி, தூத்துக்குடி, ஆராதனா, ஆண்டிப்பட்டி, ஜெயந்தி, ரமேஷ், கும்பகோணம், சிவசுப்ரமணியன், கோவை, பிரீத்தி, பிரதீப், ஸ்ரீதேவி, கும்பகோணம், சுரேஷ், கடலூர், ராதாபிரியா, தேனி, சந்திரமோகன், கடலூர், ஜெயந்தி, மரக்கானம், ஹேமா, காஞ்சிபுரம். அடுத்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275233 என்ற இந்த எண்களை தொடர்பு கொண்டு 10:02 இருக்கு உங்களுடைய விருப்பமான கெட் செட் கோ கேம் ஷோவில் பங்கேற்கலாம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். புதுடெல்லியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சுற்றுலாத்துறை அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் நேற்று மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. ஜோர்ஹட், திப்ருகர், கோலஹட் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் 300,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 19,000 ஹெக்டருக்கும் அதிகமான பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் திரு செர்கே சோபியனின் தெரிவித்துள்ளார். பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. புதுச்சேரி தொண்டமானத்தம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 முதல் பிற்பகல் 3 வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு மற்றும் விநாயகப்பட்டு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. சாங்ஸோவில் இன்று தொடங்கும் சீனா ஓபன் 2026 பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து சகநாட்டு வீராங்கனையான உன்னதி ஹூடாவை எதிர்கொள்ள உள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி மற்றும் HS பிரணாய் ஆகியோர் விளையாட உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கிட்ட 10:03:15 ஆகுது. இன்னைக்கு கெட்

செட் கோ நிகழ்ச்சியில் என்ன கேமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான கேம், அதாவது கேள்வியை இப்போ சொல்ல போகிறது கிடையாது, ஸ்பாட் கேள்வி தான் இன்றைக்கே உங்களுக்காக காத்துட்ருக்கு. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருந்து, அதாவது ரெண்டு வார்த்தையை நான் சொல்லுவேன் ஓகேவா, அந்த ரெண்டு வார்த்தையிலிருந்து ஒரு ஊர் பெயரை கண்டுபிடிக்கணும் ஓகேவா. என்ன இது இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேம் ஷோ தான். ரெண்டு வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன், அந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு ஒரு ஊர் பெயரை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க லைவ்ல ஓகேவா. ஒரு சேலஞ்சுக்கு நீங்க ரெடி அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2752230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சொன்னது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன், அந்த ரெண்டு வார்த்தையை வச்சு ஒரு ஊர் பேரை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கேள்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும். ஓ இப்படி தானா, இதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விகள் உங்களுக்காகவே இன்றைக்கி கெட் செட் கோ நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்குது. சொன்ன மாதிரியே நம்பர் அதே தான், கால் பண்ணுங்க. உங்களுக்கான கேள்விகள் ஸ்பாட்ல வெயிட்டிங்ல இருக்கு. பாடல் உங்களுக்காக கில்லி படத்துல இருந்து வந்துட்டு இருக்க, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: என்ன சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவேன், அந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு ஊர் பேரை கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான ஒரு கேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ நிகழ்ச்சியில நான் தான் ஃபர்ஸ்ட் பேசுவேன், கரெக்டா நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் வந்திருக்காங்க. யாரும் கேட்கலாம், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வளராமன்
1: சார், ரொம்ப ஜாலியா வந்திருக்கீங்க, ரொம்ப ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலான்னு வந்திருக்கீங்க. கண்டுபிடிச்சிருவீங்களா? உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லலாமா? உங்களுக்கான இரண்டு வார்த்தைகள், நான் சொல்ற வார்த்தையை வந்து நீங்க கவனமா வந்து கேக்கணும், ஓகேவா? அப்பதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை முட்டை, ஓகேவா? ரெண்டாவது வார்த்தை வந்து மோர். இது என்ன ஊர்?
2: மூணா?
1: நான் அப்படின்னு சொல்லவே இல்லையே, இரண்டு வார்த்தைகள் சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை முட்டை, இரண்டாவது வார்த்தை மோர்.
2: நூறா? நூறா மேடம்,
1: நூறா? நூறுன்னு ஒரு ஊர் இருக்கா? பலராமன் சார் வந்து கண்டுபிடிச்சிருவாருன்னு
2: நினைச்சேன்.
1: அடுத்த நேர்கிட்ட கேக்குறேன் பாருங்க, எவ்வளவு ஈஸியா நினைப்பீங்க, கேக்கலாமா? நன்றி, நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம்,
3: இருந்து கலைவாணி பேசுறேன்.
1: நல்லா இருக்கேன் கலைவாணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நன்றி,
1: நன்றி. ஓகே, கேள்விகள் இப்படிதான் இருக்கும், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முட்டை அப்புறம் மோர் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் சொல்லியிருந்தேன், இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு ஒரு ஊர் பேர் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். எக்மோர் அப்படிங்கிறது கரெக்டான பதில். இந்த மாதிரி தான் கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இல்ல ஒன்னு ஆங்கிலம் ஒன்னு தமிழ்ல இருக்கும், இல்ல ரெண்டுமே தமிழ்ல இருக்கும், ரெண்டுமே இங்கிலீஷ்ல இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். ஆனால் வார்த்தைகள், இரண்டு வார்த்தைகள் இருக்கும், அதை வச்சு ஒரு ஊர் பேரை நீங்க சூப்பராக கண்டுபிடிக்க போறீங்க, கலக்க போறீங்க. கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இது FM Rainbow புதுவை 102.8 பாட்டு உங்களுக்காக மாயா.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:17:29 ஆகுது. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இரண்டு வார்த்தைகள்ல இருந்து ஊர் பெயரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் போட்டி போட்டுட்டு கால் பண்ணியிருக்காங்க, என்ன ஊர் பெயரை நாம கண்டுபிடிக்க போறோம், எந்த வார்த்தைகள் வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நிகழ்ச்சியில பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியிலிருந்து ஆனந்தி பேசுறேன். மேடம்
0: ஆனந்தி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நலமா இருக்கேன். ஓகே, ரெடியா நீங்க?
1: ரெடி மேடம்.
0: கேக்கலாமா உங்களுக்கான வார்த்தைகள் என்ன அப்படினா, ஒண்ணு வந்து அம்பர்லா, இன்னொன்னு வந்து காணல்.
1: காணல், கொடைக்கானல்.
0: கொடைக்கானல் கரெக்ட்டா? சரி, உங்களுக்காக இன்னொன்னு கேக்கலாமா?
1: ஆ கேளுங்க.
0: ஒண்ணு ஒரு வார்த்தை வந்து பாத்.
1: பாத்.
0: இன்னொரு வார்த்தை வந்து ஹெட்.
1: ஹெட், தலை.

0: குளித்தலை.
1: குளித்தலை, ஓகே, சூப்பர், கலக்குறீங்க, நன்றி கால் பண்ணதுக்கு.
0: நன்றி மேடம்,
1: நன்றி, நன்றி, நன்றி. ஓகே, எந்த க்ளூவும் கேட்கல, ஒன்றுமே கேட்கல, கரெக்டாக வந்து ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, நீங்களும் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்கள் வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற ஒரு நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். தொடர்ந்து கேளுங்க, அது அப்புறம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:23:33 ஆகுது. இன்றைக்கே கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படின்னா, ஊர் சம்பந்தமாக, அதாவது ஊர் பேரை நீங்கள் கண்டுபிடிக்கிறது சம்பந்தமான ஒரு கேள்வி தான் நான் கேட்டுட்ருக்கேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இரண்டு வார்த்தைகளை வச்சு எந்த ஊர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்து வார்த்தைகள் அப்படியே சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போது நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க? எனக்கு உங்ககிட்ட
2: வேணும்னதுக்கு
1: ரொம்ப நன்றி ஐயப்பன், தேங்க்யூ. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார்
3: சொல்லுங்க,
1: ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கேள்வி
1: ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளை ஒரு வார்த்தை, ஹவுஸ் ஃப்ளை ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை சாலை.
3: சாலை.
1: ம்.
3: ஹவுஸ் ஃப்ளை தானே?
1: ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளை.
3: ஹவுஸ் ஃப்ளை விளையாட்டு திருடா மேடம்.
1: இல்ல, ஊர் பேர் கண்டுபிடிக்கணும். முடியக்கூடிய ஊர் பெயர்களை கண்டுபிடிச்சா கூட நீங்க சொல்லிடலாம்.
3: ஒரு
1: க்ளூ கொடுத்தா நீங்க ஆன்சர் அது வந்துரும். வீட்டுல அதிகமா இருக்கும்.
4: ஒரு
1: வார்த்தை, இன்னொன்னு என்ன சொல்லலாம் உங்களுக்கு? செங்கல் ஒரு வார்த்தை, சில்க் ஒரு வார்த்தை.
4: பட்டு. செங்கல் பட்டு.
1: செங்கல் பட்டு. சூப்பர் மேம், நன்றி கால் பண்ணதுக்கு.
4: செங்கல்
1: பட்டு ஓகே. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு வார்த்தையை சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சா அது ரெண்டு காலருக்கு ஏற்றுட்டு போகும்னு எனக்கு தெரியவே தெரியல. ஓகே, நீங்களும் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டு கலக்கலாம், கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ FM Rainbow புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:34 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேம் ஷோ போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து, அதாவது இரண்டு வார்த்தைகள்ல இருந்து ஒரு ஊர் பெயரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். உங்களுக்கான வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை, இன்னொன்னு வந்து நீ. நீ
6: நீ
5: நீ நீ
6: உங்களுக்கான
5: வார்த்தைகளை நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு ஊர் பேர் வேணும், அவ்வளவுதான்.
7: உங்களுக்கான
5: வார்த்தைகள் சொல்லலாமா? உங்களுக்கான முதல் வார்த்தை
7: இன்னொன்னு
5: வரம். நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துட்டு கலக்கலாம். கால் பண்ணுங்க 2271760 and 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.

0: மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:42:37 ஆகுது. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய 2 வார்த்தைகளிலிருந்து ஊர் பெயரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய நற்கலை வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நிலமா இருக்கீங்களா?
0: நிலமா இருக்கேன் சார். நீங்க நிலமா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: ஓகே, அதே உற்சாகத்தோட ஆன்சர் சொல்ல ரெடியா?
1: கண்டிப்பா முயற்சிக்கிறேன், சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தைகள் 1 ஹனி.
1: ஹனி
0: ஒரு வார்த்தை. ஹனி இன்னொரு வார்த்தை. ஹவுஸ் ஃப்ளை
1: இன்னொரு வார்த்தை.
0: ஹவுஸ் ஃப்ளை.
1: ஹவுஸ் ஃப்ளை. ஓகே. தேன்சிட்டு.
0: தேன்சிட்டு.

0: தேன் சிட்டு ஊர் பேர் வரணும், நீங்க சேர்த்தீங்கன்னா ஊர் பேர் வரணும். ஆமா.
1: ஹவுஸ் லைக் என்ன சொல்றது,
0: என்ன சொல்றது,
1: க்ளூ எடுத்து குடுங்களே.
0: க்ளூ வீட்ல இருக்கும்.
1: என்னமே
0: வீட்ல தான் இருக்கும், வீட்லயும் இருக்கும்.
1: ஓகே,
0: இருக்கும்.
1: தேனி, தேனி,
0: தேனி. ஓகே, தேனி அப்படிங்கறது கரெக்ட்டான பதில். ஓகே, இன்னொன்னு கேக்கலாமா? ஒரு வார்த்தை மிஸ்டர், ஓகேவா?
1: மிஸ்டர், ஓகே.
0: மிஸ்டர். இன்னொரு வார்த்தை பதி, பதி.
1: திருப்பதி,
0: திருப்பதி. ஓகே சார், சூப்பர் சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க் யூ, தேங்க் யூ மேம். பை.
0: நன்றி, நன்றி. ஓகே, இந்த ஷோல நீங்களும் கலந்துட்டு கலக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சீக்கிரமா கால் பண்ணுங்க 2271760 and 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.

0: மேலும் கலந்துட்டு கலக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சீக்கிரமா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.
1: PM जय अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டாக 10:49:53 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, நான் இரண்டு வார்த்தைகளை சொல்லுவேன், அந்த இரண்டு வார்த்தைகள்லேருந்து ஊர் பெயர்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் பேசுகிறேன்.
1: அந்தோனிராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க அனைவரும் நலமா மேடம்?
1: அனைவரும் நலம். கேள்விகளை கேட்கலாமா, வார்த்தைகளை சொல்லலாமா? உங்களுக்கான முதல் வார்த்தை கி. ஓகே, இரண்டாவது வார்த்தை வேலி.
2: நெய்வேலி.
1: ஓகே, இன்னொன்னு கேட்கலாமா?
2: கேளுங்க.
1: உங்களுக்கான முதல் வார்த்தை பீகாக் டான்ஸ். ஓகேவா?
2: பீகாக் டான்ஸ்.
1: இரண்டாவது வார்த்தை துரை.
2: மயிலாடுதுறை.
1: ரொம்ப ஈஸியா வந்துருச்சோ உங்களுக்கு. சரி, இது ஒரு வெளிநாடு. ஓகேவா? இப்ப நான் கேட்க போறது, முதல் வார்த்தை 10, இரண்டாவது வார்த்தை மதிப்பெண். டென்மார்க். ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. சூப்பர் சார்,
2: நன்றி மேடம்.
1: நன்றி.

புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:55 ஆகியாச்சு. டைம் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பேசின நேயர்கள் மட்டும் இல்லாம நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த நன்றிகள். கேட்க போற பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக திரு ஆன்டி பர்ஹாம் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மான்ய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் ஆகஸ்ட் 1 நடைபெறும் லோக்மான்ய திலகரின் 106 நினைவு தின நிகழ்ச்சியில் இவ்விருது அவருக்கு வழங்கப்பட உள்ளது. நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிக்கிம் மாநிலம் நம்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின்போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டியில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை அம்மாநில முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் குப்பைகள் சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், சேகரிக்கப்படும் குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கும் வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 25 ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழ்நாடு அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அவரது உருவப்படத்திற்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியின் போது நடிகர் பிரபு உட்பட சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர் உடனிருந்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வருடாந்திர நாடக விழாவில் வரும் 26 தொடங்கி 31 வரை தினசரி இரவு 8:30 அரை மணி நேர நாடகங்கள் ஒளிபரப்பாக உள்ளன. இதில் புதுச்சேரி வானொலி நிலையம் தயாரித்து வழங்கும் அவளா சொன்னால் திகில் நாடகம் 28 இரவு 8:30 ஒளிபரப்பாகும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். பாடல் கேட்கலாம். இளையராஜா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் பாட்டு பாடவா படத்திற்காக.

ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது. இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.

0: சரி.
1: வாலியின் வரிகளுக்கு கே ஜே ஏசுதாஸ் மற்றும் உமாரமணன் இணைந்து பாடிய ஒரு பாடல். கேளடி கண்மணி படத்திற்காக.

0: பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கேஜே யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல். பாட்டு வாத்தியார் படத்திற்காக

மென்மையான மெலடி கீதங்களின் தொகுப்பு. இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சிகரம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் கே.எஸ். சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல்.

102.8 நேர்களின் ரசனைக்கு விருந்தளிக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஓனி கிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல், இந்திரா படத்திற்காக.

பதினோரு மணி 41:38 நொடிகள். இது ஃபம் ரெயின்போ புதுவை 102.8 மலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வான்மதி படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேர்களே, புதின பிரியர்களா நீங்கள்? அப்படியானால் உங்களுக்கான நிகழ்ச்சி 12:50 FM ரெயின்போவில் புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தேமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். இணையத்திற்கு இதமான இனிசை கானங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரல்களில் பாடல், லவ் பேர்ட்ஸ் படத்திற்காக.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். பிரியங்கா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். மீண்டும் ஒரு இணை தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பூஜா. டேக் கேர், பை பை.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். நாடு முழுவதும் எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியதாக தெரிவித்த அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதிலும் நாட்டின் இளைஞர்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் மீண்டும் வலியுறுத்தியதாகவும் கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் மீது மிக கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதை பிரதமர் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். இந்தியாவின் முதல் டெங்கு தடுப்பூசியான கியூடெங்காவை சந்தைப்படுத்துவதற்கான அனுமதியை மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பு வழங்கியுள்ளது. நாட்டில் டெங்கு நோயை தடுப்பதற்காக அங்கீகரிக்கப்பட்ட முதல் தடுப்பூசி இதுவாகும். இத்தடுப்பூசி ஏற்கனவே 42 நாடுகளில் ஒப்புதலை பெற்றுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆனர் மொபைல் செயலிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 2வது முறையாக கோப்பையை வென்ற ஸ்பெயின் அணி வீரர்கள் திறந்தவெளி வாகனத்தில் கோப்பையுடன் ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட்டில் கோலாகல பேரணி நடத்தினர். நேற்றிரவு நியூயார்க்கில் உள்ள ஜெஸ்ஸி மைதானத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்று ஸ்பெயின் இந்த வெற்றியை பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03, 20:00. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் ஆர்ஜே ஜீவிதா. சரித்திரம் அப்படிங்கிறது முக்கியமான நிகழ்வுகளின் பெட்டகம் அப்படின்னே சொல்லலாம். பெட்டகத்துல முக்கியமான சம்பவங்கள் தான் இடம்பெறும். வரலாற்றின் நினைவு பொக்கிஷத்துல இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக தித்திக்குதே படத்துல இருந்து கேட்கலாம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக்
2: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:09:47 ஆகுது. சுதந்திர போராட்ட வீரரும் இலக்கிய களத்தில் முக்கிய படைப்பாளியுமான உமா சங்கர் ஜோஷி அவர்கள் 1911 July 21 குஜராத் மாநிலத்தில் பிறந்திருக்காங்க. காந்தியடிகளோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு 1930 ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துகிட்டாரு. இவருடைய விஸ்வசாந்தி அப்படிங்கிற காவியம் இவரை இலக்கிய உலகில் முக்கிய படைப்பாளியா உயர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இவர் இயற்றிய படைப்புகள் குஜராத் இலக்கியத்திற்கு வளம் சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஞானபீட விருது, சோவியத் நேரு விருது, சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு பல விருதுகளை வாங்கியிருக்காரு. இலக்கிய களத்துல பன்முக பரிமாணம் கொண்ட உமா சங்கர் ஜோஷி அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம். தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: புதுவை 102.8 இது வரலாற்றில் என்று டைம் கரெக்டா 12:17 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் 1899 July 21 நோபல் பரிசு பெற்ற சிறந்த எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான எர்னஸ்ட் ஹெமிங்வே அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற நாவலுக்காக இவருக்கு 1953 புலிட்சர் பரிசும் 1954 இலக்கியத்திற்கான நோபல் பரிசும் வாங்கியிருக்காரு. இவருடைய கடலும் கிழவனும் நாவலுக்கு தமிழில் 1-க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பும் செய்யப்பட்டிருக்கு. நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136th மன் கி பாத் உரை வரும் 26th ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி.

0: ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
1: சிவபாலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:29:48 ஆகுது. வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் ஒரு சில உங்களுக்காக. 1998 ஜூலை 21 விண்வெளி வீரர் அலன் ஷெப்பர்ட் மறைந்தார். 2001 ஜூலை 21 தமிழ் திரைப்பட நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் மறைந்தார். 1969 ஜூலை 21 நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் நடந்த முதல் மனிதர் என்ற புகழை பெற்ற தினம் இன்று.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:36 எட்டு நொடி ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். கேட்க போற பாடலோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இளையோரின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் தேர்வுகளை நடத்த உறுதிபூண்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா, நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு அசோக் மிட்டல் பேசும்போது, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுமதி அளித்தார். இது தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். மேற்காசியாவில் ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் சந்தை நிர்ணய விலை 1,695 ரூபாய் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இறக்குமதி வழிகளை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 957 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறைக்கான நிலைக்குழு சார்பாக அனைத்து அமைச்சகங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மத்திய மின்துறையில் மட்டும் 6 கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களைக் கொண்டு புதிய ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்தில்

0: ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்கை

0: தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிக்கிமின் நாம்ச்சியில் அனல்மின் நிலைய கட்டுமான சுரங்கப் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் சிக்கிய 25 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினரும் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லி காசியாபாத் இடையே சரக்கு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. வழித்தடத்தை சரிசெய்யும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் 53 ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதில் 24 ரயில்கள் தில்லி புதுதில்லி மாற்றுவழி பாதையில் இயக்கப்படுகின்றன. மேலும் 16 பயணியர் ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அபுதாபி, துபாய், சார்ஜா, பஹ்ரைன், மஸ்கட், லண்டன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் சுமார் 10 பயணிகள் விமானங்கள் தாமதமாக சென்னைக்கு வந்து சேர்வதால் சென்னையிலிருந்து அந்த நாடுகளுக்கு புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று காலை வரை புறப்பட்டு செல்ல வேண்டிய 10 பயணிகள் விமானங்கள் சுமார் 30 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. கொழும்பிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று விமானங்கள் தாமதம் அல்லது ரத்து என்ற நிலை ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்படுவதோடு ட்விட்டரில் அது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அமெரிக்க பொருட்களுக்கு கனடா வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார், மதுபானம் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானம், ஹாக்கி மட்டை, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கனடா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனடா நாட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா வேல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி

0: ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
1: எல்லோரும் அவரவர் இருப்பிடத்திற்கு பிரிந்து சென்ற பிறகு அவள் பாவலிடம் கேட்டாள், பாஷா, நீ ஒரு சோஷலிஸ்டா என்று. அவள் முன்னால் வழக்கம் போல் உறுதியாகவும் விரைப்பாகவும் நின்றவாறே பதில் சொன்னான் அவன். எதற்காக கேட்கிறாய்? அவனது தாய் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு கண்களை தாழ்த்தி கொண்டாள். உண்மையில் அப்படித்தானா பாவல்? ஆனால் அவர்கள் ஜாருக்கு எதிரிகளாச்சே. ஜார் வம்சத்து அரசர்களில் ஒருவரை கூட அவர்கள் கொன்றுவிட்டார்களே. பாவல் அறையில் குறுக்கும் மறுக்கும் நடந்தான். கன்னத்தை கையால் தடவி கொடுத்துக் கொண்டான். நாங்கள் அந்த மாதிரி காரியங்களை செய்ய தேவையில்லை என்று இளஞ்சிரிப்புடன் பதில் சொன்னான் பாவல். இதன் பின்னர் அவன் அவளோடு அமைதியும் அழுத்தமும் நிறைந்த குரலில் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தான். அவனது முகத்தை பார்த்ததும் அவள் தன்னுள் நினைத்து கொண்டாள், இவன் தவறேதும் செய்ய மாட்டான், இவனால் செய்ய முடியாது. புரியாத பதிற்றுக்கணக்கான புதிய வார்த்தைகளைப் போல் திரும்ப திரும்ப அடிக்கடி கேட்ட அந்த பயங்கர வார்த்தையும் முனை மழுங்கி அவள் காதுக்கு பழகி போயிற்று. ஆனால் சாஷாவை மட்டும் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. சாஷா வந்துவிட்டால் அவளுக்கு அமைதியின்மையும் எரிச்சலும் தான் உள்ளத்தில் எழுந்து ஓங்கும். ஒரு நாள் அவள் தனது உதடுகளை வெறுப்போடு பிதுக்கிக் கொண்டு ஹஹோலிடம் போய் சாஷாவை பற்றி சொன்னாள். அவள் மிகவும் கண்டிப்பான பேர்வழி, ஒவ்வொருவரையும் அதிகாரம் பண்ணுகிறாள். நீ இதை செய், நீ அதை செய் என்று உத்தரவு போடுகிறாள். ஹஹோல் வாய்விட்டு உரக்க சிரித்தான். சரியான குறிப்பார்த்து ஒரு போடு போட்டீர்களம்மா, ரொம்ப சரிதான், அப்படித்தானே பாவல் என்றான். பிறகு அவளை பார்த்து கண்ணை சிமிட்டு கொண்டு, பிரபு வம்சம் என்றான். அவள் ஒரு நல்ல பெண் என்று உணர்ச்சியற்று சொன்னான் பாவல். அதுவும் உண்மைதான் என்றான் ஹஹோல். அவள் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன விரும்புகிறோம், நம்மால் என்ன முடியும் என்பது மட்டும் அவளுக்கு புரியவில்லை. புரியாத எதையோ பற்றி அவர்கள் விவாதித்தார்கள். சாஷா பாவலிடமும் கண்டிப்பாக நடந்து கொள்வதையும் சமயங்களில் அவனை பார்த்து உரக்க சத்தம் போடுவதையும் தாய் கண்டிருக்கிறாள். அம்மாதிரி வேளைகளில் பாவல் பதிலே பேசுவதில்லை, வெறுமனே சிரிப்பான். நத்தாஷாவை எத்தனை அன்பு கணிய பார்ப்பானோ அதுபோலவே சாஷாவின் முகத்தையும் பார்ப்பான். தாய்க்கு இதுவும் கூட பிடிக்கவில்லை. எல்லோரையும் தழுவி நிற்கும் பெரும் மகிழ்ச்சி தாயை சில சமயங்களில் வியப்புக்குள்ளாக்கும். இம்மாதிரியான குதூகலம் வெளிநாட்டில் உள்ள தொழிலாளர் இயக்கங்களை பற்றி பத்திரிகைகளில் வந்த செய்திகளை படிக்கின்ற போதுதான் ஏற்படுவது வழக்கம். அப்பொழுது அவர்கள் அனைவருடைய கண்களும் குதூகலத்தால் ஒளி பெற்று துலங்கும். அவர்கள் குழந்தைகளைப் போல குதூகலம் கொள்வார்கள். வாய்விட்டு கலகலவென்று சிரிப்பார்கள். உற்சாகத்தில் ஒருவர் தோளை ஒருவர் தட்டி கொடுத்துக் கொள்வார்கள். ஜெர்மன் தோழர்கள் வாழ்க என்று யாரோ ஒருவன் தனக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திலே முழுகி வெறிக்கொண்ட மாறி கத்தினான். இத்தாலிய தொழிலாளர்கள் நீடூழி வாழ்க என்று அவர்கள் வேறொரு முறை கத்தினார்கள். இந்த வெற்றி முழக்கங்களை தூர தேசங்களில் உள்ள தமது நண்பர்களை நோக்கி, தங்களையோ தங்கள் மொழியையோ அறியாத புரியாத நண்பர்களை நோக்கி காற்றிலே மிதக்கவிட்டு கத்தினார்கள். ஆனால் அந்த இனம் தெரியாத நண்பர்கள் அவர்களது முழக்கங்களை கேட்பது போலவும் அவர்களது உற்சாகத்தை உணர்ந்து கொள்வது போலவும் இவர்கள் முழுமையாய் நம்புவது போல தோன்றியது. நாம் அவர்களுக்கு கடிதம் எழுதுவது ஒரு நல்ல காரியம் என்று ஆனந்தமயமாக ஒளிரும் கண்களோடு பேசினான் ஹஹோல். அப்படி எழுதினால் ருஷ்யாவிலும் தங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், தங்கள் மதத்தையே நம்பி அதையே பிரச்சாரம் செய்யும் தோழர்கள் இருக்கிறார்கள். தங்கள் எந்த கொள்கையோடு வாழ்கிறார்களோ அதே கொள்கையோடு வாழ்ந்து தங்களது வெற்றிகளை கண்டு களிப்பாடும் தோழர்கள் இருக்கிறார்கள் என்ற விஷயம் அவர்களுக்கும் தெரிய வரும். இதழ்களிலே புன்னகை பூத்து சொரிய அவர்கள் பிரெஞ்சுக்காரர்களையும் ஆங்கிலேயர்களையும் ஸ்வீடன்காரர்களையும் தமது நண்பர்களாக கருதி பேசுவார்கள். தங்கள் இதயத்தோடு மிகுந்த நெருக்கம் கொண்ட மக்களாக, தாங்கள் பெரும் மதிப்பு வைத்திருக்கும் மக்களாக அவர்களை கருதி பேசிக் கொள்வார்கள். அந்த மக்களின் துன்பத்திலும் இன்பத்திலும் இவர்களும் பங்கெடுத்துக் கொள்வார்கள். நெருக்கடி நிறைந்த அந்த சின்னஞ்சு

0: திரு அறையிலே எல்லா உலக தொழிலாளர்களோடும் ஆத்மார்த்தமாக கொள்ளும் ஒட்டுறவு உணர்ச்சி பிறந்தது. அந்த உணர்ச்சி தாயையும் கூட அடிமைப்படுத்தியது. அவர்கள் அனைவரையும் ஒன்றாக உருக்கி சேர்த்து ஒரே பேராத்மாவாக மாற்றிவிட்டது. இந்த உணர்ச்சி அவளுக்கு பிடிபடவில்லை. என்றாலும் அந்த உணர்ச்சியின் இன்பமும் இளமையின் சக்தி வெறியும் நம்பிக்கையும் அவளை தளர்ந்து விடாதபடி தாங்கி நின்றன. நீங்கள் இருக்கிறீர்களே என்று ஒருமுறை அவள் ஹகோலிடம் சொன்னாள். அனைவரும் உங்களுக்கு தோழர்கள். அவர்கள் யூதர்களாகட்டும், ஆர்மீனியர்களாகட்டும், ஆஸ்திரியக்காரர்களாகட்டும், எல்லோரும் உங்கள் தோழர்கள். அவர்களுக்காக நீங்கள் வருத்தமடைகிறீர்கள், சந்தோஷமும் கொள்கிறீர்கள். ஆமாம், அனைவருக்காகவும், அனைவருக்காகவும் அம்மா. அனைவருக்கும் தான் என்றான் ஹகோல். எங்களுக்கு குலம், கோத்திரமோ, தேசிய இன பேதங்களோ தெரியாது. தோழர்களை தெரியும், எதிரிகளையும் தெரியும். சகல தொழிலாளி மக்களும் எங்களுக்கு தோழர்கள். சகல பணக்காரர்களும் சகல அரசுகளும் எங்களுக்கு எதிரிகள். உலகத்தை நீங்கள் ஒருமுறை பார்த்து, உலகில் எத்தனை கோடி தொழிலாளி மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு பலசாலிகளாய் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் உங்கள் ஆனந்தத்துக்கு அளவே இருக்காது. உங்கள் இதயத்தின் கொண்டாட்டத்திற்கு எல்லையே இருக்காது அம்மா. பிரெஞ்சுக்காரனும் ஜெர்மனியனும் இத்தாலியனும் நாம் எப்படி வாழ்க்கையை பார்க்கிறோமோ அதுபோலவே பார்க்கிறான். நாம் அனைவரும் ஒரே தாய் வயிற்றுப்பிள்ளைகள். அகில உலக தொழிலாளர்களின் வெள்ளற்கரிய சகோதரத்துவம் எனும் தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் நாம். இந்த எண்ணம் நமது இதயங்களை பூரிக்க செய்கிறது. இதுதான் நியாயம் என்னும் சொர்க்க மண்டலத்தின் சூரியனாய் சுடர்விடுகிறது. தொழிலாளியின் இதய பீடம்தான் அந்த சொர்க்க மண்டலம். யாராயிருந்தாலும் சரி, எந்த இனத்தவராயிருந்தாலும் சரி, ஒரு சோசியலிஸ்ட் எக்காலத்திலும் நமக்கு உண்மை உடன்பிறப்பு. நேற்று இன்று என்றுமேதான். இந்த சிறுபிள்ளைத்தனமான எனினும் உறுதி வாய்ந்த நம்பிக்கையே அவர்களிடம் நாளுக்கு நாள் உரம் பெற்று வந்தது. நாளுக்கு நாள் விம்மி வளர்ந்தது. ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்து வந்தது. இதை கண்ட தாய் வானத்தில் தான் காணும் கதிரவனைப் போல மகத்தான ஏதோ ஒன்று இவ்வுலகத்தில் பிறந்துவிட்டது என்று தன்னை அறியாமலே உணர தலைப்பட்டாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்தை தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, வேண்டாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
5: என்ன சொல்றதுல?
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
8: தொடர்வது பகல் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
9: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மக்களவை நண்பகல் 12

மணி வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடு முழுவதும் எதிர்கால தேர்வுகளில் வினாத்தால் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவை விவகாரத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது மிக கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதை பிரதமர் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக திரு ஆண்டி பர்க்மேன் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் டெங்கு தடுப்பூசியான கியூடெங்காவை சந்தைப்படுத்துவதற்கான அனுமதியை மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பு வழங்கியுள்ளது. நாட்டில் டெங்கு நோயை தடுப்பதற்காக அங்கீகரிக்கப்பட்ட முதல் தடுப்பூசி இதுவாகும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வருடாந்திர நாடக விழாவில் வரும் 28 இரவு 8:30 மணிக்கு புதுச்சேரி வானொலி நிலையம் தயாரித்து வழங்கும் அவளா சொன்னால் திகில் நாடகம் ஒலிபரப்பாக உள்ளது. மயிலாடுதுறை திரு த செந்தில்குமார் மற்றும் திரு ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் அமைப்பில் படைக்கப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 26 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03, 15 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியேல, நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது, நம்ம நாட்டுல வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்குமே எந்தவித பாகுபாடும் இல்லாம ஒரு பாதிப்பு ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்றப்போ சட்டம் மூலமா அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மள எத்தனை பேருக்கு நம்மளுடைய அடிப்படை சட்ட உரிமைகள் என்னென்ன அப்படின்னு தெரியும்? நமக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ யார்கிட்ட போய் சொல்லணும், இலவச சட்ட உதவி நமக்கு எப்படி கிடைக்கும், அண்ட் காவல்துறை மற்றும் நீதிமன்றங்களோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம தெரிஞ்சுக்க போறது சட்ட பாதுகாப்பு, இதுல நமக்கு இருக்கக்கூடிய உரிமை, இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார், இப்போ ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார்.
1: சட்ட பாதுகாப்பு உரிமைன்றது ரைட் டு

0: லீகல் ப்ரொடெக்ஷன். ஒரு தனி நபருடைய உரிமை மீறப்படும் போது அவருக்கு நீதி கிடைக்க சட்டம் வழங்கும் பாதுகாப்பே சட்ட பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, சட்ட பாதுகாப்பின் உரிமை வழக்கறிஞர் அல்லது நீதிமன்றத்தில் பணிபுரியவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது மட்டும் கிடையாது, இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உரிமையாகும். இப்ப பாத்தீங்கன்னா, பல பேர் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சட்டத்தை பத்தி தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று நினைக்கிறாங்க. ஆனா அது மிகவும் தவறான ஒரு செயல் அது. ஏன்னா வாழ்க்கையில எப்பொழுதும் எந்த சூழ்நிலையில சட்டத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும் என்று யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்தில் நமக்கு உரிமைகளை அறிந்திருக்க கண்டிப்பா அவசியம் மிக மிக முக்கியமான ஒரு பலமா இருக்கும் அது நமக்கு. சட்டம் என்பது தண்டனை கொடுப்பதற்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை, மக்கள் உயிரையும் சொத்தையும் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கவே சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. உதாரணமாக, யாராவது உங்களுடைய இடத்தை வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க, உங்க மேல யாராவது தவறாக ஒரு குற்றச்சாட்டு பண்றாங்க, இல்ல பெண்கள் மீது வன்முறை பண்றாங்க, வன்கொடுமை பண்றாங்க, குழந்தைகள் உரிமை மீறல் பண்றாங்க, இந்த மாதிரி வரும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்கா ஏதாவது ஒரு தெரிஞ்சிருக்கணும், ஒரு உரிமை சட்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா தெரிஞ்சிருந்தா நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும். அதனால கண்டிப்பா ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன், சட்ட பாதுகாப்பு உரிமை நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவில வந்து பணக்கார ஏழைகளுக்கு ஒரே சட்டம் தான், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாருக்குமே ஒண்ணுதான். அதிகாரம் உள்ளவருக்கு சாதாரண மனிதருக்கும் ஒரே நீதிமுறை தான் பொருந்தும், அதுதான் ஜனநாயகம் மிகப்பெரிய பலம்.
1: சோ ஒவ்வொரு குடிமகனுக்குமே சட்ட பாதுகாப்பு அப்படின்றது எதனால அவசியமா இருக்கு?
0: ஒவ்வொரு குடிமகனும் பாதுகாக்க சுதந்திரமாகவும் கண்ணியத்துடன் வாழ சட்ட பாதுகாப்பு மிகவும் அவசியம். அதற்கான முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க. உயிர், சுதந்திரம், சமத்துவம், கருத்து சுதந்திரம் போன்ற அடிப்படை உரிமைகளை சட்டம் உறுதி செய்கிறது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா, அநீதியில் இருந்து காக்க, வன்முறை, ஏமாற்றுதல், சொத்து அபகரிப்பு, பாகுபாடு போன்றவற்றிலிருந்து குடிமக்களை காப்பாற்றுறதுக்கு தான் சட்ட பாதுகாப்பு வந்து உதவி பண்ணுது, நீதி பெற வழிவகுக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரேனும் பாதிக்கப்பட்டால் நீதிமன்றம் மற்றும் சட்ட நடைமுறைகள் மூலம் நியாயம் பெற முடியும். நம்மளுடைய உரிமை என்னன்றதை தெரிஞ்சு நம்ம வந்து செயல்படுத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா, கைது, விசாரணை, புகாரளித்தல் போன்ற சூழ்நிலைகள்ல குடிமக்கள் நம்மளுடைய உரிமை என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சட்டம் வந்து ஈஸியா உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும். அதுதான் சமூக அமைதி மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்த அனைவரும் சட்டத்தை மதித்து நடக்கும் போது கண்டிப்பா குற்றங்கள் குறையும், அமைதியான சமூகம் உருவாகும். குற்றங்கள் குறைஞ்சாலே சமூகம் ஈஸியா சைலண்ட் ஆயிரும்.
1: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல சட்ட பாதுகாப்பு உரிமை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து கேளுங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன
2: பண்றது? கால் அட்டெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ரை டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின்தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன், சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்சர், இப்போ ஒரு சிட்டிசனா பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ரோல் வந்து நம்ம பிளே பண்றோம் இல்லையா. இதுல அதிகப்படியான ஒரு ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா தினசரி வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்குறோம். சோ கன்சியூமர் அப்படின்ற ஒரு ரோல் நம்ம பிளே பண்றப்போ ஒரு கன்சியூமரா என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சட்டத்துல சொல்லியிருக்கு சார்?
2: இப்ப பாத்தீங்கன்னா நம்மளது பல இதுல வந்து நம்மளுடைய உரிமைகளை வந்து எப்படி காப்பாத்திக்கணும்ன்றத விட முக்கியமா நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்ல இருந்துதான் வந்து நம்மளுடைய உரிமையை வந்து எப்படி பெற்றெடுக்க முடியும்ன்றது இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 படி நுகர்வோர் ஏமாற்றுவதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆன்லைனா இருக்கட்டும் அது ஆஃப்லைன் மோசடியா இருக்கட்டும் அதுல இருந்து பாதுகாக்க முதன்மையான சட்டமா கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019 வந்து செயல்பட்டு
1: இருக்குது. சட்டத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மாதிரியான புகார்கள் வந்து கொடுக்கலாம், அண்ட் ஒரு பொருள் நான் வாங்க போறப்போ என்ன விஷயத்துல நான் கவனமா இருக்கணும், சோ அத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார்.
2: நிச்சயமா, இப்ப குறைபாடு உள்ள பொருட்கள் பாத்தீங்கன்னா வந்து நுகர்வோர் வாங்குறதுல வந்து அந்த பொருள் வந்து குறைபாடு இருக்கிறது எப்படி நம்ம பாக்குறதுனா வாங்கிய பொருள் பழுதடைந்தாலோ அல்லது வாக்குறுதி அளித்தபடி அது சரியாகும்படி வேலை செய்யலினா கண்டிப்பா நம்ம புகார் தெரிவிக்கலாம். சேவை குறைபாடு, இப்ப பாத்தீங்கன்னா இணைய சேவை, வங்கி, போக்குவரத்து அல்லது மருத்துவமனையில வந்து பணம் செலுத்தியும் சரியான நமக்கு வந்து அங்க சர்வீஸ் கிடைக்காது, அந்த பட்சத்துல வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடி நம்ம வந்து நம்மள உரிமையை மீட்டெடுக்கலாம்.
1: ஓகே, சோ அதே மாதிரி இப்போ சில பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா சில இடத்துல விற்பனை செய்யறப்போ அதனுடைய ரேட் வந்து அதிகப்படுத்தி விக்கிறாங்கல்ல சார், இப்போ அத பத்தி?
2: இப்ப அதிக விலை வசூலித்தல் பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம போட்டிருக்கிற எம்ஆர்பி ரேட்டை விட கூடுதலா வசூலிப்பாங்க. இப்ப 20 ரூபா தண்ணி பாட்டில்னா கூலிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு 25 ரூபா அந்த மாதிரி ஹையரா அமௌண்ட் வந்து கேட்கும் போது வந்து நீங்க கண்டிப்பா நீங்க கன்சியூமர் நாடி நிச்சயமா உங்க உரிமையை மீட்டெடுக்கலாம். ஏமாற்று வணிக முறைகளை பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆன பொருட்கள் இருக்கும். நம்ம எக்ஸ்பிரி என்னைக்குமே வந்து கன்சியூமர் வந்து நம்ம எப்ப பொருள் எடுத்தாலுமே எக்ஸ்பிரி டேட்டா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுல பின்னாடி எக்ஸ்பிரி டேட்டா பார்த்துட்டு தான் வாங்குற மாதிரி பாருங்க. அது பாலா இருக்கட்டும், இப்ப மாவு பாக்கெட் வருது, எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது கொஞ்சம் கூர்ந்து பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்தியை நீங்க பாதுகாத்துக்கலாம், மத்தபடி உங்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாவும் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பில்லு கண்டிப்பா வாங்குங்க. எங்க போனீங்கனாலும் எந்த ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலும் பில்லு கேட்டு வாங்க. பில்லு தராத பட்சத்துல கண்டிப்பாக கன்சியூமர் கோர்ட்டுக்கு நீங்க நாடி உங்களுடைய உரிமையை நிச்சயமா பெற்றெடுக்கலாம்.
1: ஓகே, சோ ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்றப்போ இப்ப அந்த இடத்துல இந்த பில் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப அந்த பில் அப்படின்றது வந்துட்டு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டனா வந்து குடுக்கறாங்க. சில இடத்துல பில்ல குடுக்கறது இல்ல, நாமளும் கேட்கறது இல்ல, பட் இருந்தாலும் ஒரு பில் நம்ம வாங்குறப்போ ஹேண்ட் ரிட்டன் பில் அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனை ரைஸ் ஆகுறப்போ இப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கறோம் அப்படின்னா இப்ப இந்த ஹேண்ட் ரிட்டன் பில் அப்படின்றது வந்து ஒரு எஃபெக்டிவா இருக்குமா சார்? எப்படி
2: இல்ல, அப்படி அதை வந்து பில்ல கன்சிடர் பண்ண முடியாது. அவங்க கடையோட பேரு, ஜிஎஸ்டி, அந்த நம்பர் எல்லாம் போட்டு ஒரு பில் அவங்க வச்சிருப்பாங்க. அது வந்து யாருக்கும் அவங்க தர மாட்டாங்க. சப்போஸ் அவங்க தரும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி பண்ற மாதிரி இருக்கிறதுனால அவங்க அதை தரதில்ல, அதனால பிளெயினா ஒரு ரஃப் பேப்பர்ல எழுதி கொடுத்துறாங்க. நம்ம தான் கன்சியூமர் தான் வந்து விழிப்புணர்வா இருந்து பில் எங்களுக்கு வேணும், பில்லு கண்டிப்பா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினா அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. கொடுக்காம யாரும் கிடையாது, நம்ம கேட்கறது இல்ல, அவங்களும் கொடுக்கறது இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான்.
1: ஓகே, சோ ஒவ்வொரு கடையிலுமே வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கடை பேர் போட்டு ஒரு பில் இருக்கிறது அப்படின்றது கட்டாயம்.
2: நிச்சயமா, இப்ப கம்ப்யூட்டர்ஸ் ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர்ஸ்ட் பில் தான் எல்லா பக்கமும் வருது, அவங்க கடை பேரோட போட்டு எல்லாமே கிளீனா வருது. நம்ம வாங்குற அந்த பில்ல வாங்கி நம்ம பாக்கெட்ல கூட வைக்கிறது இல்ல, அங்கேயே தூக்கி போட்டுட்டு வந்துடுறோம். பெட்ரோல் பங்க்ல பில்லும் அதுவும் ஃப்ரீஸ் ஆகி மறைஞ்சிரும். இது எல்லாமே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆயிரும். நமக்கு முக்கியமா இது தேவைப்படுற

0: பட்சத்தில் அந்த பில்லை எடுத்த உடனே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த டைம்ல இருந்து இந்த பில்லு இந்த டைம்ல தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம்.
1: ஓகே, சோ ஒரிஜினல் அந்த இடத்துல இருக்கணும்னு
0: அவசியம் இல்லை. நம்ம அந்த பில்லை வச்சு அவங்கள்ட்ட இருந்தே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம்.
2: ஓகே, ஒரு சூப்பரான டிப்ஸுமே வந்து நம்ம சார் கொடுத்துருக்காங்க. சோ இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
3: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன், சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ ஒரு சேவை குறைபாடுக்கு கூட நம்மளால ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஏடிஎம்ல போய் நான் இப்ப காசு எடுக்கிறேன், ஒரு அவசர தேவைக்காக நம்ம எடுக்க போறோம். சோ அந்த நேரத்துல வந்து அந்த சேவையில ஒரு குறைபாடு ஏற்பட்டு இப்ப நான் எடுக்கக்கூடிய அந்த காசு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல வந்து டெபிட் ஆன மாதிரி காமிச்சிருக்கும், பட் அங்க மெஷின்ல வந்து காசு மாட்டிருக்கும். சோ என்னால வந்து அந்த இடத்துல அந்த காசு அப்படின்றது வந்து எடுக்க முடியாம போயிடுது இல்லையா. சோ இதுவுமே வந்து ஒரு சேவை குறைபாடு தான் இல்லையா. இப்போ இதுக்கு வந்து இப்ப நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா?
1: நிச்சயமா கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ல இந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் டிஜிட்டல் ஆக்கினதுனால வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர் வரது யூஸ்வலா நடந்துகிட்டு தான் இருக்குது. அது ரெக்வரி பண்ணியும் கொடுத்துறாங்க பேங்க்ல, வித்தின் என்ன ஒரு 1-2 hours வந்து ரிட்டர்ன் வந்துருது. நீங்க கேக்குற மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டா மணி வேணும், அந்த பட்சத்துல தான் நான் எடுக்க போறேன், பட் இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க பேங்க் போய் உங்களுடைய பர்சனலா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கான ரெக்டிஃபை உங்களுக்கு கண்டிப்பா தருவாங்க.
0: அந்த பணம் வந்து நமக்கு திரும்ப வந்துடுதுதான் இல்லையா. சோ அக்கவுண்ட்ல வந்து நமக்கு டெபிட் ஆயிடுச்சு, இன்னும் நமக்கு அந்த காசு கையில கிடைக்கல அப்படின்னா கூட ஒரு 2-3 நாட்கள்ல வந்து பேங்க்ல ப்ரொசீட் ஆகி அது நமக்கு அந்த காசு திரும்ப வந்துடுது. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த சேவை குறைபாடு அப்படின்றது ஏற்படுது இல்லையா. சோ ஒரு நுகர்வோரா இதுக்காக நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா?
1: இல்ல, நுகர்வோரா இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. காரணம் கேட்டீங்கன்னா அவங்க சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி தரலன்னு சொன்னா தான், பை மிஸ்டேக்கா அவங்க வந்து நடக்கல, இது டிஜிட்டல் ஃபால்ட் இது, இந்த மாதிரி வரும்போது வந்து அவங்களே வந்து ஆல்ரெடி சொல்லிடுறாங்க 3 days நாங்க இந்த இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துறோம்னு அவங்க ஃபர்ஸ்டே அவங்க சொல்லிடுறாங்க. பட் நம்ம அதை வச்சுட்டு நம்ம வந்து கன்சியூமரோ போக முடியாது, அது ஏன்னா அவங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துறாங்க நமக்கு.
0: ஓகே, சோ இப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு டைம் லிமிட்ட தாண்டி அந்த காசு வந்து நமக்கு அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆகல அப்படின்னா அப்ப நம்மளால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்.
1: அப்ப போலாம், அப்ப கண்டிப்பா நீங்க கன்சியூமர் போலாம். அவங்க சொன்ன டைம் லிமிட் தாண்டிடுச்சு, எனக்கு பணம் தேவைப்படுது, இது மாதிரி தரலன்ற பட்சத்துல நிச்சயமா நம்ம கன்சியூமர் கோர்ட்ட நாடி நம்மளுடைய உரிமையை பெற்றெடுத்து நிச்சயமா செய்யலாம்.
0: ஓகே சார், சோ ஒரு நுகர்வோரா இன்னும் என்னென்ன விஷயங்கள்ல ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: இப்ப பாத்தீங்கன்னா வந்து நுகர்வோர் போறதுக்கே யாருக்குமே இன்னும் அவேர்னஸ் இல்ல. நம்ம பப்ளிக் பொறுத்த வரைக்கும் நுகர்வோர் ஒரு கோர்ட் இருக்குன்றதாவே இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. தெரிஞ்சாலும் அது அவங்க வந்து செயல்படுத்தவும் இல்லை. போயிட்டு போகுது 10 ரூபா தானே, 20 ரூபா தானே, போயிட்டு போகுதுன்னு என்ன நடைமுறையில் அப்படிதான் இருக்காங்க. ஏன் அப்படி இருக்கணும்னு தெரியல. ஆனா இப்ப நிறைய பேர் இப்ப விழிப்புணர்வு வந்துருச்சு. இப்ப கன்சியூமர் கோர்ட்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை விட இப்ப கன்சியூமர் கோர்ட்ல கூட்டம் அதிகமாயிட்டு தான் இருக்குது டே பை டே. ஏன்னா அவங்க வந்து அவேர்னஸ் வந்துருச்சு, அதனால அவங்க அது போயிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து மாவட்ட நுகர்வோர் ஆணையம் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் இருக்கு, அங்க வந்து நம்ம 50 lakhs உள்ள இருக்கிற நம்ம பொருள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம டைரக்டா அங்கேயே போய் நம்ம

0: முறையிடலாம். மாநில நுகர்வோர் ஆணையம் இருக்கு, ஸ்டேட் கமிஷன், இதுல வந்து 50 lakhs இருந்து 2 crores வரைக்கும் நமக்கு இழப்பீடு அதுல ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கன்சியூமர் கோர்ட் போய் அதுல நாடலாம். அப்படி இல்லையா, அதுக்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 crores தாண்டிருச்சுன்னா தேசிய நுகர்வோர் ஆணையம் NCDRC 2 crores மேல போயிருச்சுன்னா நம்ம அதுல டைரக்டா போய் முறையிட்டு நம்மளோட உரிமையை மீட்டெடுக்கலாம். இப்ப இதுல ஒண்ணு நல்லா பாத்தீங்கன்னா, நுகர்வோருக்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு வக்கீல் கட்டாயம் தேவையில்லை.
1: ஓகே சார், சோ அடுத்த நான் அதுதான் கேட்கலாம் இருந்தேன். சோ ஒரு கன்சியூமரா என்னுடைய குறைகளை நானே முன் வந்து சொல்ல முடியும்,
0: டைரக்டா சொல்ல முடியும்.
1: ஓகே,
0: அதுதான் இதுல இருக்குது. ஆனா அந்த டைரக்டா சொல்ல முடியறதுக்கே யாரும் இன்னும் வந்து வரமாட்டேங்கிறாங்க.
1: ஓகே, சோ கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு அவேர்னஸ் வந்து ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அண்ட் இப்ப நான் வாங்கக்கூடிய ஒரு பொருள்ல ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அண்ட் இதுக்காக நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் அப்படின்றப்போ, இப்ப இதுக்கு வந்து நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்றப்போ இதுக்கான அந்த கம்பன்சேஷன், இதுக்கான அந்த இழப்பீடு அப்படின்னு நம்ம கேக்குறப்போ, ஒரு பொருளோட விலைக்கும் நம்ம கேட்கக்கூடிய அந்த கம்பன்சேஷனுக்கும் எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் இருக்கு சார்?
0: இழப்பீடுன்றது பத்தி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ பொறுத்துதான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு 10 ரூபா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 ரூபா பொருள் வந்து இழப்பீடா வந்து போயிருச்சுன்னா நீங்க அதே நிறுவனத்திட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், ஏன் இந்த மாதிரி இருக்கு, எனக்கு மாத்தி கொடுங்க, சேஞ்ச் பண்ணி கொடுங்க, இதை ஆல்டர்னேட் பண்ணி கொடுங்க, ஏதோ ஒரு காரோ ஏதோ சம்திங் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவங்க என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, என்னால இது சரி பண்ண முடியாது அப்படின்னு அவங்களை, அதாவது கன்சியூமரோட மன கஷ்டத்தை உண்டாக்கி, நான் 2 மாசம் அந்த காரை வச்சிருந்து 3 மாசம் காரை வச்சிருந்து என்னால சரி பண்ண முடியாதுங்க, இது இன்சூரன்ஸ்ல வராதுங்க, ஏதோ ஒன்னு சம்திங் ஏதோ ரீசன் சொல்லி அவங்க நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல அவங்க போய் கன்சியூமர் கோர்ட்ல கொடுத்து, அதாவது அவங்களோட இழப்பீடு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், கன்சியூமர் கோர்ட்ல போய் என்னோட மன அழுத்தம் இவ்வளவு ஆயிடுச்சு, 3 மாசம் இருந்துச்சு எனக்கு, இதனால இவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு சொல்லி 10,000 ரூபாய்க்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் அவங்க கேஸ் போட்டு மீட்டெடுக்க முடியும். இன் கேஸ் ஆஃப் சம்டைம்ஸ் 50 lakhs கூட அவங்க போட்டு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன் கேஸ்
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ ஒரு நுகர்வோரா எனக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு, நான் என்னென்ன விஷயங்கள் வந்து கேட்க முடியும் உரிமையோட ஒரு சட்டம் மூலமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இப்ப நான் வந்து ஒரு பொருள் வாங்குறேன், ஒரு 2 இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்கு, பட் ஒரு 1 இயர்ல வந்து அது ஒரு ரிப்பேர் ஆயிடுது. சோ அதுக்கு எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறாங்க, பட் அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு வாரண்டி இஷ்யூ பண்ணல அப்படின்னா இத வந்து ஒரு கம்ப்ளைண்டா நம்ம கொடுக்க முடியுமா சார்?
3: அதாவது நம்ம அடுத்தடுத்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கோம். இப்ப ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு பொருள் கொடுக்கறாங்க, நம்ம 2 இயர்ஸ்ல வந்து அது பழுதாயிருச்சு, பழுதானதை வந்து அவங்க வந்து ரெக்வரி பண்ணி கொடுத்துறாங்க. மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறோம், மறுபடியும் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க.

0: அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இருக்கிற அந்த 1 இயர் பேலன்ஸும் மறுபடியும் அது எக்ஸ்டர்னல் வாரண்டின்னு சொல்லிட்டு 1 இயர் 2 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த 3 இயர்ஸ் அப்படி எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது.
1: ஓகே சார். சோ ஒரு நுகர்வோரா ஒரு பொருள்ல வந்து ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னா இப்ப அதை நமக்கு கேட்கறதுக்கான அந்த உரிமை இருக்கு. சோ அதெல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிருந்தீங்க. சோ இப்ப நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இப்ப இதுக்கான கம்ப்ளைண்ட் நம்ம எப்படி கொடுக்கலாம் என்ற அதுக்கான ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார்.
0: ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் விடும், நோட்டீஸ் அனுப்பணும். அந்த புகார்ல வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் விடும் போது 15-30 டேஸ்க்குள்ள நம்ம வந்து அவங்களுக்கு அதை நோட்டீஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஆன்லைன் புகார் தரலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்தே தரலாம். வீட்டுல இருந்து எப்படி தரலாம்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே ஆன்லைன் புகார் தரலாம். அரசுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான இடாக்கில் அந்த இணையதளத்து மூலமா நம்ம வந்து புகாரை வந்து தெரிவிக்கலாம். அப்புறம் தேசிய நுகர் உதவி என்னன்னு தொலைபேசி தொடர்பு கொண்டு இது மூலமாவும் நம்மளுடைய புகாரை தெரிவிச்சு கன்சூமர் நுகர் கோர்ட்டுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம்.
1: கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அவசியமா தேவை?
0: கண்டிப்பா நீங்க பில் வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எந்த பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளுக்கான பில் கண்டிப்பா வச்சிருக்கணும். பில் இருந்தாதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அதே மாதிரி அந்த பொருள் வந்து தரை குறைவா இருக்கக்கூடாது. நீங்க வாங்கியிருக்கிற பொருள் வந்து நீங்க தான் பார்த்து வாங்கணும். அது ISI இருக்கணும். இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வாங்கினா அக்மார்க் இருக்கணும். இப்போ தங்கம் வாங்கினீங்கன்னா அது BSI இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளும் நம்ம வாங்கும் போது அதுக்கான சர்டிபிகேட் கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிபிகேட்டை சீல் அதுல இருக்கா, அதனால அதை பார்த்து வாங்கும் போது நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். பிரச்சனை நமக்கு ரைஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
1: ஓகே. சோ சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கெல்லாம் கூட நம்மளால வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க முடியும். ஆனா நம்ம கவனக்குறைவால விட்டுடுறோம், நம்ம இக்னோர் பண்ணிடுறோம் அப்படினா இன்னும் என்னென்ன விஷயங்களை நம்ம இன்னும் கவனக்குறைவாவே இருக்கும் அப்படி நினைக்கிறீங்க?
0: இப்ப ஒண்ணு வேண்டாம், கடையில போய் வாங்குறோம், சேஞ்ச் இல்லன்னு சொல்லிட்டு நமக்கு சாக்லேட் கொடுத்துறாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே ஒரு தப்பு தான் அது. அது அந்த சாக்லேட் கொடுக்கறதே வச்சு நம்ம நுகர்வோர்ல போடலாம்.
2: பட் இதுக்கு ஒண்ணும் யாரும் பில் எல்லாம் கொடுக்க போறது இல்லன்னு
0: இல்ல, நமக்கு தான் சேஞ்ச் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும்போது சாக்லேட் தானே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பில் கிடையாது.
2: சோ இதுக்கு நம்ம ப்ரூஃப் எப்படி நம்ம கொடுக்க முடியும்?
0: இப்ப அப்படி அந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்க சில்லற தரல, எனக்கு சில்லற தான் வேணும்னு நீங்க கேட்கும் போது அவங்க சாக்லேட் தந்துட்டாங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு வீடியோ எடுத்துங்க. அது மட்டும் தான் பண்ண முடியும்.
1: கண்டிப்பா
0: இந்த சின்ன ஒரு சாக்லேட் விஷயத்துல இருந்து நம்ம எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம நுகர்வோர நாடி நம்மளுடைய உரிமையை மீட்டெடுத்துக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், பொதுமக்களாகிய நம்ம அந்த செயலை நம்ம செய்யறதே கிடையாது. காரணம் என்னன்னா போயிட்டு போகுது இப்படியே நம்ம வந்து தள்ளிட்டே போறது. சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு இல்லாம மக்கள் திரும்ப திரும்ப அதே தவறு செய்யறாங்க, அடுத்தவங்களையும் அந்த தவறு செய்யவும் தூண்டுறாங்க. அதனால தயவு செய்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கணுமா, கன்சியூமர் போங்க, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போங்க, முறையான ஒரு வக்கீல வச்சு பாருங்க, உங்களுடைய உரிமையை மீட்டெடுத்துட்டு வாங்க.
1: ஓகே. சோ அட்வொகேட் இல்லாம நம்மளுடைய குறைகளை டைரக்டா நாமளே சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. பட் இதுல நம்ம அட்வொகேட்டும் வைக்கலாம் இல்ல சார்?
0: அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களால அதை சரிவரையா, அதாவது புதுசா நீங்க போறதுனால உங்களால அதை சரிவர செய்ய முடியாத பட்சத்துல ஒரு அட்வொகேட் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். உங்களுடைய வேலையை சீக்கிரம் எளிதில முடியும். நான் அட்வொகேட் இல்லாம போறான்னு சொல்றது காரணம் என்னன்னா அப்படி ஒரு நடைமுறை இருக்குன்னு தான் உங்களுக்கு சொல்ல வரேன்.
1: ஓகே சார். இப்ப நான் ஒரு நுகர்வோரா ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்றப்போ இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஒரு அட்வொகேட் இல்லாம இப்ப நானே டைரக்டா போய் என்னுடைய குறைகளை சொல்றேன்ல, இன் பிட்வீன்ல நான் வந்து ஒரு அட்வொகேட் வந்து வைக்க முடியுமா சார்?
0: தாராளமா வைக்கலாம். நீங்க எப்ப வேணாலும் வைக்கலாம் அட்வொகேட். நீங்க எப்ப வேணாலும் ஒரு வக்காலத்து ஃபைல் பண்ணி ஒரு அட்வொகேட்ட நீங்க வைக்கலாம்.
1: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன், சட்ட பாதுகாப்பு உரிமை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.
3: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சட்ட பாதுகாப்பு உரிமை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள் சொன்னவா தொடர்ந்து பேசலாம். அன்சாரி, இப்போ ஒரு நுகர்வோரா அவங்களுடைய ரோல் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், அதுல டிஃபெக்ட் இருக்கு, அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்ப நான் ஒரு உணவகத்துக்கு போறேன், அங்க போய் நான் உணவு சாப்பிடுறேன் அப்படின்றப்போ இப்ப அதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, கிட்டு போன உணவை வந்து சூடு பண்ணி கொடுத்துருக்கலாம், இல்ல அந்த உணவுல ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை இருக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு நுகர்வோரா இருக்கிறேன்னா
1: நிச்சயமா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நடைமுறையில ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா கரப்பாமூச்சி விழுந்திருக்கு, பல்லி விழுந்திருக்கு, முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்னா ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்ப அந்த பட்சத்துல வந்து நம்ம அதுதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதே நிறுவனத்திட்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். அவங்க வந்து அதுக்கான ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போக போறது இல்ல. இல்ல உங்களால முடிஞ்சதை பாத்துங்க, நீங்க எங்க போய் சொல்றீங்களோ சொல்லிக்கேன் அப்படின்னு நிறுவனம் வந்து சரியானபடியா பதில் சொல்லாம தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க அடுத்த கட்டமா நீங்க கன்சியூமர் கோர்ட்ட தாராள

0: அரசு மற்றும் அரசு நிதி பெறும் அமைப்புகளிடம் இருந்து தகவல்களை பொதுமக்கள் கேட்டு பெறும் சட்டப்பூர்வமான உரிமையாகும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து நமக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுது, ஒண்ணு வேண்டாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, இப்ப நம்ம தெருவுல ரோடு போடுறாங்க, அது என்ன காஸ்ட்ல போட்டிருக்காங்க, என்ன இது போட்டிருக்காங்க, மதிப்பீடு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க 25 லட்சம் வச்சிருப்பாங்க, இது உண்மைதானா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும், ஒருத்தவங்களுக்கு எப்படி தெரிய வரும்னு பார்த்தோம்னா அப்பதான் ஆர்டிஐக்கு நம்ம போய் நம்ம வந்து அதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு நம்ம கேட்டு நம்மளுடைய தகவலை நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கான பேர் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து நம்ம போட்டுருந்தோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன மாறி கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி தகவல் உரிமை சட்டத்தை நம்ம பெற முடியும் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு மனு போடுறீங்க, இப்ப தகவல் உரிமை சட்டத்துக்கு ஒரு மனு போடுறீங்க, ஆனா 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அவங்க வந்து ரிட்டர்ன் அதை கொடுத்துருவாங்க. இன்கேஸ் ஆஃப் அதாவது ரொம்ப எமர்ஜென்சி உயிர் மற்றும் சுதந்திரம் தொடர்பான தகவல் அப்படின்னா பாத்தீங்கன்னா 48 hoursக்குள்ள உங்களுக்கு அவங்க அந்த ரிட்டர்ன் மெசேஜ் கொடுத்துருவாங்க. தகவல் மறுக்கப்பட்டால் மேல்முறையீடு நம்ம செய்யலாம். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் ஆர்டிஐல இருந்து நமக்கு ரிட்டர்ன் பதில் வரல அப்படின்னா நம்ம வந்து அடுத்து வந்து மேல்முறையீடு பண்ணலாம். நம்ம அந்த மேல்முறையீடு பண்ணும்போது அந்த இரண்டாம் மேல்முறையீடு நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் மேல்முறையில் நமக்கு அது திருப்தி வரல, அதுக்கான ரிசல்ட் நமக்கு சரியா கிடைக்கலன்னா நம்ம அடுத்த மேல்முறையும் போலாம். இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் வந்து 20 சொல்லிட்டு இருக்குது, கண்டிப்பா நம்ம மேல்முறையீடு போலாம் அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டிஐ மூலம் எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டுக்கலாம். அரசு நிறுவனத்தில் இருக்கிற நம்ம தகவலை வந்து பெற முடியும் நம்ம கேட்டோம். இதுலயே வந்து சில தகவலை வந்து நம்மளால பெற முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல விசாரணை இருக்கிற பட்சத்துல வந்து அதை நம்ம ஆர்டிஐ மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா தகவல் ஆக்ட் 2005 படி செக்ஷன் 8 கீழே வந்து விளக்கம் அளிக்கப்படலாம். ஒரு சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து நமக்கு அந்த ஆர்டிஐ மூலமா போட்டாலுமே நமக்கு அது கிடைக்காது. காரணம் வந்து குறிப்பாக விசாரணை பாதிக்கும் அல்லது ஒரு ரகசியத்தை பாதுகாக்கும் சிட்டா நில தொடர்பான நமக்கு எஃப்எம்பி நமக்கு என்ன வேணும்னாலும் நம்ம நம்மளுடைய நிலத்துக்கு என்ன தேவைப்படுதோ ஆர்டிஐ மூலமா நம்ம கேட்டு கண்டிப்பா வாங்கிக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ என்னுடைய நிலத்துக்கு தேவையான விஷயங்கள் தான் வந்து கேட்க முடியுமா, இல்லனா ஒரு காலிமனை இருக்கு, ஒரு இடம் இருக்கு, சோ இந்த இடம் வந்து யார் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு இடத்துக்கு கூட டீடைல்ஸ்ல வந்து கேட்க முடியுமா சார்?
0: அதாவது இந்த இடம் வந்து யார் பேர்ல இருக்கு எனக்கு தெரிய வரல அப்படின்னு நம்ம அந்த இடத்துடைய டீடைல் நம்ம போட்டு அனுப்பிச்சோம்னா அவங்க ஆர்டிஐல இருந்து அதுக்கான கிளியரன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடர்பான கோப்புகள், அதாவது கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட் நம்ம கேட்கணும். நமக்கு பப்ளிக் என்ன தேவையோ எந்த செக்டார் தேவையோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் மட்டும் தான் நம்ம கேட்டு ஆர்டிஐ மூலமா நம்ம எடுத்துக்க முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜஸ், இந்த மாதிரி தொடக்கப்பள்ளி, இந்த மாதிரி பள்ளியில என்னென்ன ஃபெசிலிட்டி செய்யறாங்களா செய்யலையா, செஞ்சதுக்கான பதில் சொல்றாங்களா என்னன்றதை நம்ம ஆர்டிஐ மூலமா நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டு அவங்கள்ட்ட சண்டை போடுறதை தவிர்த்து நம்ம ஆர்டிஐ மூலமா லீகலா போய் நம்ம எடுத்துக்கலாம்.
1: ஓகே, சோ ஆர்டிஐ மூலமா நமக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா இது வந்து ஒரு லீகல் ப்ரூஃபா வந்து நம்மளால எடுத்துக்க முடியும் இல்லையா சார்?
0: நிச்சயமா, அது உண்மைத்தன்மையும் கூட. அது ஒரிஜினலா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஆர்டிஐ வந்து நமக்கான அது பதில் கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த பதில் வராது நமக்கு.
1: ஓகே சார், சோ ஆர்டிஐ பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, அண்ட் இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ண முடியும் சார் நம்மளால?
0: ஆர்டிஐ அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் ஒன்று ரெடி பண்ணணும். நம்ம எதுக்காக நம்ம வந்து கேட்கறோம், மனு எதுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணணும். யாருக்கு அனுப்புறத ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் வச்சுக்கணும். இப்ப கலெக்டர் ஆபீஸ்னா கலெக்டர் ஆபீஸ்ல யாருக்கு எந்த செக்ஷனுக்கு எந்த டிவிஷனுக்கு அது போகணும் அப்படின்றத தெல்ல தெளிவா நம்ம எழுதி அதுல வந்து கோர்ட்பி ஸ்டாம்ப் ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டணும், ஒட்டி நம்ம அனுப்பணும். நம்ம அனுப்பிச்சோம்னா நமக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு 30 டேஸ்க்குள்ள நமக்கு வந்து அது கிடைச்சிடும், அது அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிடும்.
1: ஓகே, சோ இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்றேன் அப்படின்னா இப்ப இதுக்கு வந்து இந்த காரணம் அப்படின்றது அவசியமா, இந்த விஷயத்துக்காக தான் இதை நான் கேட்கிறேன் அப்படின்ற ஒரு ரீசன் அப்படின்றது இதுல அவசியமா இருக்காது?
0: ரீசன்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. நம்ம ரீசன்லாம் நம்ம நமக்கு என்ன நோக்கத்துக்கு அது வேணும்ன்றதை மட்டும் நம்ம அதை இது பண்ண, இதுக்கு என்ன இப்போ எனக்கு இந்த சர்வே நம்பர்ல யார் இருக்காங்க, என்ன பேர் இருக்காங்க, இந்த இடத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, இந்த இடத்துல யார் யார் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, இந்த காமன் சோர் கிட்ட எவ்வளவு செலவாயிருக்கு, அதை மாதிரி நம்ம ஜென்ரலா ஆர்டிஐல போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம

மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கடகராஜ் அவர்கள் தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. ஆயிரம் அழகிகள் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. வா வா என்பதை விழியில் சொன்னால், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னால். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சௌந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் சர்வ சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உள்ளமெல்லாம் மிளகாயோ, ஒவ்வொரு பேர் சுரைக்காயோ, வெள்ளரிக்காய் கிளர்ந்தது போல் வெண்ணிலவே சிரித்தாயோ. காளித்தேவன் சகானங்களில் வரும் பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.
2: இந்த நிலவுக்கு ஏத்தா இவ்வளவு ஓர வஞ்சனை?
3: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகிறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136th மன் கி பாத் உரை வரும் 26th ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

கல்லாத கலை பயின்று முயன்று பார்வை சிவந்திருக்க, துயிலாமல் விழித்திருந்தது தொடர்ந்து பாடம் படித்திருக்க. பாடல் கேட்கலாம் கே வி மகாதேவன் இசையில். எல் ஆர் ஈஸ்வரி, பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் என்னென்ன திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 2:33. FM ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்கள். எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே, என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே. வரும் பாடல் MS விஸ்வநாதன் இசையில், P. சுசீலா குரலில். புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

வட்டமடிக்கும் வண்டு கண்கள், பித்தம் அனைத்தும் இன்ப கதைகள். காளித்தேவன் கானங்களில் வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: அவள் உன்னை கண்டு உயிர் காதல் கொண்டு தன் உள்ளம் தன்னையே தருவாள். வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:45. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள்.

பார்த்து எழுந்ததே, கொதித்து சிவந்ததே, கதை முடிக்க நினைத்ததே. காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் இது எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனத்தோடு.

0: மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: காலத்தேவன் சிறகானங்களில் வரும் பாடல், கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல் இதய கமலம் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின்.

0: ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தூக்க கோளாறுகளும் நல்வாழ்வில் அவற்றின் தாக்கமும் பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவ கல்லூரியின் பொது மருத்துவ ஆலோசகர் டாக்டர் அரவிந்தன் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: நேர்களே, நீங்களும் வந்து தூக்க கோளாறுகள் நல்வாழ்வில் அவற்றின் தாக்கம் பற்றி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275233 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தா 0413 அப்படிங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், நல்ல தூக்கம் அப்படின்னா என்ன? இது 8 மணி நேரம் தூக்கம் அவசியம் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை?
2: பொதுவா வயசுக்கு பொறுத்த வரைக்கும் தூக்கத்தோட அளவுகோலும் மாறும். அப்படி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரியும், டீனேஜர்ஸ்க்கு ஒரு மாதிரியும், அடல்ட்ஸ்க்கு ஒரு மாதிரியும், வயசானவங்க ஒரு மாதிரியும் பிரிச்சுக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்லீப் டியூரேஷன் வந்து பொருந்தாது. நம்மளை மாதிரி அடல்ட்ஸ், ஒரு ஆவரேஜ் ஒரு அடல்ட் ஹியூமன் பீயிங்க்கு ஒரு 7 to 8 hours போதுமானது தான். வேற வயசானவனுக்கு ஒரு 6 to 7 மணி நேரம் தூக்கம் அவசியமானது. குழந்தைங்களுக்கு, அதுவும் பச்சிளம் குழந்தைங்களுக்கு, ஒரு வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு 12 to 16 மணி நேரம் ரொம்ப அவசியம். பட் இந்த எல்லாமே அளவுகோல் வச்சு தூங்கியும் கூட உங்களுக்கு காலையில விழிப்புணர்வு இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா அந்த தூக்கம் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இல்லைன்னு அர்த்தம். ஸோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் எவ்வளோ முக்கியமோ அதளவுக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் முக்கியம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ காலை சுறுசுறுப்பாக அவங்க வேலையை நீங்களால் தொடர முடியுதோ அந்தளவுக்கு உங்கள் தூக்கம் நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
1: ஓகே டாக்டர், இப்போ தூக்க கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்கு?
2: தூக்கக்கோளாறுன்றது ரொம்பவே ப்ராட் டேர்ம்ங்க. ஆனால் அதில் நிறைய விதமான கோளாறுகள் இருக்கு. உதாரணத்துக்கு தூக்கம் இனிஷியேட் பண்ணுற கோளாறு, அதாவது தூக்கம் ஸ்லீப் இனிஷியேஷன் டிஃபிகல்ட்டி, அல்லது ஸ்லீப் ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராப்ளம், தூக்கம் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது பட் போக போக போக நல்ல விழிப்பு வந்துட்டே இருக்கு, அல்லது தூங்கும் போது மூச்சு தண்ணில் ஏற்படுறது. தூங்கும் போது மூச்சு தண்ணில் ஏற்படுறதுன்றது மூச்சு குழாயடைப்பாக இருக்கலாம், இல்லை மூளையிலேருந்து வர சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கலாம். அது தவிர ஸ்லீப் வாக்கிங், சோம்னாம்புலிசம், நைட் டெரர்ஸு, நைட் மேர்ஸு, அதே மாதிரி தூக்கம் பகல் டைம்ல அதிகமா வர்றது, இந்த மாதிரி நிறைய விதமான தூக்க கோளாறுகள் இருக்கு. நீங்க கேட்க கேட்க நேரில் கேட்க கேட்க ஒன்னா பாப்போம்.
1: ஓகே, நிறைய டைப் சொன்னீங்க. அதுல முதல் டைப் தூக்கமின்மை, சோ இன்சோம்னியா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
2: இன்சோம்னியால நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதம் இருக்குங்க. ஒன்னு, தூக்கம் எனக்கு போன உடனே வராம கொஞ்சம் டிலே ஆகுது, டிலே இனிஷியேட்டிங், நான் படுக்க போன உடனே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப நேரம் எடுக்குதுன்றது ஒரு வகையா இருக்கலாம். அல்லது எனக்கு தூங்கிடுறேன் பட் நடுநல்ல மொழிப்பு ஏற்படுறதுன்றது. இது ரெண்டுமே எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினாக பிரெயினில் சில சென்டர்ஸ் இருக்குது ஃபார் ஸ்லீப், ஸ்பெசிஃபிக்காக தூக்கத்துக்கும் சில சென்டர்ஸ் இருக்குது. அந்த சென்டர்ஸ்லேருந்து ஏற்படக்கூடிய சிக்னல்ஸில் சம் மேனுப்புலேஷன், அதாவது நம்மளால் ஏற்படுத்திக்கிற மேனுப்புலேஷன், மெடிக்கல் ரீசன்ஸ் நிறையா இருக்குது. நான் சொல்கிறது மெடிக்கல் ரீசன்ஸ் அல்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால ஏற்படுற ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 1 மணி நேரம் மொபைல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ளூ லைட் ஆனது, மொபைல் ஸ்க்ரீனில் லிமிட் ஆகிற ப்ளூ லைட் ஆனது நம்ம கண் மொழிக்குள்ளே இருக்கிற ரெட்டினான்ற லேயரை போய் அது பகல்னு நினச்சிக்கும். ஸோ ப்ளூ லைட் டெனோட்ஸ் டே லைட். ஸோ ரெட்டினாக்கு வந்து அது இரவா பகலான்ற கன்ஃபியூஷன் ஏற்படும் போது பிரெயின்லேருந்து சிக்னல் கரெக்டாக வராது. ஸோ தீஸ் பீப்புள் வில் ஹாவ் அ டிஃபிகல்ட்டி இன் இனிஷியேட்டிங் ஸ்லீப். ஸோ சில பேருக்கு தூக்கம் போனோடனே வந்துடும், பட் சில பதட்டத்தினாலேயோ, மன அழுத்தத்தினாலேயோ, அல்லது மெடிக்கல் ரீசன்ஸ்னாலேயோ, ஃபார் எக்ஸாம்பிள் செரிமான கோளாறாக இருக்கலாம், அல்லது ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கலாம், படுத்தா மூச்சு வாங்க பிரச்சனையாக இருக்கலாம், இந்த மாதிரி பல காரணங்களால் ஸ்லீப் ஃப்ராக்மெண்டேஷனும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், அதில் முக்கியமானது வந்து இந்த குரட்டை விடுறது அப்படி சொல்கிறாங்களா, ஸோ இது வந்து மருத்துவ பிரச்சனையாக மாறுமா?
2: டெஃபினட்டாக மாறும். குரட்டை விடுறது, ஆனால் எல்லா குரட்டையுமே பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, எல்லா குரட்டை விடுறவங்களும் நோயாளிகள் கிடையாது. குரட்டைன்றது நார்மலாக ஒரு டர்புலன்ஸ். டர்புலன்ஸ்னால் ஒரு குறுகிய பாதை வழியாக காற்று பலமாக போகும்போது, இல்லை குறுகிய பாதை வழியாக காற்று போகும்போது டெஃபினெட்லாம் உங்கள் சவுண்ட் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் குரட்டைன்றதும். பட் குரட்டை நாள் போக்கில் கவனிக்கப்படாமல் போகும்போது கெட்ட காற்றுன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உள்ளுக்குள்ளே தங்க ஆரம்பிக்கும். அது தங்க தங்க தங்க உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் நைட்டில்

0: எஸ்பெஷலி உங்களோட தொண்டை மசில்ஸு எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது உங்களுக்கு காற்று ஈஸியாக போகும். பட் வேறு உங்களுக்கு இந்த கழுத்து கிழக்க நெக் மசில் மாஸ் ஃபேட் மாஸ் அதிகமாக இருக்கும் போது அதுவே ஒரு அடைப்பை காரணமாக இருக்கும். அந்த அடைப்பு நாள் போக்கில் என்ன ஆகும்னா ஆக்சிஜன் கம்மியாகும். தூக்கத்தப்போ ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் போது பிரெயின் ட்ரக்குன்னு என்ன ஆகும்னா சிஓ கார்பன் டை ஆக்சைடை சென்ஸ் பண்ணி சிக்னல் கொடுத்து இது முழிச்சுக்கோ உனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு பிரெயின் ஒரு சிக்னல் கொடுத்து இந்த பேஷண்ட்ஸ் நைட் நடுராத்திரி முழிச்சுப்பாங்க. பல நேரம் பல வாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 அறுபது வாட்டி முழிச்சு தூங்குவாங்க. ஆனால் இது முழிக்கிறாங்க தூங்குறாங்கன்றது அவங்க மெமரியிலேயே இருக்காது.
1: ஓகே,
0: ஸோ இது வந்து ஒரு விதமான கெட்ட காற்று அடைச்சி போய் அதனால சிக்னல் பிரெயினுக்கு போய் பிரெயின் அவங்க வந்து எழுப்புது. பட் இது கான்ஷியஸ் அவேக்கனிங்காக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு விதமான மூச்சுதல். இன்னும் சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறவங்களுக்கு தேக்கம் பிளட் தேக்கம் அதிகமாக இருக்கும். ரத்த ஓட்ட தேக்கம் அதிகமாக இருக்கும் போது நுரையீரலில் தண்ணி சேரவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி நுரையீரலில் தண்ணி சேர்ந்தாலும் எஸ்பெஷலி ஃப்ளாட்டாக படுக்கும் போது உங்களுக்கு ஹார்ட்டுக்கு பிளட் ஓட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக நின்றுட்டு இருக்கும் போது உங்களுக்கு அந்த கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக வர்றது கம்மியாக இருக்கும். வேறஸ் நீங்கள் ஃப்ளாட்டாக படுக்கும் போது அந்த ரத்த ஓட்டம் இன்னும் அதிகமாக ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ஹார்ட் ஓவர்லோடடாக இருக்கும் போது இந்த ஹார்ட்னால எல்லா பிளட்டையும் பம்ப் பண்ணி வெளில எடுக்க முடியாது. ஸோ நீர் தேக்கம் ஏற்பட்டு நுரையீரலில் மூச்சுநிலை ஏற்படும்.
1: ஓகே டாக்டர், அடுத்ததாக ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ ஹலோ
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: ஓகே டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க சார்.
2: டாக்டர், இந்த த்ரோட்ல சில பேருக்கு சில புண்ணு மாதிரி வருது இல்ல டாக்டர், அது எதனுடைய அறிகுறியாக இருக்கும்? த்ரோட்ல புண்ணு அடிக்கடி வருது அப்படின்னா அவங்க அதை எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும். ரெண்டாவது, நீங்க மசில்ஸ் த்ரோட் மசில்ஸ் பத்தி சொன்னீங்க, அதை டைட்டன் அல்லது ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கான சில எக்ஸசைசஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது இருந்ததுன்னா கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க. இப்ப நீண்ட நேரம் எப்பவுமே பேசுறதுதான் அவங்களுடைய வேலையா இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த த்ரோட் மசில்ஸ் அப்படிங்கறது கொஞ்சம் வலியோ அல்லது கொஞ்சம் சோர்வாக இருக்கும். அது மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கலாம், இதை பத்தியும் சொல்றீங்களா?
0: ஷூர். நீங்கள் த்ரோட் பற்றி கேட்டதுனால, த்ரோட்டுன்றது ஒரு வேக் டேர்ம். நீங்கள் வோக்கல் கார்டில் புண்ணுன்னு சொல்கிறீங்களா இல்லை சாப்பாடு குழாயில் புண்ணுன்னு சொல்கிறீங்களான்னு தெரியல. பட் எங்கே புண்ணாக இருந்தாலும் நீங்கள் ஐ திங்க் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நிறையா பேசுகிறவங்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது வோக்கல் கார்டில் புண்ணு இருக்குன்னா டெஃபினட்டாக வாய்ஸ் ரெஸ்ட் அவசியம். அண்ட் வார்ம் வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி, என்ன எப்போல்லாம் நீங்கள் வந்து தொண்டைக்கு வேலை கொடுக்குறீங்க பேசுகிறீங்களோ அப்போல்லாம் வார்ம் வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி காக்லிங், மஞ்சத்தூள் அல்லது பீட்டாடைன் சொல்யூஷன் போட்டு காக்லிங் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் புண்ணை ஆற்றும். பட் புண்ணுக்கு என்ன காரணன்றதை மெடிக்கலாக எக்ஸாமின் பண்ணாமல் உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி சொல்லாத பட்சத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். வேறஸ் நெக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது நீங்கள் சொன்னீங்க, நெக் மசில்ஸை பர்சே ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. நான் சொன்ன கண்டிஷன், நெக்கோட ஃபேட் மாஸ் அதிகமாக இருக்கும் போது அதுவே ஒரு அடப்பாக மாறி உங்கள் காத்தோட்டத்துக்கு அடப்பாக மாறி உங்களுக்கு மூச்சு தண்ணில் ஏற்படலாம் தூங்கும் போதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் உடல் பருமனை தான் குறைக்கணுமே தவிர நெக் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எதுவும் எக்ஸசைஸ் கிடையாது. பட் ஜென்ரல் எக்ஸசைஸ் உங்களோட உடல் பருமனை ஜென்ரலாக குறைக்கிற போது உங்களோட கழுத்தில் இருக்கிற சதையும் கொழுப்பும் கொஞ்சம் குறையும். ஸோ எக்ஸசைஸ் தான் ஒன்லி பாசிபிள் சொல்யூஷன். தேங்க்யூ ஃபார் யூர் க்வெஸ்சன்.
1: ஓகே டாக்டர், தூக்க கோளாறுகள் பற்றி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம். ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? இணைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர், டாக்டர் அடுத்த வந்திருக்காங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ. ஓகே டாக்டர், அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த நார்கோலெப்சி அப்படி சொல்றாங்க இல்லையா, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஓகே, நார்கோலெப்சின்றது பகல் நேரத்தில் திடீர்னு சுத்தமாக சுயநாவை இழக்கிற அளவுக்கு ஒருத்தவங்க தூக்கம் வருது. இது கொஞ்சம் டேஞ்சரஸான கண்டிஷன். ஏன்னா வண்டி ஓட்டும் போதோ இல்லை ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போதோ, முக்கியமாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போதோ இது ஏற்பட்டால் உயிருக்கே ஆபத்தானது. ஸோ இது எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரேரான டிஸார்டர் தான். பட் நான் சொன்ன மாதிரி மூளையில் சில சுரப்பிகள் இருக்குது. அந்த சுரப்பிகள் நம்மளை விழிப்பாக வச்சுருக்கக்கூடிய சுரப்பிகள். அதில் ஏதாவது அட்டாக் ஆர் டேமேஜ் நடக்கும் போது அந்த விழிப்புணர்வு அல்லது அந்த அவேக்ஃபுல்னஸ் டிஸ்டர்ப் ஆகும். அப்படி ஆகும் போது சடனாக தி கெட் ஸ்லீப் இன் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் த என்விரான்மெண்ட் அரவுண்ட் தெம். ஸோ இதான் நார்கோலெப்சி. இதுக்கு முக்கியமாக ஒரெக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் சேர்ந்த ஒரு பகுதி அட்டாக் பண்ணப்படுறதுனால, இது வந்து ஆட்டோ இம்யூன் நம்மளோட இம்யூனிட்டி நமக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்கிற ஒரு விஷயமா கூட இப்போ வர ஸ்டடிஸை சொல்கிறாங்க. இது மரபு வழியாகவும் வர வாய்ப்பு இருக்குது.
0: ஓகே டாக்டர், இப்போ நம்ம தூக்கமின்மை பற்றி பேசுகிறோம், ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லீப் சைக்கிள் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன்.
1: ஸ்லீப் சைக்கிள் அதாவது நம்ம தூங்க ஆரம்பித்ததுலேருந்து அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்க முடிய நம்ம ஒரே மாதிரி தூங்குறதில்ல.
0: ஓகே,
1: நான் ரெம் ரெம் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லுவோம். அதாவது முதல்ல ஸ்டேஜ், நீங்கள் படுக்க போகிறீங்க, உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, திடீர்னு கொஞ்சம் மேலாக்க தூங்கிட்டீங்க, சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நல்ல தூக்கம், ஒரு நல்ல உறக்கம், ஆனால் எழுப்புனா ஏஞ்சிருவீங்க அந்த மாதிரியான ஒரு தூக்கம். மூணாவது ஸ்டேஜ் ரொம்ப ஆழ்ந்த உறக்கம். இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம பாடியே அந்த மசில் டோன் சொல்ல

0: உடைய அந்த டோன் எல்லாமே ரொம்ப கம்மியாகி ரொம்ப கம்ப்ளீட் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் ஆழ்ந்த உறக்கமாக இருக்குது. இந்த மூணு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டேஜ் வரும், அந்த ஷார்ட் ஸ்டேஜ் தான் ரெம் ஸ்லீப்னு சொல்லுவோம். உங்களுக்கு நமக்கு வர பல கனவுகள் ஆகட்டும், உண்மை மாதிரியே இருக்க கனவுகள் எல்லாமே நடக்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் தான். இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் தான் நமக்கு நிறைய மெமரி ரெஸ்டோரேஷனும் நடக்குது. ஸோ தூக்கன்றது ஒரு பாசிவான ஒரு விஷயம் கிடையாது, நம்ம படுத்தோம் தூங்கணும் எஞ்சோம் அப்படி கிடையாது. இது ஒரு ஆக்டிவான கான்ஸ்டன்ட் ஒர்க் ப்ராசஸ், உள்ளே அங்கே ஒர்க் போயிட்டே இருக்கும். கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு ஸ்ட்ரைக்கர்ஸ் மாறிட்டே இருக்கும். அண்ட் கரெக்டாக அந்த மூணு ஸ்டேஜ் முடிஞ்சோடனே ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் ஒன்று வரும், திரும்பி ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி ஒரு மூணு அல்லது நாலு சைக்கிள், நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்கிற பொறுத்து மூணு அல்லது நாலு சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நடக்கிறது மூலயமா தான் உங்களோட நிறைய நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் அடுத்த நாள் உங்களால் பண்ண முடியுது.
1: ஓகே டாக்டர், அடுத்தது வந்து ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்ன்றது ஒரு நியூரலஜிக்கல் கண்டிஷன். நார்கோலெப்சி எப்படி கொஞ்சம் நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அதே மாதிரி தான் இதுவும். ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் யாருக்கு வரும் அப்படின்னா, டோப்பமின், அதாவது மூளையில் சுரக்கக்கூடிய சில வேதியியல் சுரப்பிகளில் டோப்பமின் ஒன்று, அந்த டோப்பமின் சுரப்பிகளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது, அது டேமேஜ் நடக்கும்போது. அதுவும் இல்லாமல் சில பேஷண்ட்ஸ்க்கு பிரெயினில் அயன் டெஃபிஷியன்சி ஏற்படும் போது, நான் உடம்புல ரத்தத்தில் சொல்லலை, பிரெயினில் அயன் டெஃபிஷியன்சி ஏற்படும் போது தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு கை காலம் விகரசாக ஆட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அதை ஆட்டினா தான் அந்த சென்சேஷன் சரியாகும். ரெஸ்ட்டில் இருக்கும் போது தான் அதிகமாக இருக்கும், அந்த ஏர்ஜ் அதிகமாக இருக்கும், அந்த லெக்கை மூவ் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ஏர்ஜ் குறையும். திஸ் இஸ் கால்ட் ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் ரொம்ப டிமாண்டிங்கான கண்டிஷன். ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு அல்டிமேட்லி இது எல்லாமே என்ன எதை நோக்கி வருதுன்னா, உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் கம்மியாயிடும். இது எல்லா பிரச்சனையுமே எதுவாக இருந்தாலும் அல்டிமேட்லி அடுத்த நாள் உங்களோட சராசரி வாழ்க்கையை வாழறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து தூக்கத்தில் நடக்கிறது, ஸோ நைட்டில் சில பேருக்கு ஒரு இனம் புரியாத பயம் வருது, ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் டாக்டர்?
0: ஓகே, பஸ் நீங்கள் சொல்ல தூக்கத்தில் நடக்கிறது சோம்னாம்புலிசம்னு சொல்லுவாங்க, ஸ்லீப் வாக்கிங். இது வந்து அந்தளவுக்கு ஒரு டிபெண்டிங் ஆன் த என்விரான்மெண்ட் தேர், அது அவங்க வீட்டில் நடக்கும் போது அது பெரிய பிரச்சனையாக இருக்காது, பட் வெளில நடக்கும் போது அது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனாக மாறலாம். இதுவுமே நான் சொன்ன அந்த ஸ்டேஜஸோட ஸ்லீப்போட ஒத்து போகிற ஒரு விஷயம் தான். நான் சொன்னேன் அந்த மூணாவது ஸ்டேஜ் ரொம்ப ஆழமான உறக்கம், அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் பிரெயினில் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா, நான் சொன்னேன் ஸ்லீப் ஒரு ஆக்டிவான ப்ராசஸ், ஸோ பிரெயின் கான்ஸ்டன்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பிரெயின் சரியாக வேலை செய்யலை, சரியாக சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலை, வேவ் ஃபார்ம்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா, இந்த பேஷண்ட்ஸ் செலக்டிவ் மசில்ஸ் மட்டும் ஆக்டிவேட் ஆகிடும்.
1: ஓகே,
0: விச் மீன்ஸ் அவங்க சுயநினைவு இருக்காது, அவங்க பிரெயின் ரெஸ்டில் இருக்கும், ஆனால் கை கால் மட்டும் ஆக்டிவாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அடுத்த நாள் அவங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி சொல்லக்கூடாது ஞாபகம் இருக்காது. ஸோ அவங்க கை கால் ஆட்டுவாங்க, கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, ஆனால் அந்த அந்த சமயத்தில் நீங்கள் தட்டி எழுப்பினா அவங்க அலர்ட்னஸ்க்கு வரவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட பிரெயின் கார்டெக்ஸ் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்குது, வேற ஒன்லி மோட்டார், அதாவது மோட்டார் மூமெண்ட்ஸ் மட்டும் ஆக்ஷனில் இருக்குது. இதுதான் சோம்னாம்புலிசமோட கான்செப்ட். வேற நீங்கள் கேட்டிங்க இல்லையா தூக்கம் பயம், ஸ்லீப் நைட் டெரஸ், ஸ்லீப் டெரஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து கிட்டத்தட்ட அந்த நாலாவது ஸ்டேஜ் ரெம் ஸ்டேஜ். அந்த ரெம் ஸ்டேஜில் கனவுகள் ரொம்ப வித்தியாசமான கனவுகள்லாம் வர ஸ்டேஜ் அது. ஆனால் அது நடந்த எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் வரும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வர்றது அந்த ரெம் ஸ்டேஜில் தான். அந்த ரெம் ஸ்டேஜில் ஒரு வேளை ஏதாவது பயத்துக்கோ பதட்டத்துக்கோ உண்டான சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் அவங்க அந்த கனவுல பார்த்தாங்கன்னா பயந்தடிச்சு அலரடிச்சு எழுந்திருக்கிறது தான் அதோட. பட் இந்த இந்த ஸ்லீப் டெரஸ் வந்து பெரும்பாலும் சைக்காட்ரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வர்றது ரொம்பவே பொதுவானது. அண்ட் இது மோஸ்ட்லி ஒரு டூ வே ப்ராசஸ் தான். சைக்காட்ரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த நைட் டைமில் பேனிக் வரதும், பேனிக் அட்டாக் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு ஸ்லீப் டிசார்டர் அதிகமாகறதும், தூக்கமின்மை வரதும், ரெண்டு ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது தான்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும். தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தூக்க கோளாறுகளும் நல்வாழ்வில் அவற்றின் தாக்கமும் பற்றி விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க பொது மருத்துவ ஆலோசகர் டாக்டர் அரவிந்தன் அவர்கள். ஸோ நேயர்களே, தூக்க கோளாறுகளும் நல்வாழ்வில் அவற்றின் தாக்கமும் பற்றி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275232 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. டாக்டர், அடுத்த கேள்வி, இந்த ஷிஃப்ட் ஒர்க் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்கள, ஸோ இதனால் தூக்கம் சிதைவது எப்படி, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள்.
4: ஓகே, இப்போது கான்ஸ்டண்ட்டாக நைட் ஷிஃப்ட் போகிறவங்க இல்லை கான்ஸ்டண்ட்டாக டே ஷிஃப்ட் போகிறவங்க, அதாவது அவங்க ஒர்க் எல்லா நாளுமே நைட் ஷிஃப்ட் தான் இல்லை எல்லா நாளுமே டே ஷிஃப்ட் தான் அப்படின்றவங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட், ஒரு வாரம் மதிய ஷிஃப்ட், ஒரு வாரம் கார ஷால ஷிஃப்ட், எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாஃப் நர்சஸ் இருக்காங்கல்ல, ஸ்டாஃப் நர்ஸோட ஷிஃப்ட் ஆகட்டும், டாக்டர்ஸோட ஷிஃப்ட் ஆகட்டும், சில ஐடி ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களாகட்டும், இவங்களுக்கு எராட்டிக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஷிஃப்டில் இருக்கவங்க போது, நான் சொன்ன மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய அலர்ட்னஸ் அண்ட் வேக்ஃபுல்னஸ்க்கான சுரப்பிகள் குழம்பி போயிடும். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பகல் வெளிச்சம் வந்ததுன்னா அது பகல், பகல் வெளிச்சமே இல்லைனா ராத்திரி, இப்படி தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். சூரிய வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கேடின்றதும் சொல்லுவாங்க, அது பொறுத்து தான் நம்ம தூக்கம் சைக்கிளே இருக்குது. காலப்போக்கில் நம்ம வேலை விஷயங்கள்னால அது கொஞ்சமாக ப்ரொலாங்கி, முன்னாடி 7 மணிக்கு 6 மணிக்கு தூங்கினாருங்க, இப்போ கொஞ்சம் 11, 12, 1 வரைக்கும் போயிட்டுருக்கு. பட் இந்த சர்க்கேட் ரிதம் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப்ட் ஆகிறது இந்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு தான். அந்த ஷிஃப்ட் ஒர்க் டிஸார்டர்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் ஒரு ப்ரொலாங்டு ஷிஃப்டை சூஸ் பண்ணுறது பெட்டர். ஒரு குறுகிய கால ஷிஃப்ட்டுக்கு பதிலாக ஒரு நீண்ட கால ஷிஃப்ட், அதாவது ஒரு வாரம் இல்லை 10 நாள் ஒரு ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஷிஃப்ட் மாறணும். 2 நாள் 3 நாளுக்கு ஒரு ஷிஃப்ட் மாறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் நாள் போக்கில்.

0: அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு திரும்பி வேலை முடிச்சுட்டு போகும்போது, இப்போ நைட்டில் வேலை செஞ்சுட்டு காலைல போகிறாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த சன்லைட் அவாய்ட் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் போடுறது, திக் கிளாஸஸ் போட்டு போகிறது. ஸோ அவங்க போன உடனே, வீட்டுக்கு போன உடனே அது வந்து ரூம்ஸை டார்க்காக வச்சுருக்கிறது, அது அதாவது காலையில் அதே மாதிரி இரவு நேரத்தில் ஒர்க் பண்ணும் போது அந்த இடம் வெளிச்சமாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ பிரெயினுக்கு வந்து ஓகே, பகல் டைமில் வந்து அவங்க இரவு மாதிரி இருக்கிறதுனால அது இரவு நினச்சிட்டு தூக்கம் வரது உதவும். ஸோ அடிக்கடி ஷிஃப்ட் மாறுறதா தவிர்க்கணும். ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் டார்க் கிளாஸஸ் போட்டுட்டு அதை ஒரு ரூம்ஸ் ரொம்ப டார்க்காக வச்சுட்டு தூங்குறது பரவாயில்ல.
1: ஓகே டாக்டர். இப்போ இந்த ஜெட் லேக் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: வெவ்வேறு டைம் ஜோன்ஸ், இப்போ ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு வெஸ்டர்ன் ட்ராவல் பண்ணுறவங்க, வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு டைம் ஜோனே மாறுது. ஸோ அந்த மாதிரி மாறுறவங்களே, இப்போது உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து கிளம்பி ஒருத்தவங்க பிரயாணப்பட்டு இந்தியாவுக்கு வராங்கன்னா, அவங்க கிளம்பும் போது சாயந்தரம் தான் இருக்கும், இங்கேயும் சாயந்தரம் தான் இருக்கும். இப்போ அதே தான் கான்செப்ட் தான். ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பிரச்சனை
1: இருந்தால்
0: பிரெயினுக்கு குழம்பி போயிடும், இது என்ன பகலாகவே இருக்கா, அப்போ நம்ம தூங்கணுமா வேணாமா, ஏன்னா அது இருட்டானா மட்டும்தான் மெலட்டனு சொல்லக்கூடிய அந்த சுரப்பிய ஹார்மோனை அதுக்கு சுரக்கிறதுக்கு தெரியும். பகல்லையே இருந்துட்டா அது சுரக்க தெரியாது. ஸோ ஷிஃப்ட் அந்த ஜெட் லேக் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க எந்த ஊருக்கு போக போகிறாங்களோ அதுக்கேற்ற ஸ்லீப் சைக்கிளில் மிமிக் பண்ணுறது நல்லது. மிமிக்னா என்ன சொல்கிறேன்னா, அது மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட் செட் பண்ணுறது. ஸோ எப்படியும் இந்தியா லேண்ட் ஆக போகிறவங்க மூணு நாளைக்கு முன்னாலேருந்தே இந்தியன் டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தூங்குறது, தூங்குறதுனா அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸை டார்க்காக வச்சுக்கிறது, பகல் நைட் டைமில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கிறது, லைட் போட்டு நேச்சுரல் லைட்லாம் கூட ஆர்டிஃபிஷியல் லைட்டில் இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். பட் என்னதான் சொன்னாலும் அந்த ஜெட்லாகை அந்த ஒரு நாளை தவிர்க்கவே முடியாது, அவங்க அதை அனுபவ பண்ணி தான் ஆகும்.
1: ஓகே டாக்டர். இப்போ அந்த தூக்கமின்மையால் உடன்பருமன் ஏற்படுதல்ல, ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஓகே, இப்போ தூக்கமின்மை, நான் இப்போ வரைக்கும் நம்ம பேசுனது எல்லாமே மன ரீதியான விஷயங்கள், அப்புறம் சில ஸ்லீப் டிஸார்டர்ஸ் பற்றி பேசணும். பட் இதெல்லாம் போக, தூக்கம் எவ்வளோ முக்கியம்னா, தூக்கம் ஒழுங்காக இருந்தால் தான் நம்மளோட நார்மல் ஹார்மோன் சைக்கிள்ஸ், நம்மளோட ஹார்மோன் க்ரோத் சைக்கிள், நம்மளோட நார்மல் இம்யூனிட்டி, இது எல்லாமே மெயின்டைன் ஆகும். அதில் முக்கியமான ஒன்று இந்த உடல் பருமன். நீங்கள் நைட்டு தூங்கலை அப்படின்னா பிரெயினுக்கு இன்னொரு சிக்னலும் போகும், அதாவது இவங்க முடிச்சிட்டு இருக்கிறதுனால பசி எடுக்கக்கூடிய ஹார்மோனும் அதிகமாகும், எனக்கு சாப்பிட்டது போதுன்ற ஹார்மோன் கம்மியாகும்.
1: ஓகே,
0: இது ரெண்டுமே நடக்கும். அதாவது பசி போதுன்ற அந்த எனக்கு சாப்பிட்டது போதுன்ற ஹார்மோன் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும், எனக்கு இன்னும் சாப்பிட தோணுதுன்ற ஹார்மோன் அதிகமாகும். இது ரெண்டுமே நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஆப்வியஸா நைட் டைம்ல
1: ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, எது செஞ்சு சாப்பிடுறது
0: அதிகமா இருக்கும். ஸோ ஏதாவது கண்டிப்பா, அதுவும் இந்த டைம்ல வர பசி ரொம்ப கிரேவிங்ஸோட பசியா இருக்கும், டிஃப்ரெண்டா சாப்பிடணும், ஏதாவது கொஞ்சம் சுவையா சாப்பிடணுன்ற மாதிரி இருக்கும், ஜங்க் ஃபுட்ஸ் தான் ஆப்வியஸ் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அப்படி சாப்பிட சாப்பிட சாப்பிட இது உடல் பருமன் அதிகமாகும், இது ஒரு விஷயம்.
1: இன்னொன்னு,
0: தூக்கம் இந்த மாதிரி அப்பப்போ தடப்படும் போது இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட் அதிகமாகும், கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நேச்சுரலாக அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பித்தாலும் உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகும். ஸோ ரெண்டு விதமாகவும் உடல் பருமன் அதிகமாகும்.
1: ஓகே டாக்டர். இப்போ இந்த தூக்கமின்மை நோய் எதிர்ப்பு சக்தியை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்துது?
0: நான் சொன்ன மாதிரி தூங்கும் போது தான் அது ஆக்டிவ் ப்ராசஸ்ன்றதுனால உங்கள் தூங்கும் போது தான் உங்கள் பல ஹீலிங் உள்ள நடந்துட்டுருக்கு.
1: ஓகே,
0: உங்களோட டீப்பர் ஹீலிங் எல்லாமே தூங்கும் போது நடக்குது. அதில் முக்கியமாக வந்து ரணத்தை ஆத்துற தன்மை, உடம்புல நீங்கள் இந்த இலி வேலைக்கு போயிட்டு வரீங்க, பல ஆட்களை சந்திக்கிறீங்க, அதில் நிறைய பேருக்கு சளி இருமல் இருக்கலாம், பல பேருக்கு வந்து காய்ச்சல் இருந்திருக்கலாம், அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு குருமி தொத்தாமல் இருக்காது. அப்படி எதுவாக இருந்தாலும் உங்களோட நார்மல் இம்யூனிட்டி மெயின்டைன் ஆகிறதுக்கு சில செக்ரிட்டர்ஸ் எல்லாமே நைட்டு தான் வேலை செய்யும். அந்த நைட் நார்மலாக வேலை செய்யக்கூடிய இந்த சம் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் எல்லாமே டவுன்ஃபால் ஆகும். அது டவுன்ஃபால் ஆகும் போது ஈஸியாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தொத்திக்கும். முன்னாடி ஒரு ஒரு இப்போ நான் டாக்டராக இருக்கேன், ஏன்னா ஒரு நல்ல தூக்கம் இல்லைனா நான் ஒரு 10 பேஷண்ட் பார்த்து எனக்கு வர ஒரு சளி காய்ச்சலோ ஒரு ரெண்டு பேரை பார்த்தாலும் எனக்கு வந்துடும். அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இம்பேக்ட் ஆகிடும்.
1: டாக்டர், அதே மாதிரி இந்த தூக்கம் இன்னும் வந்து இதய நோய்க்கான ஆபத்தை வந்து அதிகப்படுத்துமா?
0: ஆமாம், இதுவுமே இருவழிப்பாது தான். தூக்கம் இல்லாததுனால இதயம் பாதிக்கிறதும், இதயம் பாதித்தவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதும், நம்ம முன்னாடி சொன்னதுனால இதயம் வீக்காக இருக்கவங்களுக்கு பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கவங்க நீர் தேங்கி மூச்சில் ஏற்பட தூக்கம் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் கம்மியாகனு சொல்லியிருக்கோம். வேறஸ் இதயம் ஆல்ரெடி நல்லா இருக்கிறவங்க, நம்ம நாள் போக்கில் தூக்கத்தை உதாசீனப்படுத்திகிட்டே இருக்கிறவங்க, தூக்கத்தை ப்ரையாரிட்டியாக வைக்காதவங்க, ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு நான் சொன்னேன் உடல் பருமன் அதிகமாகவும் சொன்னேன், கார்டிசோல் அதிகமாகவும் சொன்னேன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும். நார்மலாக தூக்கத்தில் இன்னொரு விஷயம் நடக்குது என்னென்னா, நம்ம பிபி நான் டே டைமில் இருக்கிறத விட கொஞ்சம் ஃபால் ஆகும். நாக்டர்னல் டிப்பிங்னு சொல்லுவோம், நைட் டைம் டிப்பிங், இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட ஒரு ஷட் டவுன் மாதிரி, இப்போ பவர் சேவிங் மோட் போடுறோம்ல ஃபோனுக்கு, அந்த மாதிரி ஒரு பவர் சேவிங் மோட் தான். ஸோ நார்மலாக நமக்கு 80 பீட்ஸ் பர் மினிட் ஹார்ட் ரேட் பகல் டைமில் துடிக்குதுன்னா தூக்கத்தை 60 அப்படி தான் துடிக்கும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி எல்லாமே ஷட் டவுன் ஆகும். அது ஷட் டவுன் ஆகுது எதுக்குன்னா, அடுத்த நாள் நல்லா

0: சேர்த்துக்கலாம்.
1: ஓகே.
0: அப்படி இருக்கும்போது இந்த நாக்டர்னல் டிபி, இந்த பிபி குறையிற தன்மைலாம் இல்லாமல் அலர்ட் மோட்லேயும் வச்சுருக்கோம். மூளை என்ன நினச்சிக்கோன்னா, நீங்கள் அலர்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ நீங்கள் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நீங்கள் முழிச்சி ஆகிற சுச்சுவேஷனில் ஏதோ ஆபத்தில் இருக்கீங்கன்னு
1: நினச்சிக்கோங்க.
0: நைட்டில் தூங்காமல் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஆபத்துனா மூளை சென்ஸ் பண்ணும். ஸோ ஆபத்து உதவிகளான சில ஹார்மோன்ஸை அது சுரக்கும். அதில் முக்கியமான ஒரு ஹார்மோன் தான் கார்டிசோல். இதெல்லாம் நாள் போக்கில் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி அதிகமாக வச்சுருக்கும். ஸோ சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டின்றது ஒரு பதட்ட நிலை. இந்த பதட்ட நிலைனா உங்களுக்கு வெளியில் தோற்றத்தை பதட்டம் தெரியணும் அவசியம் இல்லை, உள்ளுக்குள்ளே ரத்த குழாய்களுக்கு அந்த ரத்த குழாய்களோட அந்த ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிடும். ஸ்டிஃப்னஸ் அதிகமாக அதிகமாக ஹார்ட் பிரச்சனை ஏற்படும்.
1: ஓகே டாக்டர். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான கேள்வி, மதிய நேரத்தில் தூங்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மதிய நேரத்தில் தூங்குறது நல்லதா? அப்படி தூங்கினா எத்தனை மணி நேரம் தூங்குறது ஓகே?
0: மதிய நேரத்தில் தூங்குறது ரொம்ப நல்லது, ஆனால் அது மணிக்கணக்கில் தூங்குறது நல்லது இல்லை.
1: ஓகே.
0: ஸோ அது வந்து ஒரு இது எல்லாருக்குமே, இது நம்ம சொல்கிறது ஈஸி, பட் சில பழக்கப்பட்டவங்களுக்கு அது மாற்றுறது கஷ்டம்தான். இதுவுமே வயசு பொறுத்து மாறும்.
1: ஓகே.
0: பட் ஆவரேஜ் சராசரி ஒரு மிடில் ஏஜ் மேன் ஆர் உமனுக்கு 20 நிமிஷம் அதிகபட்சம் போதுமானது.
1: 20 நிமிஷம்,
0: 10 to 20 நிமிஷம் பவர் நாப் தான் சொல்லுவோம்.
1: ஓகே.
0: நான் சொன்ன ஸ்லீப் சைக்கிள், இந்த என்டையர் ஸ்லீப் சைக்கிள்னா நம்ம நீங்கள் வந்து கோத்ரூ பண்ண அவசியம் இல்லை. ஒரு ஷார்ட் நாப் போதுமான அளவுக்கு ஒரு பூஸ்ட், எனர்ஜி பூஸ்ட்டை கொடுக்கும். வேற நீங்கள் நிறையா நேரம் மணிக்கணக்கில் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது 20 நேரம் தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும். 20 நேரத்தை தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணால் என்ன ஆகும் இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன்.
1: எஸ் ஸோ அதனால தான் குழந்தைங்களை கூட மதியத்தில் ரொம்ப நேரம் தூங்க வைக்காம,
0: ஆமாம்,
1: ஒரு மணி நேரம் ரெண்டு மணி தூங்க வச்சுட்டு எழுப்பி விட்டுறாங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம். என்னது எஃப்எம் ரெயின்போ பொதுவே 102.8.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர் அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம். யார் இங்க இருந்து பேசுறீங்க மேம்?
3: கடலூர்ல இருந்து வெல்ல பேசுறேன்.
2: ஓகே, சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேளுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் மேம், சொல்லுங்க.
3: ஒண்ணு இல்ல சார், சில பேர் போய் நிறைய சத்தம் இருக்கும், அப்புறம் இந்த வெளிச்சம் இருக்கும், அந்த நேரத்துல என்ன நல்லா தூங்குறாங்க. ஆனா சில பேருக்கு பாருங்களேன், ஒரு சின்ன வெளிச்சமோ ஒரு சத்தமா இருந்தா கூட தூக்கம் வரமாட்டேங்கிறது. அது என்ன, உடம்பு எதனாச்சும் ஃபால்ட்டா இல்ல ஆரோக்கியம் இல்லையா உங்களுக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் டாக்டர். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, நான் லேடியா வளர்ச்சி கேட்டு
2: தெரிஞ்சுக்கிறேன்.
3: நன்றி நன்றி நன்றி.
4: ஓகே, இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, கொஞ்சம் வெளிச்சம் கூட ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு,
2: கொஞ்சம்
4: சவுண்ட் கூட ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. இது பெரும்பாலும் நரம்பு ரொம்ப சென்சிட்டிவா, மூல நரம்புகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு சில பேருக்கு ஒத்த தலைவலியும் சேர்ந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு தலைவலி பிரச்சனை ஏதாவது இருக்கிற பட்சத்துல அதை சரி பண்ணா இதுவும் சரியாயிடும். அண்ட் சில வழிகள் இருக்கு, அதாவது மேபி இவங்க ரொம்ப நாளாவே ஏதாவது யோசிச்சுட்டே தூங்க போயிருப்பாங்க, ரொம்ப பல சிந்தனை ஓட்டத்திலேயே இருந்திருப்பாங்க. சிந்தனை ஓட்டம் அதிகமா இருக்கவங்களுக்கும் இந்த சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கும். அண்ட் இன்னொன்று, பழக்கப்படுத்தணும். அதாவது பெட்ரூம் போகிறாங்க அப்படின்னா அது தூங்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர, சாப்பிட்றதுக்காகவோ இல்லை அங்கே டிவி பார்க்குறதோ, அதாவது ஒரு இடத்த கண்டிஷன் பண்ணுறது, இந்த இடத்துக்கு போனால் நான் தூங்க தான் செய்வேன் அப்படின்றத பிரெயினுக்கு ரொம்ப புரிய வைக்கிறது. நம்ம மூளைக்கு இந்த இடத்துக்கு நான் போனால் தூங்குவேன், இது தூங்கிறதுக்காக மட்டுமே இடம், இங்கே போன உடனே தூக்கம் வந்துடும் அப்படின்றத பழக்கணும். மாறா அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோன் பேசுறது இல்லை வேற யாரும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வேற விஷயங்கள் செய்யும் போது பிரெயினுக்கு அங்கே தூங்கி தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்காது. ஸோ முக்கியமாக இவங்க இந்த பர்டிகுலர் அம்மா என்ன பண்ணணும்னா, அவனுக்கு தலைவலி பிரச்சனை எதாவது இருந்ததுன்னா அதுக்கான தீர்வு காணணும். இந்த சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் போது நரம்பு ஆஸ்வாசப்படுத்துகிற சில மருந்து மாத்திரைகள் இருக்குது, அதை முறையாக டாக்டரை பார்த்து எக்ஸாமின் பண்ணிட்டு அந்த நரம்பு ஆஸ்வாசப்படுத்துகிற மாத்திரைகள் சில போட ஆரம்பித்து, அதே சமயத்தில் இந்த பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கிட்டாங்க, கொஞ்சம் டார்க் என்விரான்மெண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே தூங்குறது, ரொம்ப மொத்தமாக டார்க்காக வச்சுக்கிறது நல்லது.
2: ஓகே டாக்டர். இப்போ நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா அந்த அறை எப்படி இருக்கும் டாக்டர்? அந்த வெளிச்சம் ஆகட்டும் இல்லை அந்த வெப்பம் ஆகட்டும், டெம்பரேச்சர், ஸோ எந்த மாதிரி இருந்தால் இது தூக்கத்துக்கான கரெக்டான இதுவாக நம்ம இருக்கும்?
4: கண்டிப்பாக டார்க்காக இருக்கணும். ஏன்னா அந்த மெலட்டரின் ஹார்மோன் சுரக்கணும்னா டெஃபினட்டாக டார்க்னஸ் இருந்தால் மட்டும்தான் மூளை அந்த மெலட்டரின் ஹார்மோன் சுரக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் ஸ்லீப் கொஞ்சம் டிலேடாக தான் வரும். சில பேர் ரொம்ப டயர்டாக இது வேலை செஞ்சுட்டு வரவங்க, படுத்தவொடனே தூக்கம் வரவங்க சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது பொருந்தாது. மிச்சம் எல்லாருக்குமே ரூம் எவ்வளோக்கு எவ்வளோ டார்க்காக இருக்கோ அந்த மெல்டன் எவ்வளோ ஹார்மோன் அவ்வளோக்கு சுரக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே. டெம்பரேச்சர் பற்றி கேட்டிங்கன்னா, ஒரு ஒருத்தவனுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்குது, அது சப்ஜெக்டிவ் தான். சில பேருக்கு கொஞ்சம் வார்மாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும், சில பேருக்கு நல்லா ஐஸ் கோல்டு டெம்பரேச்சர் இருந்தால் தான் தூங்குவாங்க. சராசரியாக 24-27 degrees Celsius தான் பெட்டர் டு குவாலிட்டி ஸ்லீப். பட் நம்ம ஊரில் எல்லாருக்கும் வீட்லையும் ஏசி இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அவங்கவுங்களுக்கு எந்தெந்த டெம்பரேச்சர் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதை யூஸ் பண்ணணும். பட் மெயின்லி இம்பார்ட்டன்ட் வந்து லைட் தான்.
2: ஓகே டாக்டர். இப்போ வந்து இந்த டீ, காஃபி இல்லை மது பழக்கம் இதனால வந்து தூக்கத்தின் தரத்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது?
4: ஓகே, டீ ஆகட்டும் காஃபி ஆகட்டும் உள்ள இருக்கிற ஒரே காமன் கெமிக்கல் கெஃபைன் தான். சொல்ல போனால் டீல இன்னும் அதிக கெஃபைன் தான் இருக்கு காஃபியை விட. ஃபர்ஸ்ட் டீ காஃபி பற்றி சொல்லிடுறேன். ஸோ காஃபி ஒரு வாட்டி உட்கொள்கிறோம் அப்படின்னா அதோட ஆக்ஷன், அதோட எஃபெக்ட் அட்லீஸ்ட் ஒரு 5-6 மணி நேரம் வரைக்கும் இருக்கும் பிளட்ல. கெஃபைன் அதிகமாக இருக்க இருக்க இருக்க பிரெயின் அலர்ட் மோட்ல தான் இருக்கும், சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியில் தான் இருக்கும். ஸோ யாராகட்டும் ஈவினிங் காஃபி குடிக்காத ஆளே கிடையாது. ஆனால் குடிக்கிறத கொஞ்சம் கணக்கு பண்ணி ஒரு 10 மணிக்கு தூங்குற ஆளாக இருந்தால் 5 மணிக்கு குடிக்கிறது, ஆல்ரெடி தூக்கம் பிரச்சனை இருக்கவங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது.

0: எடுத்துக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் காலையிலோடு நிறுத்திக்கிறது நல்லது. ஈவினிங் டைமில் அவங்க அதை எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக அந்த அலர்ட் அதிகமாகவே இருக்கும். அது பிளட்டில் ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஆகும் அது கிளியர் ஆகிறதுக்கு.
1: இப்போ நைட்டில் வேலை செய்கிறாங்களா அதிகமாக தூக்கம் வரக்கூடாதுன்னு டீ காஃபில் நிறைய உட்கொள்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால் என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும் டாக்டர்?
0: நைட் ஷிஃப்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு இந்த ஸ்லீப் சைக்கிளே டிஸ்டர்ப்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த நார்மல் சர்க்கியூட் ஃபங்க்ஷன் ஆகாது. அப்படி இருக்கும்போது நான் நைட் தூங்காமல் இருக்கணும்னு பதட்டத்தில் காஃபி குடிக்கிற பழக்கம் வச்சுக்கிட்டா காலையில் அவங்க ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு போனால் கூட அவங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்டா தூக்கம் வரலன்னு நினச்சா அவங்க முன்னாடி நான் நைட் நிறைய காஃபி கொடுத்துருப்பேன், அது அகெயின் ஒரு அஞ்சாறு மணி நேரம் அவங்க கிளியர் ஆகிறதுக்கு. ஸோ வேக்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வேறு சில வழிகளை யூஸ் பண்ணலாமே தவிர காஃபி டீயை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சு அடுத்த நாள் காலையும் முடிச்சிருந்து திரும்பி நைட்டுக்கு வந்தால் அவங்கள குவாலிட்டி ஆஃப் ஒர்க் தான் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக குறைய போகுது. ஸோ தட் டெஃபினட்டாக நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் கண்டிப்பாக டீ காஃபியை அவாய்ட் பண்ணி ஆகணும். அல்கோஹால் பற்றி நீங்கள் கேட்டீங்க, அல்கோஹால் கன்சப்ஷன் மாட்ரேஷனில் இருக்கும் போது ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேர் ஆரம்பிப்பாங்க. பட் ஆரம்பித்த வாக்கில் போக போக போக நான் அல்கோஹால் கன்சியூம் பண்ணால் தான் எனக்கு தூக்கம் வருதுன்றத அவங்க பிரெயின் நம்ப ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே,
0: அதனால அவங்க டிபெண்ட் ஆகிடுவாங்க. அதனால வெவ்வேறு சில பிரச்சனைகள் வரும், கல்லீரல் பிரச்சனை அந்த மாதிரி வருமே தவிர தூக்கம் அல்கோஹால் கன்சியூம் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கும். விட்டுட்டிங்கன்னா அகெயின் அது தேடும்.
1: ஓகே டாக்டர், இப்போ தூக்க மாத்திரைகள் திறப்பு எடுத்துக்கிறாங்க இல்லையா, ஸோ இதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன டாக்டர்?
0: அவங்க தூக்க மாத்திரைகள் நிறைய வகை இருக்குங்க. சிலது வந்து ஸ்லீப் இனிஷியேஷனுக்காக போடுவாங்க, சில பேர் ஸ்லீப் ஃப்ராக்மெண்ட் ஆகாமல் கண்டினியூஸாக டீப் ஸ்லீப்காக போடுவாங்க, சில பேர் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்க மாத்திரை போடுறதோட எஃபெக்டாக தூக்கம் அதிகமாக வரும். ஸோ தூக்க மாத்திரன்றது ஒரு காமன் டேர்ம் தான். பட் பெரும்பாலான 90% ஆஃப் தூக்க மாத்திரையோட பிரச்சனை என்ன, ஒரு டிபெண்டன்ஸ் கிரியேட் ஆகும்.
1: ஓகே,
0: அல்கோஹால் பண்ணக்கூடிய அதே விஷயம் தான், ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ். ஸோ அதோட டாலரன்ஸும் அதிகமாகும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 mg மாத்திரை போட்டுன்னு இருக்கீங்க 2 மாதம், உங்களுக்கு அது ஓகேவா இருக்குது. 3வது மாதம் நீங்கள் அது 5 mg மாத்திரை போட்டால் உங்களுக்கு வேலை செய்யாது. என்ன குறிக்குதுன்னா உங்கள் உடம்பு அதுக்கு பழகிடுச்சு, அதுக்கு இப்போ 5 mg பத்தலை, அது அடுத்து 10 mg கேட்குது. உங்களுக்கு கண்டிப்பாக சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருந்து உங்களுக்கு தூங்கியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், மேனியா இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஸ்கிசோஃப்ரினியா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வந்து அந்த மாத்திரையை போடுறீங்கன்னா அது வேறு. சும்மா தூக்கம் வரல அப்படின்னு அதை எஃபர்ட் போடாமல் நம்ம சைடில் எஃபர்ட்டே போடாமல் தூக்க மாத்திரைக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அது ஒரு ட்ராப் தான்.
1: ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் உடற்பயிற்சி செய்வது தூக்கத்திற்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும், எந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறதும் நல்லது?
0: உடற்பயிற்சி ஜென்ரலி நல்லது தான்.
1: ஓகே,
0: பட் அதை கண்டிப்பாக ஈவினிங் அண்ட் நைட் டைமில் பண்ணக்கூடாது.
1: ஈவினிங் நைட் டைமில்
0: பண்ணக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிம்பத்தட்டிக், ஸோ உடம்பு ஒரு 2 ஸ்டேட் தாங்க, சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக்னா அலர்ட் மோடு, பாராசிம்பா ரிலாக்ஸ்ட் மோடு. நீங்கள் எப்பப்போல்லாம் உடல் பயிற்சி செய்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த அலர்ட் மோட் தான் ஆக்டிவேட் ஆகுது.
1: ஓகே,
0: அந்த மோடு இருக்கும் போது உங்களால் நைட்டு டக்குன்னெலாம் தூங்கிட முடியாது. எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, சில பேர் அதுக்கு பழக்கப்பட்டிருப்பாங்க, பட் அது அவ்வளோ நல்லது இல்லை. ரெக்கமெண்டட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸசைஸ் இந்த மார்னிங் ஆர் மேக்ஸிமம் இந்த ஆஃப்டர்நூன். கண்டிப்பாக ஈவினிங்கோ அது நைட்டோ அது பண்ணுறதுன்றது நல்லதில்லை.
1: ஓகே டாக்டர், அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மேற்க வேண்டிய ஒரு எளிமையான சுவாச பயிற்சினா என்னென்ன பண்ணலாம்?
0: ஓகே, நீங்கள் நான் சொன்ன இல்லையா நம்ம சிலர் எஃபர்ட் போடாமல் தூக்க மாத்திரையில் போகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு. நம்ம சிலர் என்ன எஃபர்ட் போடலான்றதுல ஒன்று தான் இந்த சுவாச பயிற்சி. இந்த சுவாச பயிற்சியில் வந்து வாலண்டியர் ரிலாக்ஸ் ஆனாதுங்க. சில பேர் பாட்டு கிட்ட ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, பணம் பார்த்து ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, அவங்களாம் விட்டுருங்க. பட் என்ன பண்ணாலும் ரிலாக்ஸ் ஆக முடியல, எனக்கு தூக்கம் வரல, ஏதாவது சிந்தனை ஓட்டம் வந்துட்டே இருக்குன்றவங்களுக்கு ப்ரீதிங் டெக்னிக், உங்கள் மூச்சு சுவாசத்தில் கவனம் செலுத்துறது. நிறைய பேர் ரெக்கமெண்டட் பண்ணுறது என்னென்னா பாக்ஸ் டெக்னிக் சொல்லுவோம். 4 செகண்ட் மூச்சு இழுத்து வர்றது, 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறது, 4 செகண்ட் ரிலீஸ் பண்ணுறது, அல்லது 4 செகண்ட் இழுத்து மூச்சு வைக்கிறது, 7 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறது, 8 செகண்ட் விடுறது. அவங்கவுங்களால் எது முடியுமோ அது பண்ணலாம். பட் முழு கவனம் சுவாசத்தில் இருக்கும் போது மற்ற இடத்துல கவனம் போகாது, அந்த கான்செப்ட் தான். இது போக நீங்கள் தூங்கும் போது ஃபுல்லாக படுத்துட்டு ஒவ்வொரு தசையும் ஃபோக்கஸ் பண்ணுறது, காலில் ஃபோக்கஸ் பண்ணுறது, கணுக்காலை ஃபோக்கஸ் பண்ணுறது, முட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறது, இப்படி நம்மளோட ஓன் தசைகள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்தந்த தசைகள் ரிலாக்ஸ் ஆகுன்றது பல பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த சிபாப் அப்படி சொல்கிறாங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: சிபாப்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் சொன்ன இல்லையா தூங்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு தனக்கே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு திரும்பி பகலில் தூங்குறவங்க, அதாவது ஸ்லீப் ஆப்னியா, அவங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். தூங்கும் போது நான் சொன்ன மாதிரி தொண்டை மசில்ஸாக ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும், அதே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் போது அதோட ஸ்டிஃப்னஸ் குறையும் போது ஈஸியாக கொலாப்ஸ் ஆகும். நம்ம அதே மாதிரி நம்ம மூச்சு குழாய்களில் இருக்க குட்டி குட்டி ஏர் பாக்கெட்ஸ் இதெல்லாம் ஈஸியாக கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, கெட்ட காற்று உள்ள தங்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஏர்வே கொலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும்னா ஒரு ப்ரெஷர் ஒன்று, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பலூன் நீங்கள் ஊதி பலூனை பெருசாக்குறீங்க, அந்த பலூனை பிடிச்சி வைக்கிறதுக்கு உங்கள் விரல் ரெண்டும் வேணும் இல்லையா, அல்லது ஒரு ரப்பர் பேண்ட் இல்லை, அதுதான் சிபாப்.
1: ஓகே,
0: இப்போ அந்த விரலையோ அந்த கயிறையோ விட்டுட்டீங்க

0: உள்ளே இருக்க காற்று வெளில போய் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் இருந்தால் தான் அந்த ஏர் பாக்கெட்ஸ் ஏர் வாங்கிக்கும். ஸோ பிடிச்சி தள்ளுறதுக்கு ஒரு ஆள் ஒரு ப்ரெஷர் தான் சிபாப். இது இந்த ஸ்லீப் டிஸார்டர்ஸில் ஸ்லீப் ஆப்னியாக இருக்கவங்களுக்கு பயன்படுத்துறது. இன்னொரு மொடாலிட்டி இருக்குது பைபாப்னு சொல்லிட்டு. நீங்கள் சிபாப்ன்றது கண்டினியூஸாக ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரெஷரை இன்ஃப்ளேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. அந்த ஏர்வே சுருங்கிடாமல் அது கொலாப்ஸ் ஆகிடாமல் பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஒரு ஒரு காற்று ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது, பட் ப்ரெஷர் போயிட்டு இருக்கிறது. பைபாப்னா இன்ஸ்பிரேஷன் அப்போ ஒரு ப்ரெஷரும் எக்ஸ்பிரேஷன் அப்போ ஒரு ப்ரெஷரும் செட் பண்ணி ஒரு மிஷின் வழியாக கொடுக்குறது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஃபார் த ஸ்லீப் ஆப்னியா பேஷண்ட்ஸ்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இணைந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர், அடுத்ததா இந்த கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு சரியாக தூக்கம் வராமல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு என்னென்ன காரணமாக இருக்கும்?
3: இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். முக்கியமான காரணம், ப்ரெக்னென்சி டைமில் அவங்க நார்மலாக இந்த பெண்களுக்கு ஒரு ஹார்மோன் சொல்லுவாங்கல்ல, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான், இதெல்லாம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக இருக்கும் போது செரிமான தன்மை சுத்தமாக கம்மியாகிடும். 50% 60% கம்மியாகிடும். ஸோ நார்மல் டைஜஷன் நடக்காது. நைட் ஒரு வேளை அவங்க சாப்பிட்டு ஃப்ளாட்டாக படுக்கும் போது டெஃபினட்டாக அவனுக்கு அந்த எதிர்கழிப்பு பிரச்சனை வரும், ரீஹைட்ரேஷன் வரும், இந்த ஜிஆர்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக ஸ்லீப் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று, வயிறு குழந்தை வளர வளர வயிறு பெருசாக ரத்த குழாய்கள் கொஞ்சம்

0: அமுங்கப்படும். அந்த ப்ரெஷர் ஓவர் த பிளட் வெசல்ஸ் இருக்கும் போது, நான் சொன்னாலே ப்ராப்பரான வீனஸ் ரிட்டர்ன், நம்ம பிளட் பம்ப் ஆகி மேலே போகிறது, கிராவிட்டி இல்லாமல் படுக்கும் போது ஃப்ரீயாக போகிறது, அது கொஞ்சம் ஹேம்பர் ஆகும். ஸோ ரத்த ஓட்டமும் பாதிக்கும், பிகாஸ் வளர்கிற குழந்தை அந்த ரத்த குழாய் மேலே கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். அது கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வரும். பெரும்பாலும் செரிமான தொந்தரவு ஏற்படக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் லைட்டர் ஃபுட்ஸ், ரொம்ப பிளான் டயட் மட்டும் படாமல் சாப்பிட்டு படுக்கிறது நல்லது ப்ரெக்னன்சி.
1: ஓகே டாக்டர், கடைசி கேள்வி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வந்து தூக்கம் ஏன் அடிப்படை தளமாக இருக்குது? ஸோ ஸ்லீப் ஹைஜீன் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: நான் இப்போ சொன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நார்மலாக நம்ம குழந்தையாக இருக்கும் போது நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட்லேருந்து, நம்ம டீனேஜ் நோக்கி போகும்போது நம்மளோட க்ரோத் ஹார்மோன்லேருந்து, நம்மளோட எதிர்ப்பு சக்தியிலேருந்து, வெவ்வேறு ஹார்மோன்ஸ் ஆகட்டும், எல்லாமே இம்யூனிட்டி ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஸ்லீப்பை பொறுத்து தான் இருக்குது. ஈவன் ஞாபக சக்தி, ஒரு வண்டி ஒரு ப்ரொசீஜரல் ஞாபகம், இப்போ ஒரு ஸ்கில் நீங்கள் கற்றுட்டு வரீங்க, இல்லை நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு மனசில் நிற்கணும்னா ஒழுங்கான ஸ்லீப் இருக்கணும். ஸ்லீப் ஃப்ராக்மெண்ட் ஆகும் போது இது எல்லாமே ஒன்று ஒன்றா அடி வாங்கிட்டே இருக்கும். அண்ட் ஹார்மோன்ஸ், ஒபிசிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்துக்குமே டெஃபினாக ஸ்லீப் வந்து முக்கியமானது. என்ன கேட்டிங்கன்னா சாப்பாடு எக்ஸசைஸ்லாம் எவ்வளோ முக்கியமோ அதோட ஒரு படி அதிக முக்கியம் ஸ்லீப். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்லீப் ஹைஜீன்றது இப்போது கம்மிங் அப்கமிங் ட்ரெண்டில் நிறைய டாக்டர்ஸ் எம்ஃபசைஸ் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ரூமுக்கு தூங்க போகும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தூங்குறது தவிர வேறு எதை பற்றியுமே அந்த ரூமில் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் டார்க் லைட்ஸ் அண்ட் நோ மொபைல் ஆர் நோ ப்ளூ லைட் ஸ்க்ரீனிங், எஸ்பெஷலி ஃபார் த தூங்கிறது முன்னாடி ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கும் எந்த ப்ளூ லைட்டும் இருக்கக்கூடாது. உங்கள் கருமொழி ஆகட்டும், உங்கள் பிரெயின் ஆகட்டும், அது ராத்திரி இரவு நேரம் தான் அதை நம்பணும், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணணும். பெட்டுக்கு போனால் தூங்க மட்டும் தான் செய்யணும், தூக்கம் வரலன்னா எழுந்து நடந்துட்டு தூக்கம் வரும்போது மட்டும் பெட்டுக்கு போகிறது, நைட் டைமில் கொஞ்சம் பிளாண்டாக சாப்பிட்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் ஸ்லீப் ஹைஜீன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு தூக்கம் சரியாக வரனா ஸ்ட்ரைட்டாகவே தூக்கம் மாத்திரைக்கு போகாமல் உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் லைக் ப்ரீத்திங் ப்ராக்டிசஸ் அண்ட் ஆல்சோ ஃபோக்கஸிங், ஒரு மசிலாக ஃபோக்கஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி தூங்குறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணும். ஒன்று தூக்கத்தில் கொரட்டை, நம்ம முக்கியமாக முன்னாடி பேசின மாதிரி கொரட்டை விடுறவங்க எல்லோரும் நோயாளி கிடையாது, பட் கொரட்டை விட்டு அடுத்த நாள் காலில் தூக்கம் கலக்கமாகவே இருக்குது, வேலை ஒழுங்காக செய்ய முடியல, புவர் மெமரி இருக்குது, கான்சன்ட்ரேஷன் சரியாக இல்லை, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் டெஃபினட்லியாக ஸ்லீப் அப்னியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களாம் கண்டிப்பாக டாக்டர்ஸ் போய் பார்க்கணும்.
1: ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியோட 21-ஆம் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து தூக்க கோளாறுகளும் நல்வாழ்வில் அவற்றின் தாக்கம் பற்றி நிறைய விஷயங்களுங்க கூட ஷேர் பண்ணிங்க. ஸோ மக்களுக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிகழ்ச்சியின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 4:01. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். எஸ், எப்பவும் போல இன்னைக்கு நம்ம ஷோவை சிறப்பிக்க நம்ம கூட இன்னொரு ஆர்ஜியும் நினைஞ்சிருக்காங்க. அவங்க யார் நீங்க இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க, போன சொல்ல கூட அவங்க தான் பேசினாங்க. இந்த நான் ஒருக்கா சொல்லிடுறேன், ஆர்ஜே ரேவதி நம்ம கூட நேராங்க. வணக்கம் ஆர்ஜே ரேவதி. எஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லுங்களேன்.
2: நம்ம வந்து டயலாக் பேசி கலக்க போறோம். நம்ம பேச போறது இல்ல, நம்ம லிசனர்ஸ் வந்து பேசி அதை கேட்டு நம்ம பயங்கரமா என்டர்டெயின் பண்ண போறோம்,
1: என்ஜாய் பண்ண போறோம். எஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் கட்டுப்படலாமா? அவங்களுக்குள்ள அந்த நடிப்பு திறமையை வெளிக்கொணர போறோம். அதனால முதல் கட்டுப்பாடு நான் கொஞ்சம் ஆர்வமா இருக்கேன். போட்டுடலாமா?
2: போட்டுடலாம்.
1: ஓகே,
3: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
1: இது அவங்களுக்கு இதோ வருது அடுத்த கட்டு.
4: ஆமா, இந்த நிலமெல்லாம் குடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா குஞ்சையா ஆத்து பாசனமா ஏரி பாசனமா?

0: ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா?
1: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
2: எஸ், இந்த டயலாக்கு எல்லாரும் கேட்டிருப்பாங்க. எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? இன்னொரு தடவை அந்த டயலாக் போட்டுடலாமா?
3: எஸ் இன்னொரு தடவை போட்டுடலாம்.
2: டயலாக் கேட்டிருக்கீங்களா?
3: நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன்.
2: ரியலி?
3: எனக்கே வந்து கொஞ்சம்
2: நஞ்சியா இருந்து. நீங்க கேட்டது இல்லையா? கவர்னர் மினிஸ்டர் என்ன மாடுலேஷன்ல போய் பேசுவாரு? இதோ வர இருங்க.
0: ஆமா, இந்த நிலமெல்லாம் குடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா புஞ்சையா? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா?
2: எஸ் இந்த டயலாக் நீங்க பேசணும். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும்
3: 2275230.
2: ஓகே, ஒரு பாட்டு கரும் திரும்ப வரோம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா
2: ரோலிங்.
1: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேர் வந்திருக்காரு. என்ன பேச போறாரு? நான் ஓட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாமல. வணக்கம.
3: வணக்கம்
1: சார். வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
3: ஐயப்பன்.
1: ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கோம். நீங்க ரெடி பண்ணி எப்படி இருக்கீங்க?
1: ஆஹா, உங்களை மாதிரியே சூப்பரா இருக்கும் சார்.
2: நல்லா இருக்கும் சார். டயலாக் கேட்டிங்களா?
3: ஆமா, இந்த நிலம் எல்லாம் குடுக்கறீங்களே, அது நஞ்சையா குஞ்சையா? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஆத்து பாசனமா இருந்தா குழா வச்சு குடுப்பீங்களா?
1: குழா வைக்கணுமே.
3: அவ்வளவுதான் கேட்டுச்சு.
2: குழா புட்டு வச்சு குடுப்பீங்களா?
1: அவ்வளவுதான் சார். சூப்பர் சூப்பர் சார். இப்ப கவர்மெண்ட் சார் மாடலேஷன் அப்படின்னு வந்துருமா? ஓகே, அகைன் கட் கேமரா.
3: ஆமா, இந்த நிலம் எல்லாம் குடுக்கறீங்களே, அது நஞ்சையா குஞ்சையா? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா ஆத்து பாசனமா இருந்தா குழா வச்சு குடுப்பீங்களா இல்ல குழா குட்டி?
1: வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி சார் ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட அப்படியே அதே மாதிரி டைரக்ட் டெலிவரி பண்றீங்க? சம சார்,
3: அதெல்லாம் தானா வரும்.
1: அடடா, பிறவி கிளங்கினா மாறிட்டு இருக்கீங்க சார்.
3: ஆமா,
1: நன்றி. அழைப்புக்கு நன்றி சார். தேங்க் யூ ஃபார் காலிங்.
3: நன்றி நன்றி.
1: ஓகே, இன்னொரு கால் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் தென்மேர் கணேஷ் ராஜா.
1: கணேஷ் ராஜா சார், பேசுறது மட்டும் தான் ஃபார்முலா பேசுறது, இப்ப எப்படி கலக்கு வர பாருங்களா சார். கேட்டிங்களா?
4: கேட்டேன் கேட்டேங்க.
1: ஆர்விங்க கட் கேமரா
2: ரோலிங்.
4: ஆமாங்க, இந்த நிலம் குடுக்கறீங்கல, ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனம் ஆத்து பாசனம்னா குழா வச்சு குடுக்கணுமே. குழா வச்சு குடுப்பீங்களா குழா புட்டு வச்சு குடுப்பீங்களா
1: சார்? நஞ்சா புஞ்சியா விட்டுட்டீங்க சார்.
4: நஞ்சியா புஞ்சியா?
1: வாங்க வாங்க, மறுபடியும்
2: குடுக்கறீங்களா?
4: ஆத்து பாசனம் இது நில நஞ்சியா புஞ்சியாங்க? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஆத்து பாசனமா இருந்தா குழா வச்சு குடுப்பீங்களா குழா புட்டு வச்சு குடுப்பீங்களா?
1: சவா சவா சார். சார், உங்களுக்கு இன்னொரு டயலாக் போடுறேன், கேட்டு பேசுறீங்களா
4: சார்?
1: உங்களுக்கு இன்னொரு டயலாக் ஒண்ணு போடுறேன், அப்படியே கேட்டு பேசுறீங்களா?
4: போடுங்களா.
1: அப்படி இருங்க, அப்படி இருங்க.
5: இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஏன் பூசுறது இல்ல? நான் அண்டாவுக்குள்ளயே தெரிஞ்சுட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா?
1: சார் கேட்டீங்களா?
4: கேட்டங்க.
1: ஐயோ, ஐயோ பூசறது
4: இன்னும் ஒரு தடவை
1: இன்னும் ஒரு காவா? ஐயோ, பேச்சு குட்டிட்டு இருங்க. ரேவதி இங்க வர.
2: இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். என்ன சார்?
5: இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஏன் பூசுறது இல்ல? நான் அண்டாவுக்குள்ளயே தெரிஞ்சுட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா?
1: இதெல்லாம் தொழில் நேக்குமா சார்? கேட்டீங்களா?
4: தொழில் நேக்கம் தாங்க.
1: கேட்டீங்களா?
4: ஏங்க, இந்த சொம்பு பூசுவீங்களா?
1: ஆமா, மாங்காய் பச்சை எல்லாம் வைக்கவே இல்லையே. வாங்க சார், வாங்க சார்.
4: ரொம்ப
1: சிரமமா
4: இருக்கும்.

0: பூச மாட்டாங்க, சின்னதா இருந்தாங்க நாங்க பூசுவோம், உள்ள போயிடுவோங்க.
1: ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங், நல்லா ட்ரை பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார், பை பை பை பை. ஓகே இன்னொரு கால் வந்திருக்காங்க, பேசலாமா? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஜான்சி ராணி, கனடி நகர்ல இருந்து பேசுறேன்.
1: ஜான்சி ராணி மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: நலம்.
2: நல்லா இருக்கோம். டயலாக் கேட்டிங்களா மேம்?
3: என்ன
2: டைலாக் பேச போறீங்க? ரெண்டு டைலாக் போட்டோம், நஞ்சையா குஞ்சையா.
1: கேட்டிருக்கீங்களா மேடம்? இத
2: முன்னாடி
1: ஐயோ நல்லதானே பேசுனீங்க சார். ரேவதி நீங்க பேச்சு கொடுங்க, போட்டு காட்ட சொல்றேன். மேம் உங்களுக்கு என்ன டயலாக் மேடம் போட்டு காட்டணும்?
3: இப்ப ரெண்டாவது டயலாக் சொன்னீங்க.
1: ஐயமா ஐயே பாசம் ஐயே பூசனதா? இதோ வருது, இருங்க அப்படியே இருங்க.
4: இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா?
5: ஆமா.
1: ஹலோ.
3: ஹலோ சார்,
1: கேட்டீங்களா? ஓகே மேடம், கட் கேமரா.
3: இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு எல்லாம் பூசினது கிடையாது. அண்டாவுக்குள்ள நான் போனதுக்கு அப்புறம் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும், நான் அப்படி சுத்தும் போது நீ எப்படி சுத்தணும்.
1: ஓகே, நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கார் வந்துட்டாங்க, பேசிடலாம் இருங்க. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம், நீங்க லைன்குள்ள வந்துட்டீங்க, நம்ம பேச போறோம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க? உற்சாகமான மாலை வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
6: தங்கப்பாண்டி, முதலாளிப்பட்டில
1: இருந்து. தங்கப்பூவே, எங்க போனீங்க இவ்வளவு நாளா?
6: எப்படி சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: குடிக்கிறீங்களே, அது வந்து நஞ்சையா பூஞ்சையா? ஆத்து பசனமா ஏரி பசனமா? ஆத்து பசனா குழா வச்சு குடிப்பீங்களா இல்ல குழா புட்டு வச்சு குடிப்பீங்களா?
1: சார் அப்படியே கண்ணு மூடி கேட்டா அப்படியே கவுண்டமணி சார் பேசுற மாதிரி இருக்கு சார். தங்கப்பாண்டி சார் தான் சும்மாவா? நெக்ஸ்ட்.
6: இது வரைக்கும் பெரிய சைஸ் சண்டாவுக்கு ஈயம் பூசனது இல்ல
1: இல்ல,
6: நான் உள்ள போனதும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும், நான் அப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும். ஈயம் பூசன மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும்.
1: குறிக்கிறீங்களே,
6: அது வந்து நஞ்சையா பூஞ்சையா? அது ஆத்து பசனமா ஏரி பசனமா? ஆத்து பசனா குழா வச்சு குடிப்பீங்களா இல்ல குழா புட்டு வச்சு குடிப்பீங்களா?
1: அதே நக்கல் அதே தோனி கலக்கிட்டீங்க. வாங்க சார்.
6: தேங்க்யூ
1: சார். தேங்க்யூ
6: சார்.
1: இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு திரும்ப வரலாம்.
7: இந்த
5: ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேரம் சரியாக ஆர்ஜே ரேவதி சொல்வாங்க.
2: 4:21.
1: ஓகே, நம்மள்ட்ட பேச நேரம் கார் வந்திருக்காங்க. என்ன பேச போறாங்க உங்கள்ட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். நான் புதுவையில இருந்து ஆர்ஜே பேசுறேன். நீங்க இருவரும் நலமா

0: எஸ்
1: ஆஹா, நலமா இருக்கு சார்.
0: நலம் நலம்.
1: கேப் விடாம ஒரே
0: நீங்க
1: சர்ச்சா பேசிட்டாரு. நான் நான் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்கலாம் வந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க, சூப்பர் சார்.
2: இவரும் ரொம்ப எனக்கு பழக்கம் பண்ணுவாங்க. ரேவதி மேமும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இருந்தாங்க, அவங்க இதுல எக்ஸ்பர்ட்.
0: போதும் சார், போதும் சார்,
1: நீங்க நீங்க அவங்களை ஓட்டாக் பண்றீங்க சார். ஓகே பேசலாமா?
2: பேசலாமா?
1: ஓகே, கட் கேமரா.
2: ஆமா, இந்த நிலம் கொடுக்குறீங்களே, இது வந்து நஞ்சை நிலமா, புஞ்சையா, ஆட்டு பாசனமா, ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா இந்த குழாலாம் வச்சு கொடுப்பீங்களா? குழா வச்சு கொடுப்பீங்களா? குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா?
1: அங்க அடிச்சுங்க பாருங்க, அப்படியே ஒரே ஸ்லோவா அப்படியே டெம்போ வந்துட்டு அங்க குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? அடிச்சிங்களே சமாசார். அடுத்த நிலம் போலாமா?
2: அடுத்தது அடுத்தது இது இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய பாத்திரத்துக்கு நான் பூசதில்லை. அண்டா குளம், அண்டா பூச, அண்டா குளம் நான் இறங்கி பூசும் போது நான் இப்படி பூசினா நீ இப்படி பூசணும், நான் இப்படி வந்தானா நீ அப்படி வரணும். ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி மொத்தத்துல பளிச்சுன்னு இருக்கணும். தொழில் ரகசியம்ப்பா,
1: நேக்கு நேக்கு, தொழில் நேக்குமா,
2: தொழில் நேக்குமா.
1: சமசர் சமசர், இதுக்கு மாதிரி இது கேட்டிருக்கீங்களா?
0: அமைச்சரே,
3: சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறது.
4: ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது.
3: என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?
1: ஹலோ
2: சார், வணக்கம். அது வந்து சரி கேட்கல, நீங்க கொஞ்சம் வசனமா கொஞ்சம் லேசா கொஞ்சம் பேசி காட்டுங்க.
0: நம்ம வசனக்கர்த்தா வந்து பேசி காட்டுவாரு, நம்ம ஜார்ஜ் பேசி காட்டுவாரு. அதை பார்த்து அப்புறம் நோட் பண்ணி அப்படியே உள்வாங்கி இப்ப நீங்க வெளியே அனுப்புறீங்க. ஓகே,
2: கொஞ்சம் பேசி காட்டுங்க.
0: கண்டிப்பா
1: இப்படி வந்து நான் கோர்வையில மாட்டுவான் தெரிஞ்சிருந்தா செம சூப்பரா பேசுனீங்க சார். தேங்க்யூ ஃபார் காலிங் அப்படி சொல்றப்பான் சார். இப்போ வந்து மாட்டி
0: விட்டு பாலிசி இல்ல சார்.
1: ஓகே சார், அமைச்சரே சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறதா? உடனே அமைச்சர், ஆமாண்ணா, என்னை போலவே உங்களுக்கும் கொதிக்கிறது. உடனே இவரு புலிகேசி, நம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? அவ்வளவுதான் சார்.
2: கையை கொடுங்க, கையில் என்னது இருக்குது?
1: ஜுவர அடிக்குதா பாக்க சொல்றாரு சார் அமைச்சரே.
2: சொல்லுங்க, நான் பேசுறேன்.
1: உடனே சார், அமைச்சரே சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறதா? அவ்வளவுதான் சார்.
2: அமைச்சரே கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறதா?
1: ஆமாண்ணா,
2: ஆமாண்ணா,
1: என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது?
2: அவ்வளவுதான்
1: சார். கோட்டா முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன். தேங்க்யூ ஃபார் காலிங் சார். ஓகே பை.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்தொழி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எஸ் மறுபடியும் இந்த டயலாக பேசுறதுக்கு இன்னொரு கலர் வந்திருக்காங்க. அவங்க என்ன பேச போறாங்கன்னு வாங்க உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம். செஞ்சிலிருந்து
2: கலைவாணி
0: பேசுறேன். பேச ஆரம்பிக்கலாமா?
2: ஆமா, இந்த நிலம் எல்லாம் குடுக்குறீங்களே, நஞ்சையா பூஞ்சையா? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஆத்து பாசனமா இந்த குழா வச்சு குடிப்பீங்களா இல்ல குழா புட்டு வச்சு குடிப்பீங்களா?
0: மேடம் இது வந்து கவர்மெண்ட் சார் கேக்குற மாதிரி இல்ல, மேடம் கேட்டா போட்டுருக்குமோ அதே மாதிரி
1: நக்கல கேக்குற மாதிரி இருக்கு.
0: கலகிட்டீங்க போங்க. அடுத்து
2: தொழில் நேக்குமா?

0: அதிர்றது இல்லைன்ற மாதிரி.
1: லேக்குமா?
0: ஓகே மேம், இன்னும் இன்னொன்று, ஹலோ, இன்னொன்று, அந்த புலிகேசி ஒன்று போட்டோம்ல, நம்ம யாருக்கு என்ன திங்க் செய்தோம் அது கேட்டிங்களா? சரியா கேக்கல சார். இப்ப போட்டா கேப்பீங்களா, பேசுவீங்களா? ஓகே, இப்ப வந்து டயலாக் நாங்க வந்து பேசணும்ல, அதை கேட்டு கூட ட்ரை பண்ண மாட்டீங்களா மேடம்?
2: அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறது.
3: ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது.
2: என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?
0: ஹலோ மேடம்,
4: வாங்க
0: டாப் கியர் போட்டு மேல தூங்க.
4: நமக்கு மட்டும்
1: இது நீங்க சொந்தமா பேசுற மாதிரி இருக்கு மேம்.
0: எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? ரெண்டு நாளாக பேசிட்டு போலாம் வந்தேன்.
1: ரொம்ப நாளா மனசுல இருக்கிறத வெளியே கொட்டிட்டீங்க.
0: சூப்பர் மேடம், அசத்திட்டீங்க. லாஸ்ட் டைம்ல வந்து அதை கேட்டாலும் அதை அப்படியே உள்வாங்கி நீங்க பேசிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேசி கலக்கலும் கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: சூப்பர் மேம், தேங்க்யூ.
0: ஓகே, இன்னொரு காலத்து அங்க பேசலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
0: சார், வாங்க.
5: உங்கள் இருவருக்கு வணக்கம் சொல்வது இளமங்கலம் முருகன்.
0: முருகன் சார், ஆர் முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கும் சார். நீங்க நலமா சார்? நீங்க இருவருமே நலமா?
0: இருவருமே நலம் சார். என்னென்ன டயலாக் எல்லாம் கேட்டீங்க, என்னெல்லாம் பேச போறீங்க?
5: இப்போ ரெண்டு டயலாக் தான் சார் கேட்டேன்.
0: ஓகே சார், ரெண்டுமே அசத்துங்க. கட் கேமரா.
5: ஆமா, நிலாமா தரம் சொன்னீங்களே, நஞ்சியா புஞ்சியா? ஏரி பாசனமா ஆத்து பாசனமா?
0: கொஞ்சம்
5: ஏரி பாசனமா இருந்தா குழாலாம் போட்டு தரணுமே. குழா போட்டு தருவீங்களா, குழா புட்டு தருவீங்களா?
0: கேட்டதே சார், அசத்தி இருக்காரு. சம சார், அடுத்த சார்.
5: இது வரைக்கும் நான் பெரிய குண்டானே பூசணி இல்ல, அண்ணாவே பூசணி இல்ல.
0: சரி,
5: நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும், அப்படி சுத்தும் போது நீ இப்படி
0: சுத்தணும்,
5: இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும். இதுதான் தொழில் நேர்க்குமா?
0: சார் சுத்தி போட்டுக்கோங்க சார், நான் கண்ணு போட்டுட்டு இது வரைக்கும் இப்படி பேசினா கேட்டதே இல்லையே சார். காக்கிட்டீங்க, போங்க சார். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஃபார் காலிங்.
5: நன்றி சார், உங்க இருவருக்குமே மாலை வணக்கம்.
0: ஓகே, மாலை வணக்கம். நெக்ஸ்ட் கால் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
6: என்ன
0: பேச போறீங்க? சார், மூணுல தங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் தாங்கள் பேசி காட்டலாம். நீங்க எதுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன்.
6: முதலாவது இத போடுங்களேன்.
0: போடவா ரேவதி? கொஞ்சம்
1: நஞ்சா குஞ்சா அதானே சார்?
0: புஞ்சா புஞ்சா, இது வரேன் பேசி குத்துட்டு இருங்க. வர
1: இப்ப எந்த டைல குட்டால நீங்க வந்து அத அஞ்சு மாடுலேஷன்ல பேச போறீங்க, கரெக்டா சார்?
0: அதுக்கு தான் சார்
6: வெயிட். ஈஸியா இருந்தா பேசிடுவேன்.
1: ஈஸி தான் சார்.
0: இது வருது சார்.
7: ஆமா, இந்த நிலமெல்லாம் குடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா புஞ்சையா? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே. குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா?
0: ஹலோ சார்.
6: சார், இது ஈஸியா இருக்கும் நினைச்சேன், ரொம்ப டஃபா இருக்கு. மூணாவது ஒண்ணே போட்டுருங்க சார்.
0: மூணாவது அந்த வடிவேல் சார் சொல்லுவாரு, நம்ம யாருக்கு என்ன திங்க் செய்தோம் அதுவா?
6: அது அது போடுங்க.
0: அதுவா
1: வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
0: இது நல்லா இல்ல, வேற டிசைன் எடுத்து போடுங்க. இதோ வரேன்.
1: கடைசில முதல்ல கேட்டதே நல்லா இருக்கணும், பல தான் பேச போறீங்க, கரெக்டா?
0: இதோ வருது சார், இதோ வருது சார். சார், இந்த புடவை பாருங்க சார், நல்லா இருக்கும். வர சார்.
2: அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறது.
3: ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது.
2: என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?
0: சார், நீங்க பாதி கூட பேசலாம் சார். நம்ம யாருக்கு என்ன திங்க செய்தோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது?
1: வழக்கம் போல உங்க ஸ்டைல்ல அப்படியே அஞ்சு மாடுலேஷன் இறக்கி விட்டுருங்க.
0: சோகமா கோபமா
1: சிரிப்பா?
6: சரி, எனக்கு எவ்வளவு தெரியுதோ ஃபர்ஸ்ட் பேசி விட்டுறேன்.
0: ஓகே
6: அமைச்சரே, உங்களுடைய கையை சற்று கொடுங்கள்.

0: உங்களுக்கும் காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமாம் அண்ணா, தங்களுக்கு காய்ச்சல் அடிப்பது போன்று எனக்கும் கொதிக்கின்றது அண்ணா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? என்ன மற்றவர்களுக்கு தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி
1: நடக்கின்றது?
0: மற்றவர்களுக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கின்றது?
1: சமசர்,
2: மற்றவர்களுக்கு என்ன செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கின்றது?
1: என்ன
3: நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருந்துக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா?
4: ஆமா மாம்,
1: தொழில் நேக்குமா சார். கேட்டீங்களா? அப்பாடா, நான் எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா? கட் கேமரா,
0: தொழில்
1: நேக்குமா?
0: இதுதான்
1: தொழில் நேக்குமா?
0: போயிட்டீங்க.
1: நன்றி, இங்க ஒருத்தவங்க தெரியவே இல்லைன்றாங்க மேடம், நீங்க சொல்லுங்க.
4: ஒருத்தர்
5: அம்மா, இந்த நிலதான் குடுக்கறேன் நீங்களே, நஞ்சையா புஞ்சையா? ஆத்து பாசனமா, ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா இந்த குழாலாம் வெட்டணுமே. குழா வெட்டுவீங்களா இல்ல குழா புட்டு வச்சு குடுப்பீங்களா?
1: அட்டகாசம் கலக்கிட்டாங்க. அடுத்துடலாம்.
5: ரெண்டாவது சொல்றேன், பெரிய நான் இது வரைக்கும் பெரிய அண்டாவுக்கே ஈயம் பூசினதே கிடையாது. நான் அண்டாவை எடுத்துட்டு உள்ள போகும்போது நீ ஈயத்தை எடுத்துட்டு உள்ள வரணும். வந்து நான் இப்படி சுத்தப்போ நீ அப்படி சுத்தணும், நான் அப்படி சுத்தப்போ நீ இப்படி சுத்தணும். பூசன மாரி இருக்கணும், பூசாத மாரி இருக்கணும், பளீர்னு இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேச்சு.
1: சாமா சார், கலக்கிட்டீங்க போங்க. அட்டகாசம்
5: சொல்றேன். அமைச்சரே, கொஞ்சம் கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கிறது.

0: அண்ணா, தங்களை போலவே எனக்கும் காய்ச்சல். நம்ம யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம், ஏன் இப்ப நடக்கிறது?
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: நேரம் சரியாக ஆர்ஜே ரேவதி சொல்வாங்க.
1: 4:42.
0: ஓகே, நம்மளுக்கு இன்னொரு நேரம் இருந்திருக்காங்க. உங்கள்ட்ட நேரம் பேசலாம். ஓவர் டு தட் நேர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வாழைப்பட்டமனை கலா பேசுறோம். இருவரும் நலமா?
0: ஆ, நலம்.
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கேன் மேம்.
0: கலா மேடம், டெல்லா கேட்டிங்களா
2: சார்? ஒரே ஒரு கோச்சுக்காக போட்டு
0: காமிச்சிருக்கீங்க. கோச்சுக்கிறது இருக்கு. நீங்க எத்தனை கலவரம் போட போறோம் மேடம்? இது பாருங்க மேடம், நல்லா இருக்கும். இது அதோட பெட்டரா இருக்கும் மேடம். சொல்லுங்க,
1: மூணு டைலாக்மே போடுவா மேம்?
3: ஆற்று பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே. குழா வச்சு கொடுப்பீங்களா? குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா?
2: சிரிச்சுக்கிட்டே
0: அப்படியே இந்த பொன் சிரிப்போட பேசுவாங்கல்ல, அத மாதிரி சூப்பரா அந்த நக்கல் டச்சோட செமையா
2: வருது. ரொம்ப நல்லா இருக்கு சார். நான் ஃபர்ஸ்ட் வாசி இப்பதான் கேட்டேன். நான் பாத்துருக்கேன், ஞாபகம் இல்ல. இப்ப கேட்டிருக்கேன் சார், நல்லா இருக்கு.
0: கவர்னர் சார் போய் இந்த ஜெயிலுக்கு போனவங்க நிலம் கொடுப்பாங்கன்னு வாங்க. இவர் போயிட்டு ஒரு நாள் ஜெயிலு வந்துருவாரு, அதை வச்சுட்டு நிலம் கேட்க போவாரு. அப்ப போகும்போது சொல்லுவாரா, ஒரே அடி. இதெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்.
1: நீங்க விட்டீங்கன்னா ஃபுல் கதையை இப்ப சொல்லிடுவாரு.
0: அது நரேசன் வந்து வந்து நாங்க புதின பக்கங்கள் போடுவோம் கதெல்லாம் வந்து நல்லா பேசுங்க. இன்னும் நிலக்கு போடுவா?
2: நான் போடணும் சார், நானே பேசுறேன் சார்.
1: பேசலாமா?
2: பேசலாம் மேம்.
0: ஓகே, கட் கேமரா.
2: நானு பெரிய சைஸ் சண்டாக்கு எல்லாம் ஈய பூசுறது இல்ல. உள்ள இறங்கி ஈட்ட இறங்கி உள்ள இறங்கி பூசுறேன். நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சிரிக்கணும், அப்படி சுத்தும் போது இப்படி சிரிச்சு சுத்தணும். அது முதல்ல பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கும். பள்ளி பாக்குறதுக்கு பள்ளியர்னு இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்கடா.
0: வா மேடம், மூச்சு விட்டுட்டீங்களா? நான் வேற பதறி போயிட்டேன். என்ன வெண்ணிலவும் பொண்ணு இன்னதையும் ஆரம்பிச்சவங்க இன்னும் முடிக்கவே இல்லையா அப்படின்னு சமம் கலக்கிட்டீங்க.
1: சூப்பர் சூப்பர் மேம்.
0: வந்து
2: லைட்டா சொல்றேன் சார்.
0: வாங்க, நீங்க லைட்டா இல்ல பிரைட்டாவே சொல்லுங்க. கட் கேமரா.
2: அமைச்சரே சார், கையை கொடுங்க. என்ன கொதிக்கிறது மன்னா? எனக்கும் காய்ச்சல் அடிக்கிறது மன்னா.
1: உங்களுக்குமா?
2: நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஏன் இப்படி நடக்கிறது?
0: சூப்பர் சூப்பர்.
2: இது மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். நம்ம மணிப்பழம் இதெல்லாம் புதிய நேர் தொடர் ஒரு நியூஸ் சார் எஃப்எம்ல. அதனால நான் ரொம்ப விரும்பி கேட்டேன் சார். அந்த தொடர் ஏண்டாம முடிஞ்சது, அது வர பேரு இந்த மாதிரி பேசுறது.
0: இன்னொன்னு வருது மேடம், கண்டுபிடிச்சிட்டேன். கார்கே அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் எழுதி தாய். நாங்க டெய்லியும் போடுறோம் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் மேம்.
1: நன்றி மேம்.
2: தேங்க்யூ சார்.
0: இன்னொரு கலந்து இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: கேட்டீங்களா?
2: ஆமா, இந்த நலம் குடுக்கறீங்களே, அது நஞ்சையா புஞ்சையா? ஆற்று பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனம்னா குழாலா வைக்கணுமே. குழா வைப்பீங்க?
0: கலக்கிட்டீங்க. நெக்ஸ்ட். மேடம், இது வரைக்கும் வந்தவங்க இருந்து ஆமா சொல்லவே இல்ல. ஆனால் அந்த கட்டுல வந்து ஆமா இருந்துச்சு. நல்லா கூர்ந்து கேட்டிருக்கீங்க,
1: ரசிச்சு கேட்டிருக்கீங்க, கரெக்டா?
0: ஓகே, நெக்ஸ்ட். இந்த வடிவேல் சார் பேசுறீங்களா? நம்ம யாருக்கு என்ன திங்க் செய்தோம்?
1: அமைச்சரே,
2: தங்கள்

0: கையை காட்டுங்கள்.
1: ஜோசியம் பார்க்க போறோம்.
2: நன்றி.

ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபில் பார்த்து ஷாக் ஆகுறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.

0: ரெயின்போ புதுவை 102.8
1: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு. பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
3: மனம் விரும்புது,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
1: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ட்ரிபிள் தமாக்காவா?
3: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
2: எங்க, எப்போ?

0: ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ கட் கேமரா
1: ரோலிங்.
0: ஓகே ரேவதி, இன்னைக்கு வந்து 1 ஹவர் போனதே தெரியல. கால் பண்ண நேர்கள், கேட்டு வருது நேர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிந்துகொண்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நெக்ஸ்ட் அர்ஜு ரேவதி இங்கே வருவாங்க. அலையோட விளையாடு இங்கே உட்காந்து பீச்சில், எந்த பீச்சு எங்கே இருக்கா யார் என்னான்னு வந்து அவங்களே டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் கிளம்பிருக்கேன், டாடா பை பை.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈவினிங். நீங்க ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் தான் நீங்கள் சஹி ரேவதி. வழக்கம் போல இந்த ஒரு மணி நேரம் உங்க ஸ்ட்ரெஸ் குறைச்சி உங்களை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா ஹாப்பி மோடுக்கு கொண்டு போக பாண்டி மரினா பீச்ல இருந்து காத்துட்டு இருக்காரு நம்ம ஆஜே. இவரு பேச ஆரம்பிச்சா பேசுவாரு பேசுவாரு பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் தான் இவரு. இவ்வளவு பில்டப் குடுக்கறியே யார் அந்த ஆஜே? அதான் நம்ம கேள்வி சொல்லிடுறேன். தி ஆனந்த் ஒன்லி ஆஜே ஆனந்த். எஸ், இன்னைக்கு நம்ம ஆஜே ஆனந்த் பாண்டி மரினால இருந்து ஃபன் பண்ணி நம்மள என்டர்டைன் பண்ண போறாரு. சோ லைன் அங்க கனெக்ட் பண்ணிடலாம். ஹாய், வணக்கம்.
2: வணக்கம் மக்களே, எங்கள் ப்ரோக்ராமை கேட்க ஆலை கடனை திரண்டுவதற்கும் என் அன்பு ரசிக பெருமக்களே, எனக்கு தேவை பாட்டியின் அன்பு, ஆனால் எனக்கு கிடைத்ததோ தேவையில்லாத வம்பு என புலம்பிக் கொண்டிருக்கும் தாத்தாக்களே, எனக்கு நீதாயா சொத்து, ஆனால் வீட்டுல எப்பவுமே நான் தான் கெத்து என கெத்து காட்டி கொண்டிருக்கும் எனதருமை பாட்டியலே, காஃபிக்கு தேவை சக்கரை, என் மனைவிக்கு என் மேல இல்ல அக்கறை என புலம்பி தள்ளும் அங்கிள்களே, தெருவுக்கு தெரியுறதுக்கு சங்கம், எனக்கு எப்பாவது வாங்கி கொடுத்தியா கால் போன் தங்கம் என

0: கணவர்கள் நினைத்து புலம்பிக் கொள்ளும் ஆன்டிகளே. வானத்துல பிறகு குயிலு எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் ஃபெயிலு என கதறிக்கொண்டிருக்கும் இலஸ்துகளே. என் பேக்ல இருக்குது நோட்டு நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் நீ கொஞ்சம் காட்டு என பரபரப்பாக இருக்கும் சிறுசுகளே. அடுத்த ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்குவதற்காக தன் கணக்கில் கோலமாவை முகத்தில் பூசிக் கொண்டிருக்கும் எங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் ஆஜே ரேவதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை உணக்கும் கூறிக்கொள்வது சற்றுமும் சிறந்த பச்சிளம் குழந்தை ஆஜே ஆனந்த். வணக்கம் மக்களே, நான் உங்க ஆஜே ஆனந்த் பேசிருக்கேன். இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடி ஷோ எப்பவும் போல நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டான பாண்டி மெரினா பீச்ல போக போகுது. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவ்வளோ இல்லைன்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக மக்கள் தென்படுகிறார்கள். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நிறைய பண்ணோட நான் காத்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குடும்ப தலைவி காத்திருக்கேன், பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சத்தமா பேசுங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: இந்த சத்தம் பார்த்துல நினைக்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க மேம்.
1: பிரியா.
0: சத்தமா பேசுங்க மேம்.
1: பிரியா.
0: பிரியா எங்க இருந்து வரீங்க மேம்?
1: இல்லையனூர்.
0: இல்லையனூர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: சும்மாதான் இருக்கேன்.
0: சும்மாதான் இருக்கீங்களா? ஓகே, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பீச்சுக்கு வந்திருக்கீங்க, இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க, அதுவும் வெயில் லைட்டா அடிக்குது. அடிக்கடி பீச்சு வருவீங்களா?
1: இல்ல, இன்னைக்கு
0: சட்டமா பேசுங்க மேம். நானும் பசியிலதான் இருக்கேன், என்னால
1: முடியல. அவ்வளவுதான்
0: யாரு கண்டா, வீட்டுக்கு போனாதான் தெரியும். சொல்லுங்க, பீச்சுக்கு வந்திருக்கீங்க, பீச் ரொம்ப பிடிக்குமோ?
1: கொஞ்சம் பிடிக்கும்.
0: கொஞ்சம் பிடிக்குமா?
1: பிடிக்கும், நார்மலாவே.
0: அப்படிங்களா? பீச்ல அப்படி என்ன மேம் ஸ்பெஷலா இருக்கு?
1: பசங்க விளையாடுவாங்க, அவங்களுக்காக தான் வர்றது. நாங்க சும்மா வேடிக்கை பாப்பேன்.
0: வேடிக்கை தான் பாக்குறீங்க? பார்க்கும் போதே கால் போனு இது நல்லா டன் கணக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க போலது, அதான் கேட்டேன்.
1: அப்படி இல்ல, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது சும்மா நம்ம சைட்ல சாப்பிடுறதா?
0: சைட்ல சாப்பிடுறது இவ்வளவு அதிகமா சாப்பிடுறாங்க போலாது. சரி சொல்லுங்க, பீச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? சொன்னேன்
1: பசங்க இட்டுன்னு வந்து பசங்க மண்ணு விளையாடுவாங்க, நாங்க அதை பாத்துட்டு
0: உட்காந்து. எனக்கே ரோல் ஆயிடுச்சு. சரி, இப்ப அடிக்கடி பீச்சு வருவீங்களா?
1: நார்மலாதான்
0: அலையோடு விளையாடி, இது வந்து ஃபன் ஷோ, ஃபன் பண்ணணும். உங்ககிட்ட நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு கேள்விகளை கேட்போம், அதுக்கு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்த்து உங்களுக்கு வந்து நிறைய பரிசுகளை நாங்கள் வந்து கொடுக்க காத்துட்ருக்கோம் இந்த செலவுலன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட ஒரு நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். ரெடியா?
1: சரி
0: சரி, ரெடி பரவாயில்ல, ரெண்டு ஒரே அர்த்தம் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு முதல் கேள்வி தான் மேம். இப்போ வந்து நீங்கள் ஒரு குடும்ப தலைவி தானே?
1: ஆமாம்.
0: முன்னாடி கேட்டு வச்சிட்டதுனால தான். சரி, உங்கள் கணவர் கண்ணுங்க எதுவும் பார்த்துப்பீங்களா? என்னென்ன வேலை வாங்குவீங்க? சொல்லிடுங்க, மனசு விட்டு கொட்டுங்க. பக்கெட் கூட பக்கத்துல வச்சிடும், கொட்டுங்க
1: எல்லாத்தையும்.
0: நல்ல சத்தமா பேசுங்க.
1: அப்படி ஒரு ஆப்ஷனே மாறத்துல, ஏன்னா அவங்க தான் எல்லா வேலையும் செய்யறாங்கன்னா நார்மலாவே சும்மா தான் இருக்கேன், அவங்க தான் வேலை செய்வாங்க.
0: அட பாவமே. சரி, ஒரு நாள் நீங்க மனைவியா இருங்க, இப்ப என்னென்ன
1: பண்ணுவீங்க? மனைவியா இருந்தா மனைவியா வேலை செய்யல
0: இருந்தேன். எதுனா வேலை செய்யுங்க, அதை மட்டும் சொல்லுங்க, செய்யுங்க. பாவம் இல்ல, ஒரு
1: வேலை அவரை மாதிரி நான் மாறினேன்னா, ஏன்னா அவர் என்னென்ன வேலை செஞ்சாரோ அதெல்லாம் நான் அவருக்கு சொல்லி தருவேன்.
0: இன்னுமே புரியல. சரி, ஏதோ செய்வீங்கன்றீங்க?
1: இல்லங்க, இப்ப வந்து அவர்தான் இப்ப வேலையை செய்யறாரு.
0: மறுபடியும் முதல்ல இருந்தா
1: நான் வேலையை செய்யறது இல்ல. இதே நாங்க ரெண்டு பேரும் ஷிஃப்ட் ஆனா அப்பயே நான் அவருக்கு வேலை சொல்லித்தான் தருவேன்.
0: கடைசி வரைக்கும் வேலை செய்ய மாட்டேன், வெட்டியா தான் இருப்பேன். அது ஏன் சுத்தி வலிச்சு வரீங்க? டைரக்டா சொல்லிட்டு போயிடலாம்ல. பாவம் மனுஷன் என்ன பாடுபடுறாரு தெரியல. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, இப்போ ஒரு கற்பனை தான். ஒரு படத்துல வந்து நீங்க வந்து ஒரு நடிகையா, ஒரு ஹீரோயினா உங்களை வந்து நாங்க அறிமுகப்படுத்த போறோம். எந்த மாதிரியான படத்துல நீங்க நடிக்கணும் ஆசைப்படுறீங்க? ஒரு ஆக்ஷன் படமா, ஒரு ரொமான்டிக்கா, இல்ல ஹாரரா, இல்ல காமெடி மூவி? எந்த மாதிரி படத்துல வந்து நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல சீரியல்ல நடிக்கணும் ஆசைப்படுறீங்களா?
1: காமெடி மூவில நடிக்க.
0: ஏன் அப்படி?
1: நிறைய ஆட்கள் இருப்பாங்க, நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நல்லா பேசலாம், சிரிக்கலாம்.
0: எங்க பேசுறீங்க? இப்படின்றீங்க, அப்படின்றீங்க, பேசவே மாட்டீங்களா?
1: நீங்க ஒரு ஆள் தானே இருக்கீங்க, நிறைய பேர் இல்லையா?
0: ஒருவேளை ஒரு ஆக்ஷன் மூவிய உங்க ஹீரோயினா போட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு அருந்ததி மாதிரி படம், ஆர்எஸ் கலந்த ஒரு ஆக்ஷன் படம், நாலு பேரை எட்டி எட்டி மிதிக்கணும், என்ன பண்ணுவீங்க?
1: இல்லைங்க, அந்த அளவுக்கு

0: நம்பவே மாட்டேன். உள்ளுக்குள்ள ஒரு சந்திரமுகி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கருத்துக்களையும் போயிடலாம் மேம். எப்பவுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எதை பத்தி ஃபீல் பண்ணவே கூடாது. என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக இது ஃபன் ஷோ, அலையோடு விளையாடு. கொஞ்ச நேரத்தில் 3 மணி ஹலோ டாக்டர் மாதிரி நீங்கள் ஆகிட்டீங்க. ஓகே பரவாயில்ல. சரி, கடைசி ஒரே சொல்லி மேம், இப்போ வந்து கடலில் குளிக்கணும், பட் சேஃபாக குளிக்கணும். ஏன்னா நிறைய பேர் சேஃபாக குளிக்க மாட்டுறாங்க. ஓகேங்களா, சேஃபாக குளிக்கணும் கடல். என்ன பண்ணலாம்?
1: ஒரு பவுண்டரி இருக்கணும், அங்கேயே நிற்க வேண்டியதான்.
0: கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் கிடையாது, எப்படி குளிக்கணும் மட்டும் சொல்லுங்கள்.
1: அதாங்க, தண்ணி வருதுன்னா தண்ணி கால் முட்டி வரைக்கும் வர அளவுக்கு நின்றுக்குங்க, அதை தாண்டி போகாதீங்க.
0: அப்படிங்களா? ஆமாம், முட்டி வரைக்கும் வரலாம். என்ன பண்ணணும்?
1: முட்டி வரைக்கும் வர வரைக்கும் போய் நேருங்க.
0: அப்படியே போயிட்டு மொத்தமா நம்ம மேல மேல போயிடணும்.
1: நானும் சொன்ன முட்டிக்கு வரைக்கும் வர தண்ணி வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் வேணா?
0: வேற எதுவும் உங்ககிட்ட ஆப்ஷன் கிடையாதா சேஃபா குளிக்கிறது?
1: சேஃபா குளிக்கணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன். அப்படிதான் நிப்பேன். நீங்க வேணா உங்களுக்கு வேற என்ன சேஃப்டி இருந்தா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
0: நம்ம சேஃப்டி எல்லாம் வேற, பக்கெட்டு ஜக் வீட்ல இருந்து எடுத்து வந்து மொண்டு குளிச்சிட்டு போயிடும். அதான் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம்.
1: வீட்லயே குளிக்கலாமே, எதுக்கு வந்து வீட்டுல வந்து வீட்டு தண்ணி பிடிச்சா ஏன்னா சிரிக்க மாட்டாங்க?
0: இப்ப மட்டும் தான் சிரிக்காமல இருக்காங்க, சிரிச்சுதான் இருக்காங்க. ஓகே, உங்களுக்காக கடைசியா ஒரு ஒரு டயலாக் மட்டும் இருக்கு, அது நீங்க நல்லா பண்ணா ஜாலியா பேசுங்க மேம். ரொம்ப சோகமா பேசுறீங்க, நானே எழுதுறோம் போல இருக்கு.
1: நீங்க
0: அப்படிங்களா? சரிங்க, உங்களுக்கான ஒரே ஒரு டயலாக், ஒரே டயலாக், அதை மட்டும் பேசுறீங்களா? டயலாக் என்னன்னா, எனக்கு உறவு முக்கியம்டா, நீதிடா, நியாயம்டா, நேர்மடா, பிறக்கிற இடம் கணக்குலடா, பொண்ணு தண்டா கணக்கு, கற்றாசாலிய.
1: பாட்டு
0: பாடுவீங்களா? ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க பண்ணணும்.
1: எனக்கு
0: உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நேர்மடா.
1: எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மடா.
0: பிறக்கிற இடம் கணக்குலடா, பொண்ணு தண்டா கணக்கு,
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையடோ விளையாடு. பாண்டி மரினால ஃபன் பண்ண சொன்னா வரவங்க போறவங்களை பிடிச்சி டைலாக் பேச சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு ஆர்ஜி ஆனந்த். இன்னும் யார் யாரா அவர்கிட்ட சிக்கிறாங்கன்னு கேட்டலாமா?
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நான் உங்க ஆர்ஜி ஆனந்த். சுக மக்களே, நான் யாரையும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணல. இப்ப வந்து ஃபன் பண்ணதான் காத்துட்டு இருக்கேன். உண்மையிலே ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு இளம் இளம் பிஞ்சுகள் நமக்காக பேச காது.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: கரெக்டா பிரைட் ஆரம்பிச்சிருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஸ்ரீராம்.
0: உங்க பேரு?
1: என் பேர் அண்ணாத்த.
0: அண்ணாத்த உண்மையான பேர் சொல்லுங்க.
1: ரித்தீஷ்.
0: எதுக்கு அண்ணா தலைவன் தேவை? அண்ணா தப்படுறாங்க. ஓகேவா சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: நான் ஸ்கூல் படிக்கிறோம்.
0: நீங்க?
1: உங்கள்ட்ட பேசினேன்.
0: ஒரு மாதிரியா தான் பேசிட்டு இருக்காரு. பேசிக்கலாம், விடுங்க. சொல்லுங்க. பீச்சுக்கு அடிக்கடி வருவீங்களா?
1: அடிக்கடி வருவோம்.
0: நீங்க சார்?
1: நான் ஒரு கோடி வந்துடுவேன்.
0: ஒன்றும் உங்களுக்கு புரியல, இருங்க. சரி, இப்போ பீச்சுக்கு வரீங்கல்ல, பீச்சில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
1: உங்களுக்கே தெரியும், அடிக்கிற வெயில பீச்சில் கொஞ்சம் காற்று வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே சும்மா
0: அப்படியே காற்று வாங்கிட்டு போகிறீங்க.
1: அப்படியே சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏறி போவோம் ஊருக்கு.
0: எந்த ஊர் நான் கேட்கவே இல்லை, என்ன ஊருங்க?
1: நாங்கள் ஊருக்கு போவோம் எப்பயுமே. கல்லூர்.
0: நீங்கள் கல்லூரா?
1: ஆமாம்
0: சார். நீங்கள் சார்?
1: நானும் கல்லூர் தான்.
0: சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: அதான் உங்களுக்கு பேசுனேன்.
0: சரி, நீங்கள் பேசுறீங்களா? உங்களுக்கு பீச் ரொம்ப பிடிக்குமா? பாண்டிச்சேரி எல்லா பீச்சும் சுற்றி பார்த்துருக்கீங்களா?
1: பார்த்துருந்தேன்.
0: அண்ணா தம்பி வாங்க. அண்ணா பாண்டிச்சேரியில் உங்களுக்கு பிடிச்ச பீச் எது?
1: சே பீச்னா பாண்டி மேரினா.
0: பாண்டி மேரினா. வேறு எந்த பீச் பிடிக்காதா?
1: நீங்கள் தான் பிடிச்ச பீச் கேட்டீங்க.
0: சரி, பிடிக்க வேணாம், விட்டுருங்க. நிறைய பீச் இருக்குது, பிடிக்குமான்னு கேட்டேன்.
1: ஆ, பிடிக்க முடியும்.
0: இல்லை, நான் தான் எப்பவுமே எல்லாத்தையும் ஓட்டுவோம். என்ன ஓட்டதை பற்றி வந்துருக்கேன் போல. சரி, சொல்லுங்கள், பீச்சில் என்னென்ன பண்ணீங்க? ஃபன் பண்ணீங்க
1: இப்போ பீச்லையா? உங்கள்கிட்ட பேசினிருக்கோம்.
0: அப்புறம்
1: அவர்கிட்ட பேசினிருக்கோம்.
0: நீங்கள் தனக்கு தானே பேசுவீங்களா? முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சப்பா இஞ்சிலே போயிட்டது போல. நீங்கள் சொல்லுங்கள், பீச்சில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்?
1: ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது பிடிக்கும். பீச்சில் போயிட்டு காலில் நினைக்கிறது பிடிக்கும். போகிறவரை வளைக்கிறது பிடிக்கும்.
0: அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ பீச்சில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய பேர் வந்து மணலில் விளையாடுவாங்க, உள்ள கேம்ஸ் நிறையா இருக்குது, நிறைய பேர் சாப்பிடுவாங்க, போட்டிங் இருக்குது, எவ்வளோ இருக்குது. நீங்கள் எது ரொம்ப பிடிச்சி பண்ணுவீங்க?
1: இந்த போட்டிங்லாம் போகிற அளவுக்கு நம்மள்ட்ட காசு இல்லை. நாம் எப்பவுமே பசங்களுக்கு
0: போட்டு இருந்துருங்க.
1: போட்டு இப்போ பேப்பர் போட்டு தான் எத்தனை வரணும். ஆமாம்,
0: அண்ணா தெரியல கேட்டு. அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி இது?
1: ஆக்டிவிட்டியா? ஆக்டிவிட்டினா
0: மூவி கூட்டி மூவிங்கிறது என்ன சொல்லுங்க? சொல்லுங்கள்.
1: ஆக்டிவிட்டி?
0: ஆக்டிவிட்டி தான், அதுக்கு மேலே எதுவும் வரலையே.
1: எல்லாமே பிடிக்கும்.
0: எல்லாமே என்ன சொல்லுங்கள்?
1: எல்லாமே என்ன? நீ தான் சொன்னீங்கப்பா அது எல்லாமே.
0: அதான் என்னது?
1: போட்டிங்கு, சாப்பிட்றது.
0: ரொம்ப நேரமா தரையை பார்த்து பேசிட்டு இருக்காரு, என்ன ஆச்சு? அதாவது 5 கிலோ பச்சரிசியா? ரொம்ப கூச்சப்படுவாமா இவருக்கு?
1: ஆமா ஆமா, கிளாஸ்ல பார்த்தா எல்லா ஸ்கூல்ல பொண்ணுல பார்த்தாலே கூச்சப்படுவாங்க,
0: பார்த்தாலே தெரியுது. சரி சொல்லுங்க, இப்ப நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க, எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்?
1: எந்த சார்? நாங்க வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் படிக்கிறோம். தெரியுது, தமிழ் தான் ஈஸியா இருக்கும்.
0: அப்படிங்களா?
1: ஆமா.
0: உங்களுக்கு?
1: எனக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும்.
0: எல்லாமே ஈஸியா இருக்கும். போங்க. எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும்?
1: பிசிக்கல் எஜுகேஷன்.
0: பிசிக்கல் எஜுகேஷன்.
1: ஆமா,
0: ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இல்ல?
1: ஆமா ஆமா.
0: ஃபுல் மார்க் எடுப்பீங்களா?
1: எக்ஸ்ட்ரா மார்க் எடுப்போம்.
0: தம்பி கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் போல. இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ இருக்கிற ஷோ வந்து ஹாலிவுட் விளையாடு ஃபன் பண்ணணும். உண்மையிலே ராசா, நீ ஃபன் பண்ணதுக்கே வந்துட்டு தெரிஞ்சு போச்சு எனக்கு. உன்னை ஃபர்ஸ்ட் செய்யறது. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு, அது நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நிறைய பரிசுகள் காத்திருக்கு. ஓகேவா?
1: ஓகே ஓகே.
0: சரி, உங்களோட முதல் கேள்வி இதுதான். இப்போ வந்து நீங்க ரெண்டு பேரும் ஹீரோவா நடிக்க போறீங்க ஒரு படத்துல.
1: ஓகே.
0: இதுல யார் உங்களுக்கு வில்லனா நடிக்க ஆசைப்படுறீங்க? இப்போ நீங்க ஹீரோ இல்ல அவரு வில்லனா, இல்ல அவரு ஹீரோ நீங்க வில்லனா, யார் நடிக்க போறீங்க?
1: நாங்க ரெண்டு பேர்ல கேக்குறீங்களா இல்ல
0: உங்க ரெண்டு பேர்ல தான்?
1: நான் வில்லனா இருக்கிறேன்.
0: ஏன்?
1: ஏன்னா அவன் கொஞ்சம் நல்லதெல்லாம் நல்லா பண்ணிக்கிறான், ஹீரோவா இருக்கட்டும்.
0: உங்களுக்கு ஓகேவா?
1: எனக்கு எப்பவுமே ஓகேதான்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: இது கூட ஒரு மாதிரி தான் சொல்றாரு. மாஸ்டர் 2 படம் எடுக்க போறோம். நீங்க வந்து விஜய் சார், நீங்க வந்து விஜய் சேதுபதி சார். ஓகேவா?
1: ஓகே ஓகே.
0: சரி, ஏன்னா பாட்டு டான்ஸ் ஆடுவீங்களா?
1: இல்ல, ஆட மாட்டோம்.
0: அப்புறம் எப்படி நான் உங்க விஜய் சார் ஏத்துக்கிறது?
1: மாஸ்டர் பார்த்துல டான்ஸ்ல ஆட மாட்டாங்க, பாடம்தான் சொல்லி தருவாங்க.
0: ஐயோ, கருத்தா பேசுறாப்லப்பா. இப்ப அடுத்த கேள்விதான், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கணும் லைஃப்ல, சோகமாவே இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்?
1: எதுவும் பண்ணாம கம்மனு நல்லா ஜாலியா தான் இருக்கலாம்.
0: ஐயோ, தத்துவம் தத்துவம். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: புரியல.
0: எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்கணும். என்ன பண்ணலாம்?
1: எப்பவுமே பசங்க கூட இருந்தாலே இப்பவே சந்தோஷமா ஜாலியாவே இருப்பாங்க.
0: தனியா இருக்கும்போது?
1: தனியா இருக்குள்ள கொஞ்சம் சோகமா இருக்கும், எல்லாரும் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா,
0: நிறைய ஃபீல் பண்ற பொருளாக்கு. சரி, கடைசியா ஒரே கேள்வி கேட்டுறேன். அண்ணா தவிர ரொம்ப டென்ஷனாக நினைக்கிறேன். இப்போ கடல்ல சேஃபா குளிக்கணும். ஓகேங்களா? நிறைய பேர் சேஃபா குளிக்க மாட்டாங்க. கடல்ல சேஃபா குளிக்க என்ன பண்ணலாம்?
1: ஓரமா பழம் தண்ணி, அதுல தண்ணி ஊற்றி குளிக்கணும்.
0: என்ன சொன்னீங்க?
1: ஓரமா பழம் தண்ணி ஊற்றி குளிக்கணும்.
0: பழத்துல அப்படியே போட்டு மூடிடணும் உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க.
1: டயர் டியூப் இருக்குதுல, அதை வச்சு மேலையும் குளிப்போம்.
0: இன்னும் கொஞ்சம் பெட்டரா?
1: உன்னா பெட்டர், ஆனா நம்ம போட்ல ஏறி போயிட்டு ஜாலியா குளிச்சுட்டு வந்துடலாம்.

0: எனக்கு உறவு முக்கியடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மடா, பிறக்கிற இடம் கணக்குலடா, ஒண்ணுதான்டா கணக்கு. டேய் கட்டற தலைய
1: வாடா போடணும் கோச்சிங் மாட்டீங்க
0: ஐயா? அது டயலாக் ஐயா, நீங்க இதே சாக்கில என்ன வாட போடான்னு
1: டயலாக் மன அப்பமான படம் பண்ணி சொல்ற பத்தி அவங்களுக்கு அவரு கேளுங்க.
0: அப்படியா? இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா? சரி விடுங்க, தம்பி நீங்க சொல்லுப்பா.
1: டயலாக் ரொம்ப பெருசா இருக்கு, இதுவே நாங்க மனப்பாடம் பண்ண பழகுது.
0: ஐயோ யோ யோ, சரி உங்களுக்கு பிடிச்ச டயலாக் என்ன இருக்கா? எனக்கு உறவு முக்கியடா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா.
1: எனக்கு உறவு
0: முக்கியம், பேசுங்க.
1: எனக்கு உறவு
0: எமோஷனலா பேசுங்க.
1: எமோஷனா வராது,
0: கணக்குல ஒண்ணுதாண்டா கணக்கு. டேய் கட்டற தாலிய,
1: எனக்கு உறவு முக்கியலடா, நீதிடா, நியாயம்டா.
0: நல்ல நல்ல பவர்ஃபுல்லா சொல்றான்.
1: எனக்கு உறவு முக்கியல,
0: எனக்கு உறவு முக்கியலடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மடா.
1: எனக்கு உறவு முக்கியலடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மையடா.
0: நேர்மையடா, பிறக்கிற இடம் கணக்குலடா?
1: பிறக்கிற இடம் கணக்குலடா.
0: ஒண்ணுதாண்டா கணக்கு,
1: ஒண்ணுதாண்டா கணக்கு.
0: டேய் கட்டற தாலிய,
1: டேய் கட்டற தாலிய.
0: இப்போ ஒன்ஸ் போலாமா?
1: எனக்கு உறவு முக்கியலடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மடா. பறக்கிற இட கணக்கு இல்லடா, ஒண்ணு தாண்டா கணக்கு. கட்டா தாலிய
0: அண்ணா, இப்ப நீங்க பேசுவீங்களா?
1: மேக்ஸ் டீச்சரா?
0: நீங்க இப்ப பேசுவீங்களா?
1: இல்ல
0: அப்படிங்களா? தனியா பேசுங்க, ஜாலியா ஃபன் பண்றீங்க தம்பி. அவரு கூட கொஞ்சம் பாத்துருங்க, ஒரு மார்க்கமா இருக்கு. ஓகேங்களா? சூப்பரா பசங்க. தேங்க்யூ
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ,
1: நன்றி.
0: இது ஒண்ணும் குறைச்சது கிடையாது. மக்களை இன்னும் நிறைய பேர் நம்ம கூட ஃபோன் பண்ண காத்துருக்காங்க. சுத்தோட கேளுங்க, ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே. குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா? சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா?

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. சோ இவரை ஃபன் பண்ணுவாருன்னு பார்த்தா இவரை வச்சு அங்க வரவங்கள ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டி மரினால. சோ தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆஜான் பேசிருக்கேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பாண்டி மரினா போயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் ரெண்டு இளம் சிஞ்சிகள் எதிர்கால இந்தியா பேச காத்துட்டு இருக்காங்க. பிச்சில வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். பேச சொல்லுங்க.
2: அஜய்.
1: அஜய் எங்க இருக்கீங்க?
2: வில்லூர்.
1: பத்தமா பேசுங்க அஜய். வில்லூர். வில்லூர். நீங்க எந்த பேர் சொல்லுங்க?
2: என் பேர் ரக்ஷித்.
1: எங்க இருக்கீங்க?
2: வில்லூர்.
1: சொல்லுங்க. பீச்சு அடிக்கடி வருவீங்களா?
2: அடிக்கடி வருவோம்.
1: ஏன் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கீங்க?
2: என்ன
1: படிக்கிறீங்க? விட்டு கொடுக்காம ஒரு சில கேள்விகள் கேட்க போறோம். நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நிறைய பரிசுகள் காத்துருக்கு. ஓகேவா? பேசுவீங்களா?
2: சொல்லுங்க.
1: என்ன ஃபர்ஸ்ட் கேள்வினா, கடல்ல இப்ப சேஃபா குளிக்கணும். ஓகேவா?
2: அதுக்கப்புறம்
1: நீங்க சொல்லுங்க. சேஃபா குளிக்கணும். எப்படி சேஃபா குளிக்கலாம்?
2: சேஃபா குளிக்கிறத விட மான் தொட குளிங்க. பச்சை முள்ள என்ன போடணும் பிரச்சனை.
1: ஓகே, அதாவது நம்ம வந்து சேஃபா குளிக்கணும்ன்றீங்க. ஓகே, அடுத்த கேள்வி கேட்டுட்டீங்களா? அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ வந்து உங்களை வந்து நான் ஹீரோவா நடிக்க வைக்க போறேன் ஒரு படத்துல. ஓகேவா? ஹீரோவா நடிக்கணும். இவங்க தான் வந்து எனக்கு ஹீரோயினா வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ ஹீரோயின் யாரு?
2: அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து
1: ரொம்ப யோசிக்கிறாரு. எக்ஸாம் கூட எனக்கு யோசிக்க மாட்டார் போல இருக்கா.
2: ரெண்டு வச்சுக்கிறாங்க. ரெண்டு ஹீரோயின் இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து
1: நீங்க வந்து கடைசி வரைக்கும் காமெடியான நடிகர் ஓகேங்களா? ரொம்ப நீங்க யோசிக்கிறீங்க, அதனால விட்டுருங்க. இப்போ வந்து பாண்டிச்சேரியில எவ்வளவு பீச்சஸ் இருக்கு? நீங்க அடிக்கடி போற பீச் இது?
2: அடிக்கடி போற பீச்சு பீச்சுக்கு.
1: ஐயோயோ, சக்கியமா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கே. சொல்லுங்க.
2: இது ராக் பீச்சுங்க. ஆமாங்க.
1: இப்ப மெரினா வந்திருக்கீங்க.
2: ஆமாங்க.
1: நீங்க அடிக்கடி போற பீச் இது?
2: மெரினா பீச்.
1: மெரினா பீச் தான். ரொம்ப தெளிவா இருக்காரு. கடைசி ஒரே கேள்வி வைக்கீங்க. எப்பவுமே சிரிச்சுட்டு ஜாலியா இருக்கும் லைஃப்ல என்ன பண்ணலாம்?
2: சிரிச்சுட்டு ஜாலியா இருக்கணும் லைஃப்லனா நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணினே இருக்கணும்.
1: ஒன்னா இருக்கணும். ஜாலியா இருக்கணும்.
2: ஜாலியா இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கணும். எந்த சிச்சுவேஷனாலும் ஜாலியா இருக்கணும்.
1: ஐயா நீங்க சொல்லுங்க, எப்பவுமே ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கணும், என்ன பண்ணணும்?
2: சிரிச்சுட்டே இருக்கணும்.
1: அதான் என்ன பண்ண, எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும், என்ன பண்றது? இதை பத்தி யோசிக்க கூடாதுங்களா? ரொம்ப தெளிவா இருக்க போல இருக்கு. சரி, கடைசியா ஒரே டயலாக் மட்டும் கொடுத்துறேன். டயலாக் யார் ரெண்டு பேரும் நல்லா பேசுவீங்க பாத்துட்டு பின்ன சொல்லிடலாமா? சரிதான். டயலாக் எனக்கு உறவு முக்கியம்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மடா, பிறக்கிற இட கணக்குலடா, பொண்ணுதாண்டா கணக்கு. டேய் கட்டுறா தாலிய.
2: எனக்கு உறவு,
1: அவர் இப்பவே தலையை சுத்தி ஆரம்பிச்சிருக்கு. சரியா?
2: எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நாயண்டா, நேர்மடா. ஐயோ,
1: எனக்கு உறவு முக்கியம்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மடா. எனக்கு பொறக்கிற இடம் கணக்குலடா, பொண்ணுதாண்டா கணக்கு. கட்டுறா தாலியா.

0: உங்ககிட்ட கேட்டதுக்கு சூப்பரா பேசுறீங்க, ஜாலியா ஃபன் பண்ணீங்க. தேங்க்யூப்பா.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. நன்றி நன்றி. இப்ப எடுத்து வந்துடும் ஓகேங்களா? நீங்க விளையாடிட்டு இருங்க, போய் பேசிட்டு
1: வந்துடுறேன்.
0: கோல்டா? ஆ, கோல்டு தான், கோல்டு தான், எல்லாம் பியூர் கோல்டு தான். ஓகேவா? தேங்க்யூ.
1: தேங்க்யூ. தேங்க்யூ.
0: மக்களை இன்னும் நிறைய பேர் நம்ம கூட ஃபன் பண்ண காத்துருக்காங்க. கேளுங்க, ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 5:43. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஒரே ஒரு டயலாக கொடுத்து அதை பேச வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஆர்ஜே ஆனந்த். பாண்டி மரினால இருந்து தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆர்ஜே சிசுக. மக்களே, நம்ம ஷோ இடிக்கு பாண்டி மரினா தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கூட சிகரத்தம் ரொம்ப நேரமா கால் கெடுக்க காத்துட்டு இருக்கேன். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஹாஸ்னி.
1: ஆசினி. என் பேர் ஆசினி. ஏதோ படத்துல டயலாக் நினைக்கிறேன். சொல்லுங்க, எங்க இருக்கீங்க மேம்?
2: ரிட்டையர் பண்ணுவேன்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஹவுஸ் வைஃப்.
1: ஹவுஸ் வைஃப். ரொம்ப கஷ்டமான வேலைதான். சொல்லுங்க, இப்ப பீச்சுக்கு வந்திருக்கீங்க, எப்ப வந்தீங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா?
2: ஹாஃப் அன் அவர் தான் இதுக்கப்புறம் தான் என்ஜாய் பண்ணணும்.
1: அதே ரொம்ப சோகமா சொல்றீங்க. என்னாச்சு?
2: தனியா வந்தா பாருல, ஃபேமிலியோட வந்திருக்கோம்.
1: அதான் ஃபீலிங்கா இருக்கா?
2: ஆமா.
1: சரி, எங்ககிட்ட வர மாட்டேங்க, இன்னும் ஃபீலிங்கா இருக்குன்னு
2: நினைக்கிறேன்.
1: ரொம்ப ரொம்ப.
2: ஆமா.
1: சரி, இப்ப பீச்சுக்கு வந்திருக்கீங்க, வந்ததுல இருந்து என்ன பண்ணீங்க?
2: என்ன
1: பேருல? ஓ மை காட், இது வரைக்கும் தெரியாது. கண்காட்சி, அந்த ஊர் பேர் கண்காட்சியா?
2: கண்காட்சி.
1: சரி, இப்போ வந்து பீச்சுக்கு வந்தாலே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க?
2: எனக்கு பிடிச்ச விஷயம்னா
1: சத்தமா பேசுங்க மேடம்.
2: தனிமை தான்.
1: ஏன் அப்படி?
2: ஆமா, தனிமை இருந்தா நிறைய ஃபீல் பண்ணலாம், ஏதாவது யோசிக்கலாம், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதனால தனிமை.
1: வீட்டை விட்டு வந்து நீங்க உட்காந்துருக்கீங்க, வீட்டுக்கு போறீங்க?
2: ஃபேமிலியும் பார்க்கணும்ல நம்ம.
1: வேற வேற வேற. உங்களுக்கு தனிமை ரொம்ப பிடிக்குங்களா?
2: ஆமா, தனிமை பிடிக்கும்.
1: பீச்சுக்கு வந்தா நீங்க தனிமையை உணர்வீங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் போகும்னு சொல்ல வரீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களோ?
2: ரொம்ப.
1: இந்த ஸ்ட்ரெஸ் போகிறதுக்காக இந்த ஷோ வந்திருக்கு. நாங்க வந்து எஃப்எம் பிரெயின் போன் இருக்கிற ஷோ வந்து ஹாலிவுட் விளையாடு ஃபன் பண்ணணும். நீங்க ஃபன் பண்ணுவீங்களா?
2: பார்க்கலாம்.
1: சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில க்வெஸ்சன் இருக்கு, நீங்க எப்படி ஆன்சர் பண்ணி பாக்கணும். ஓகேவா? உங்களோட முதல் கேள்வி இதுதான். இப்போ வந்து ஒரு கற்பனை, இப்போ ஒரு நாள் கணவர், ஒரு நாள் மனைவி. நீங்க வந்து மனைவியா இருக்கீங்க, உங்க வீட்டுக்கார இருக்கிற இருக்கீங்களா? ஒரு சேஞ்சுக்கு, ஒரு நாள் நீங்க கணவரா இருக்கீங்க, ஒரு நாள் அவர் மனைவியா இருக்கீங்க, என்னெல்லாம் வேலை விடுங்க அவரை?
2: என்னென்ன வேலை விட்டாரு, அது மடங்கு ரெண்டு மடங்கு அவர் வேலை விடணும்.
1: ஐயோ, வெறி கொண்டு சொல்றத பார்த்தா நிறைய இருக்கு போல. முக்கியமா இந்த வேலைலாம் விடுவேன்னு சொல்றது
2: இது. சாப்பிடுறதுக்கு செஞ்சு
1: சாப்பாடு செய்யணும். வேற வேற. துணி மடிக்கணும்,
2: துணி மடிக்கணும், துணி தேய்க்கணும், வீடு பெயருக்கணும், எல்லா வேலையும். குழந்தை மெயினா குழந்தைங்களை பாத்துக்கணும.
1: குழந்தைகளை பாத்துக்கணும். வேற வேற வேற.
2: நல்ல
1: விஷயம் மேடம், நல்ல மனசு உங்களுக்கு. அடுத்த கேள்வி என்னன்னா, எப்பவுமே வந்து சிரிச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணணும் லைஃப்ல. என்ன பண்ணா அப்படி இருக்கலாம்?
2: என்ன பண்ணா
1: சோகமே இருக்க கூடாது, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். என்ன பண்ணணும்
2: லைஃப்ல? சந்தேகம் இருக்கீங்க,
1: சத்தமா பேசணும். சந்தோஷமா
2: லைஃப்ல ரெண்டுமே இருந்தாதான் அது ஜாலியா இருக்கும்.
1: நிறைய பேருக்கு அது ஒண்ணுதான் இருக்குது.

0: இன்னொரு பக்கம் இல்ல, சிரிச்சுட்டே இருக்க மாட்டாங்க, சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும், என்ன பண்ணலாம்,
1: அது கல்யாணமே பண்ணக்கூடாது.
0: இது ஒரு நல்ல பதில், இதை வந்து நான் வழி மொழிகிறேன். முடிஞ்ச அளவுக்கு பேச்சலா இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா எல்லாம் கேட்டுங்க, பேச்சலா இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டாங்க, ஒரு குடும்ப தலைவியே சொல்லிட்டாங்க. நல்லது மேம். அடுத்த கேள்வி இதுதான், எல்லாருக்கும் கேட்டு இருக்கோம், இப்ப கடல்ல வந்து சேஃபா குளிக்கணும், எப்படி சேஃபா குளிக்கலாம்னு என்ன பண்ணலாம்? இப்ப நிறைய பேர் வந்து ஆழந்தெரியாம உள்ள போயிடறாங்கல்ல, சோ அப்படி இல்லாம சேஃபா குளிக்கணும் கடல்ல, என்ன பண்ணலாம்?
1: அது கடலுக்கே போக கூடாது, வீட்லயே இருந்து
0: இல்ல சேஃபா குளிக்கலாம். எவ்வளவு மெஷர்மென்ட் இருக்குல்ல
1: சேஃபா குளிக்கலாம்?
0: சிரிக்க கூட சொல்லுங்க.
1: சேஃபா குளிக்கணும், பாராஷூட், அந்த
0: பாராஷூட் போட்டு குளிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாராஷூட் போட்டு குளிக்கணுமா?
1: ஆமா.
0: பாராஷூட் போட்டா தண்ணியில எப்படி போவாங்க?
1: தெரிஞ்சு கடலுக்கு போக கூடாது, நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களா போகணும்.

0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பேராஷூட் போட்டு
1: குளிக்கணுமா?
0: பேராஷூட் போட்டா தண்ணியில எப்படி போவாங்க?
1: அது எப்படி தெரியல.
0: இல்ல வேற எதனா மெஷர் வச்சிருக்கீங்களா?
1: எனக்கு தெரிஞ்சு கடலுக்கு போக கூடாது. நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களா போகணும்.
0: படத்துல பார்த்த மாதிரியே இருக்குது. சரி விடுங்க. சரி கடைசியா ஒரே கேள்வி, இப்போ வந்து கேள்விக்கு பதிலா ஒரு டயலாக் மட்டும் போயிடலாம். நீங்க வேற ரொம்ப வந்து ரொம்ப பசின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரே டயலாக் வந்து பேசிட்டு போயிருங்க. ஓகேவா?
1: சரி.
0: எனக்கு உறவு முக்கியம்டா, நீதிடா, நியாயம்டா, நேர்மடா, பிறக்கிற இடம் கணக்குலடா, ஒண்ணுதான்டா கணக்கு, நீ கட்டுறா தலிய.
1: படத்துல வந்த டயலாக்?
0: படத்துல படத்துலதான் வரும், வேற எதுவும் இல்ல. நீங்க சொல்லுங்க.
1: எனக்கு உறவு முக்கியம்.
0: இல்ல நல்லா எமோஷனலா பேசுங்க மேடம். ஆல்ரெடி வந்து ஷோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கேன்.
1: எனக்கு எமோஷனலா பேச தெரியாது.
0: கோபமா பேசுங்க. கோபமா டயலாக்?
1: இது கோபமான டயலாக்லாம் இல்ல.
0: எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, அப்படி வருங்க.
1: எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நியாயம்டா, நேர்மைடா,
0: ஆணிப்புரியடா. சொல்லுங்கடா. பிறக்கிற இடம் கணக்கு இல்லடா.
1: பிறக்கிற இடம் கணக்கு இல்லடா.
0: சோறு தாண்டா கணக்கு. சொல்லுங்க.
1: என்ன பொண்ணா?
0: பொண்ணு தாண்டா
1: தாண்டா கணக்கு.
0: கட்டுறாத்தாலி. ஆனா
1: இங்க டெய்லி
0: இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா கட்ட மாட்டாங்க தாலி எல்லாம். ஓகேங்களா? இது எமோஷனலா ஒரு டயலாக் வந்து இவ்வளவு ஜாலியா சொல்லிட்டு போறீங்க.
1: அதுக்குதான் கட்ட வேணாம்னு சொல்லுங்க.
0: அப்படிங்களா? சரி, நீங்க போய் ஃபுல் கட்டு கட்டுங்க. ரெண்டு பிளேட் பானி பூரி. ஓகேவா? நல்லா ஃபன் பண்ணீங்க. தேங்க்யூ மேம்.
1: பாய்.
0: மக்களை இன்னும் நிறைய பேரும் கூட ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நேரம் 5:56 நிமிடம். வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. பாண்டி மரினால இருந்து நம்ம ஆர்ஜி ஆனந்த் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவில் அலையோடு விளையாடு. நான் நம்ம ஆர்ஜி ஆனந்த் சுகம் மக்களே, நம்ம கூட பேசுறாங்க பாண்டி மரினால இருந்து ரெண்டு பேரும் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சாப்பிட்டே இருக்கீங்க போலக்கு, கூட்டு சொல்லுங்க.
2: ஹாய், ஹலோ, ஐ எம் சுகன்யா.
1: ரொம்ப வீட்டு பேசுறேன், உங்க பேசுங்க மேம்.
2: காயத்ரி.
1: எங்க இருந்து ரெண்டு பேரும்?
2: வீட்ல இருந்து.
1: ஆஹா, நீங்க மேம்?
2: நான் காட்டுல இருந்து.
1: நல்லதுதான், நல்ல தேவைதான் எங்களுக்கு இதெல்லாம். சரி சொல்லுங்க, இப்ப வந்து பீச்சுக்கு வந்திருக்கீங்க, இப்பதான் வந்தீங்களா?
2: பானிபூரி சாப்பிடும் போது நீங்க வந்திருக்கீங்க.
1: எனக்கே பசிக்குது மேம், நீங்க வேற மேம். நீங்க சொல்லுங்க, இப்பதான் வந்தீங்களா?
2: இல்ல, நான் காரா பந்தியா வாடிச்சு.
1: ஐயோ யோ யோ யோ, சாப்பாடு சாப்பாடு. சரி சொல்லுங்க, எப்ப வந்தீங்க பீச்சுக்கு? ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே இருக்கு. சரி, இப்ப நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வரீங்க? அதை கேட்க மாட்டேன். எங்க இருந்து வரீங்க?
2: விழுப்புரம். ஐ அம் பேசிக்கலி ஃப்ரம் வில்லியனூர்.
1: இல்ல மேம், தமிழே சொல்லிடலாம்.
2: வில்லியனூர்.
1: சரி, இப்போ வந்து நாங்க எஃப்எம் ரெயின்போ வந்து ஷோ வந்து ஹாலிவுட் விளையாடு ஃபன் பண்ணணும். பெரிய தம்பி, நீங்க சாப்பிடும்போது நான் வந்துட்டேன், சாரி பார்த்தா டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா? நான் பேசி முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க, ஓகேவா? சரி, இப்ப பீச்சுக்கு வந்திருக்கீங்க, பீச் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க?
2: சாப்பிடுறதுதான் பிடிக்கும், வந்துட்டு நல்லா அந்த பீச் காத்துல பானிபூரி சாப்பிடும் போது. ஆனா இந்த மாதிரி யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அது ஆறி போயிடும், என்ன பண்றது?
1: ஒரு 5 நிமிஷம் ஆறி போனா பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பீச்சுக்கு வந்தா ரொம்ப பிடிச்ச விஷயம் எது?
2: எனக்கு பீச்சுக்கு வந்தா
1: கேட்ட கேள்வியே திரும்ப சொல்றீங்க.
2: தனியா நின்றுட்டு இருக்கிறது பிடிக்கும் பீச்ல.
1: தனிமை ரொம்ப

0: இருக்கீங்களோ.
1: அப்படிலாம் இல்ல, அலையை ரசிச்சுட்டு இருக்கிறது பிடிக்கும். அவ்வளவுதான்.
0: பாண்டியில வந்து நிறைய பீச்சஸ் இருக்கு, உங்களுக்கு ஏன் மெரினா பீச் ரொம்ப பிடிக்கும்?
1: நான் மெரினா பீச் பிடிக்கணும்னு சொல்லலையே.
0: இல்ல நானும் ஏதாவது கேட்ட சொல்லுங்க.
1: ராக் பீச் தான் மோஸ்ட்லி போவோம். இங்க கொஞ்சம் மணல் இருக்குல்ல, அதனால அதுவும் இல்லாம கொஞ்சம் கிளீனா கிளீனஸ் நல்லா இருக்கு, அதனால வரும்.
0: அதேவே உங்களுக்கு
1: அதான் அந்த மணல்ல வீடு கட்டுறாங்க,
0: பானிபுரி முழுங்கிட்டே இருக்கிறாங்க சொல்லுங்க.
1: மணல் வீடு கட்டுறாங்கல்ல அது பிடிக்கும். அப்புறம் பள்ள நோண்டி நிக்கிறோம்ல,
0: பள்ள நோண்டி தள்ளுமா
1: நிக்க வைப்பாங்கல்ல குழந்தைங்களா, அது பிடிக்கும்.
0: எதுவுமே உங்களுக்கு நிக்க வைப்பாங்களா?
1: என்ன நிக்க வைக்க மாட்டாங்க, குட்டி பசங்களை நிக்க வைப்பாங்க.
0: நீங்க நிக்க வச்சிருக்கீங்களா? அப்படியே நிக்க வைங்க. இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு கேள்வி மட்டும் கேட்டுட்டு போயிடறேன், நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா? தெரியாம டிஸ்டர்ப்
1: பண்ணிட்டேன்,
0: அதுவும் கேட்டுறேன். உங்களுக்கு முதல் கேள்விதான் மேம். இப்ப வந்து பீச்ல வந்து சேஃபா குளிக்க ஆன்சர் வந்து நீங்க தேடி பாக்கணும். பீச்ல சேஃபா குளிக்க என்ன பண்ணலாம்?
1: பீச்ல சேஃபா குளிக்கிறதுக்கு காலம் மட்டும் நினைச்சிட்டு வரலாம்.
0: ஏன் பீச்
1: இல்ல, நம்ம ஹாப்பியா இருக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கணும் இல்லையா?
0: டெஃபினெட்லி
1: ஹாப்பியாவே இருக்கிறதே ஒரு லிமிட்டா கண்ட்ரோல்டா இருந்தா நல்லாவே ஹாப்பியா பண்ணா வந்துட்டு வரலாம். அப்படி சொல்லல, அந்த ஃப்ரண்ட்ல ஒரு மார்ஜின் இருக்கும், ஐ மீன் ஒரு ஏரியா, அந்த லைன் இருக்கும், அந்த லைன் தாண்டி போனாதான் டேஞ்சர். அந்த டேஞ்சருக்குள்ளே, அந்த டேஞ்சர் தாண்டி போகாம அதுக்கு முன்னாடியே குளிக்கலாம்.
0: நீங்க அப்படிதான் குளிப்பீங்க?
1: நான் குளிச்சது இல்லை,
0: அதனாலதான் இப்படி சொல்றீங்களா? சரி நீங்க சொல்லுங்க, பீச்ல சேஃபா குளிக்க என்ன பண்ணலாம்?
1: சேஃபா குளிக்க கடல் தண்ணி செக்கல மொண்டு மொண்டு ஊற்றி குளிக்கலாம்.
0: ஒரு நல்ல திட்டம் தான், சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதான்
0: குடும்பத்தோட செக்கன் போடுவீங்களா?
1: அங்க விக்கிறாங்க, அதுக்கு அது வாங்கி அப்படி மொண்டு குளிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான்.
0: பரவாயில்ல, நல்ல ஒரு விழிப்புணர்வு தான் இதெல்லாம் ஓகேவா. அடுத்த கேள்வி இதுதான், லைஃப்ல எப்பவுமே ஜாலியா இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணலாம்?
1: யாரு என்ன சொல்லு, நீ மட்டும் சொல்லு, நான் மட்டும் சிரிச்சுட்டே இருக்குன்னு போயிடணும்.
0: நீ என்னடா கேக்குது, நான் பதில் சொல்றீங்களா?
1: அப்படி கிடையாது. சரி கேளுங்க, உங்களுக்கு என்ன கேட்கணும் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடணும். ஆனா திமுறை சொல்லக்கூடாது, பட் அதுக்கு என்ன ரீசனோ அது என்ன ஆன்சரோ சொல்லிட்டு அதனால அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்படி ஃப்ரீயா விட்டுட்டு ஜாலியா இருக்கணும்.
0: அப்படிங்களா? ஒன்னும் புரியல, எப்பவுமே யார் பிச்சும் கேக்குறதுல நீங்க உங்களுக்கு என்ன தொந்து செஞ்சுட்டு போங்கன்னு.
1: மேரேஜ் ஆயிருக்கா?
0: ஏன் அப்படி கேக்குறீங்க?
1: அதனாலதான் உங்களுக்கு புரியாது.
0: ஆஹா, கண்டுபிடிச்சாங்க. எப்பவுமே ஜாலியா செஞ்சுட்டு என்ன பண்ணும்?
1: அது பைரவ படத்துல வில்லனுக்கு ஒரு ஏதோ ஸ்மெல் பண்றது கொடுப்பாங்களே, சிரிச்சுனே இருப்பாங்களே, அது கொடுக்கணும்.
0: அது இல்லாம வேற எதுவும் சிரிச்சுட்டே இருக்க முடியாதா?
1: வேற எதுவும் சிரிச்சுனே இருந்தா எப்படி, அது கடவுளால கூட முடியாது.
0: இப்ப உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு, நீங்க ஜாலியா சிரிச்சுட்டே இருப்பீங்களா எப்படி? ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க அதான் கேட்டேன்.
1: அது முன்னாடி எல்லாம் கஷ்டப்பட்டேன், இப்போ அப்படி கிடையாது. குழந்தைங்க கூட வரலன்னா சிரிச்சுனே இருக்கலாம்.
0: எப்பவுமே வந்து நம்மள நம்ம பாசிட்டிவா வச்சுன்னு சொல்ல வரீங்க. கடைசியா ஒரே கேள்வி கேட்டுறேன், நீங்க பானிபுரி ஆகி போகுதுன்றீங்க, இப்போ வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு மேம்.
1: நோ,
0: நம்புற மாதிரி கிடையாது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா? பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து ஒரு கேம் எப்படின்னா, நீங்க வந்து ஒரு நாள் கணவரை மறப்புறீங்க, உங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள் மனைவியை மறப்புறாரு, உங்க கடவுளுக்கு என்னெல்லாம் வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணுவீங்க?
1: ஒரு வேலையும் செய்யாத மாமா நீ உக்காண்டு
0: நம்புற மாதிரி இருக்கா?
1: ஆமாங்க, சீரியஸா எங்க வீட்டுக்காரர் இருந்தார்னா காலைல தூங்கி எழுந்திருச்சு அவரே காஃபி போட்டு, அதுதான் சொல்றேன், அதுதான். இப்ப அவங்க நான் ஹஸ்பண்டா இருந்து, ஓ நான் ஹஸ்பண்ட்னா அப்ப நான் என்ன பண்ணணும்னா,
0: நீங்க வந்து அவருக்கு வேலை கொடுக்கணும்.
1: ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டேனே, ஏன்னா எல்லாமே நானே செஞ்சிடறேனே.
0: இப்ப வந்து அவருதான் வந்து வைஃப் ஓகேங்களா? நீங்க டெய்லி நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க, ஒரு நாள் நீங்க வந்து கணவராக போறீங்க, அவங்க வந்து வைஃபா மாறப்போ.
1: அதுதான் என் கணவன், நான் கணவரா இருந்தா கலந்துச்சு டீ போடுறதுல இருந்து டிஃபெண்ட் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்கதான் பண்ணுவாங்க சீரியஸாவே. அப்ப அவர் அதான் பண்ணுவாரு,
0: வேற எதுவும் எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்க மாட்டீங்களா?
1: ஆஹா, துணி துவைக்கிறது எல்லாமே அவர், மிஷின்ல துணி போட்டு காய வைக்கிறது எல்லாமே அவர், ஜூஸ் போட்டு குடுக்கறது வரைக்குமே.
0: நிறைய வேலை குடு பண்றீங்க.
1: ஆமா,
0: விட்டு குடுக்காம பேசுறாங்க. சரி, கடைசியா ஒரே கேள்வி மேம், ஒரு சின்ன டயலாக் மட்டும் இருக்கு, அதை மட்டும் பேசிட்டு போயிருங்க ஓகேங்களா? உங்களுக்கான டயலாக் தான், எனக்கு உறவு முக்கியம்டா, நீதிடா, நியாயம்டா, நேர்மடா, பிறக்கிற இடம் கிடக்கலடா, ஒண்ணு தண்டா கணக்கு கட்டுறா தான் நீங்க, அவ்வளவுதான்.
1: ஓகே, எனக்கு உறவு முக்கியம் இல்லடா,
0: பார்த்தே பேசுங்க.
1: நியாயம்டா, நேர்மடா, பிறக்கிற இடம் கணக்கு இல்லடா, பொண்ணுக்கு தாண்டா இங்க கணக்கு.
0: பொண்ணு தாண்டா கணக்கு, பொண்ணுக்கு தாண்டல, பொண்ணு தாண்டா கணக்கு,
1: பொண்ணு தாண்டா கணக்கு. டேய் கட்டுறா தாலிய.

0: அதான் ஒருத்தங்க கரெக்டா சொல்லிருக்காங்க மேம், நீங்க சொல்றீங்களா
1: இல்ல அவங்க தான் சொல்லிட்டாங்க.
0: நீங்க ட்ரை பண்ணுங்க, முடியாது கேட்டேன். டயலாக் தான், சிம்பிள் டயலாக். எனக்கு உறவு முக்கியம்டா, நீதிடா, நியாயம்டா, நேர்மடா, பொறக்கிற இடம் கணக்குலடா, ஒண்ணுதாண்டா கணக்கு, கட்டா தாலிய.
1: எனக்கு வரவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மடா,
0: ஐயோடா,
1: இடம் கணக்கு இல்லடா,
0: ஐயோ,
1: ஒண்ணுதாண்டா கணக்கு,
0: முடியல. அடுத்த வாரம் கண்டிப்பா கேளுங்க. உங்கள் மனதில் நான் ஆனந்த்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தால் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறு உணவு பதனீட்டு நிறுவனங்களுக்கான பிஎம் எஃப்எம்இ திட்டத்தினால் நாட்டில் ஊரக பொருளாதாரம் வலுப்பெற்று வருகிறது. புதுச்சேரியில் செவ்வாடியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இரண்டாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தால் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் இந்திய இளைஞர்களின் நலன்களை பாதுகாக்கவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தால் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மங்கள் மிலன் நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பல்வேறு நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பிரதமர் இக்கூட்டத்தில் பேசுகையில் இத்தகைய ஒப்பந்தங்களில் இந்திய விவசாயிகளின் நலன்களுக்கும் இந்தியாவின் தேசிய நலன்களுக்கும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பின்னர் செய்தியாளர்களிடம் இத்தகவல்களை வெளியிட்டார். நாட்டிலேயே நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் தீர்மானமும் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது.
1: கடந்த 19ஆம் தேதி கருங்கடல் பகுதியில் எம்வி கோல்டன் லியோ வர்த்தக கப்பல் தாக்கப்பட்டதில் 4 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது குறித்து இந்தியா இன்று ரஷ்ய தூதர் திரு விளாடிமிர் லாடனோவை நேரில் வரவழைத்து கடும் கவலை மற்றும் துயரம் வெளியிட்டது. வர்த்தக கப்பல்கள் தாக்கப்படுவதும் இதனால் அப்பாவி சிவிலியன்கள் உயிரிழப்பதும் ஏற்கத்தக்கது அல்ல என்பதால் இதுகுறித்த இந்தியாவின் கவலைகளை ரஷ்ய அதிகாரிகளிடம் எடுத்து கூறி இத்தகைய சம்பவங்களை தவிர்க்க ரஷ்ய தூதரிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய சம்பவங்களால் சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுவதையும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது.

0: சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் தீஸ்டா நீர் மின்சார திட்டத்திற்கான சுரங்கப் பணிகளின் போது நிலச்சரிவினால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. இதுவரை 11 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 25 பேர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமங்கை தொடர்பு கொண்டு பேசினார். தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அவர் உறுதியளித்தார். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்டில் மழை மற்றும் நிலச்சரிவு அபாயத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்ட சார்தாம் யாத்திரை ஒருநாள் இடைவெளிக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது. யாத்திரை பாதையில் நிலச்சரிவு மற்றும் இதர காரணங்களால் தடை ஏற்பட்டால் பயணிகள் அரசால் பரிந்துரைக்கப்படும் பத்திரமான இடங்களில் தங்கியிருந்து தடை நீங்கிய பின்னர் யாத்திரையை தொடர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களின் பாதுகாப்பே அரசின் முக்கிய முன்னுரிமை என்றும் உத்தரகாண்ட் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹிமாச்சல் பிரதேசத்தில் கனமழை காரணமாக ஜால்னா கால்வாயில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதால் லாகால் உள்ளிட்ட மாவட்டங்களில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. 5ஆம் எண் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் கின்னார் மாவட்டத்தில் ஷல்கார் சும்டோ இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பா மாவட்டத்தின் பழங்குடி பகுதியில் நேற்று இரவு கனமழையால் பாதிக்கப்பட்ட 20 பேரை மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் தொடர் மழையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் சாலை சீரமைப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர அமைப்பினர் இணைந்து மண் சரிவை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. சிறு அளவிலான உணவு பதனீட்டு நிறுவனங்களை அமைப்பு ரீதியிலான துறையாக மாற்றுவதற்கான பிரதமரின் PMFME திட்டத்தினால் நாட்டின் ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து வருகிறது. இத்திட்டம் குறித்து மத்திய உணவு பதனீட்டுத்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: PMFME திட்டத்தினால் சிறு உணவு பதனீட்டு திட்டத்தின் கீழ் சிறு அளவிலான உணவு பதனீட்டு நிறுவனங்களுக்கு நிதி ஆதரவு, தொழில்நுட்ப உதவி மற்றும் புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. சுயசார்பு இந்தியாவை உருவாக்க ஏதுவாக ஊரக பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் இத்திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தினால் கிராமப்புறங்களில் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். PMFME திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடன்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு பாஸ்வான் தமது கட்டுரையில் கூறியுள்ளார்.
0: கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் ஜவுளித்துறை ஏற்றுமதி உலக அளவிலான புவி அரசியல் பிரச்சினைகளுக்கு இடையிலும் 3,25,000 கோடி ரூபாயாக 1.8% அதிகரித்துள்ளது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று மக்களவையில் எழுத்துப்பூர்வமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். இந்திய ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தி துறையின் போட்டித்திறனை உலக அளவில் உயர்த்த PM மித்ரா உட்பட பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளை அரசு அமல்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான இந்தியாவின் மின்சார உற்பத்தி திறன் 2014ஆம் ஆண்டில் 76 GW இருந்த அளவிலிருந்து தற்போது 288 GW அதிகரித்துள்ளது. புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோநாயக் இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். இந்தியாவில் தற்போது சூரிய சக்தி மூலமான 162 GW மின்சார உற்பத்தி திறனும் காற்று விசை மூலமான 58 GW மின்சார உற்பத்தி திறனும் உள்ளதாக அவர் கூறினார். இத்துறையில் சுமார் $46 பில்லியன் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். புற்றுநோய் மற்றும் பல்வேறு தொற்று நோய்களுக்கு எதிராக முற்றிலும் உள்நாட்டில்

இலேயே உருவாக்கப்பட்ட இரண்டு புதிய உயிரி மருத்துவ தொழில்நுட்பங்களை மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் பயன்பாட்டிற்கு வழங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மக்கள் பலம் மூலமான ஆராய்ச்சிகளின் பலன்களை மக்களுக்கான மருத்துவ தீர்வுகளாக மாற்றுவதில் இது ஓர் முக்கிய நடவடிக்கை என்று ICMR தலைமை இயக்குநர் டாக்டர் ராஜீவ் பகல் கூறியுள்ளார். புதுச்சேரியில் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வையாபுரி மணிகண்டன், திரு மோகன்தாஸ், திரு செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகத்தின் கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் நீடித்த மீன் வளர்ப்புக்கான தேசிய மையத்துடன் இணைந்து ஏனாமில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம் ஒன்றை நடத்துகிறது. மீன்வளத்துறை துணை இயக்குநர் திரு மீரா சாஹிப் இம்முகாமை தொடக்கி வைத்தார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறு உணவு பதனீட்டு நிறுவனங்களுக்கான PMFME திட்டத்தினால் நாட்டில் ஊரக பொருளாதாரம் வலுப்பெற்று வருகிறது. புதுச்சேரியில் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 6:21. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்க இசை, உங்க வைப், உங்க சாய்ஸ். உங்க சாய்ஸ் எது? கிறிஸ்பி பீட்ஸ், ஹார்ட் மெல்டிங் மெலோடி, ஆட வைக்கிற பாட்டு. இப்படி என்ன வேணும் சொல்லுங்க, நாம அதை லைவ்ல பறக்க உள்ளோம். சோ உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. நம்பர் 2271760 மற்றும் 2275230. சோ ஆரம்பிக்கலாமா?

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஸ் மனம் உருமுதை நிகழ்ச்சியில் வரும் முதல் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: எம் அபுசாலி தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: எம் அபுசாலி தாண்டவமூர்த்தி.
0: ஆ, தெரியுதுங்க சார், அதான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன்.
1: நலமா இருக்கேன் சார். தாங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்க?
0: அனைவரும் நலம் சார். என்ன பாடல் வேண்டும்?
1: படம் கிராமத்து மின்னல்.
0: கிராமத்து மின்னல்.
1: சித்ராப்பாடி ஏதேனும் ஒரு பாடல் சார்.
0: சித்ராப்பாடி ஏதோ ஒன்று பாடல். சித்திரமா பாட்டு கேட்டலாமா?
1: கேட்கலாங்க சார்.
0: ஓகே சார், உங்க பாட்டு வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 6:31 நிமிடத்தில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அதே தான் வரும் அழைப்பாளர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: கங்காதரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். என்ன பாட்டு வேணும்?
1: மயக்கம் என்ன?
0: மயக்கம் என்ன? ஐயோ, மயக்கலாம் இல்லைங்க, படம் வீராதேனா?
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: எஸ் மனம் உருமுதி நிகழ்ச்சியில அடுத்து வரும் அழைப்பாளர்கள் வணக்கம். வணக்கம்.
1: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு பொன் மாலை வணக்கம்.
0: பொன் மாலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? கலையரசு சார், எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலம். என்ன பாடல் வேண்டும்?
1: சின்ன
0: வீடு கட்டி
1: சின்ன
0: வீடு கட்டி படத்துல இருந்து பாட்டு அதானே சார்?
1: ஜானகி ராம்கிருஷ்ணன் பாடின ஒரு பாடல். கேட்காத ஒரு பாடலை எமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கும் நன்றி.
0: எஸ் சார், சின்ன சின்ன வீடு கட்டி படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இறங்கி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: அத்தேதா வரும் அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார், பவுனிங்கிலிருந்து வீரமணி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: எப்படி இருக்கீங்க சார்? நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி
1: சூப்பரா
0: இருக்கீங்க?
1: இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: ஆ, சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க சார்.
1: ஆமா சார், எப்பயுமே உங்களை மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் சார் இருக்கணும்.
0: நன்றி. ஓகே சார்,
1: சிரிக்க வச்சுக்கணும் சார்.
0: அருமை அருமை. அப்படியே என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க
1: சார். கில்லாடி மாப்பிள்ளையில இருந்து இஞ்சி எலுமிச்சம்பழம் புளிப்பு இஞ்சி மரப்ப வரப்பு
0: சார். கில்லாடி மாப்பிள்ளையே வந்து எங்க இருக்கும் அப்படின்னு யோசிச்சா பாட்டு எலுமிச்சம்பழமா? இந்த வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
1: கேட்டேன், நன்றி சார்.
0: ஓகே, நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே வரும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால் ராமலிங்கம். நலமா இருக்கீங்களா சார்?
0: காரைக்கால் ராமலிங்கம் சார், நலமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சார்.
0: ஓகே சார், இதே உற்சாகத்தோட அப்படியே என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க
1: சார். படம் மைக்கேல் மதன காமராஜன்.
0: மைக்கேல் மதன காமராஜன், என்ன பாட்டு?
1: இதுல இருந்து ஆடி பட்டம் தேடி ஜன்னல் விதை போட்டுதா.
0: அப்படிங்களா சார்? விதை போட்டுலாமா?
1: போடுங்க சார்.
0: இதோ வருது கேளுங்க. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே வரும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால் ராமலிங்கம். நலமா இருக்கீங்களா சார்?
0: காரைக்கால் ராமலிங்கம் சார் நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சார்.
0: ஓகே சார், இதே உற்சாகத்தோட அப்படியே என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. மைக்கேல் மதன காமராஜன். என்ன பாட்டு?
1: இதுல இருந்து ஆடிப்பட்டம் தேடி ஜன்னல் விதை போட்டுதா.
0: அப்படிங்களா சார்? விதை போட்டுலாமா?
1: போடுங்க சார்.
0: இதோ வருது கேளுங்க. ஓகே சார், தேங்க்யூ.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்து வரும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: உங்களை மாதிரி அருமையா இருக்கேன் சார். என்ன பாட்டு வேணும்?
1: ஒரு அருமையான பாட்டு, ஹலோ பிரதர் படத்திலிருந்து.
0: ஓகே.
1: இந்த ராகங்கள் நெஞ்சுக்குள்ள பொங்குகின்ற பொன் வேளை.
0: அடடா, உங்க அருமையான வாய்ஸுக்கு அருமையான பாட்டு இது வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தால் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மங்கள் மிலன் நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு அளவிலான உணவு பதனீட்டு நிறுவனங்களை அமைப்பு ரீதியிலான துறையாக மாற்றுவதற்கான பிரதமரின் பிஎம் எஃப்எம்இ திட்டத்தினால் நாட்டில் ஊரகப் பொருளாதாரம் வலுவடைந்து வருகிறது. இத்திட்டம் குறித்து மத்திய உணவு பதனீட்டுத்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் தீஸ்டா நீர் மின்சார திட்டத்திற்கான சுரங்கப் பணிகளின் போது நிலச்சரிவில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமங்கை தொடர்பு கொண்டு பேசினார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை கோவையில் செவிலியர் பயிற்சிக் கல்லூரி ஒன்றின் தொடக்க விழாவில் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் அவர் செல்ல இருக்கிறார். புதுச்சேரியில் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வையாபுரி மணிகண்டன், திரு மோகன்தாஸ், திரு செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் சிவாஜி கணேசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகத்தின் கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் நீடித்த மீன் வளர்ப்புக்கான தேசிய மையத்துடன் இணைந்து ஏனாமில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம் ஒன்றை நடத்துகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்
1: அவர்களே.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம். நீங்க
0: நலமா இருக்கேன் சார். என்ன பாடல், என்ன பாடல் எனக்கு
1: தெற்கு தேரு மச்சாம் பாடுது.
0: வாய்ஸ் ஜானகி
1: அம்மா, ஜானகி அம்மா படிப்பாங்க.
0: ஓகே, அந்த பாடல் சார்.
1: ஜோடி பாடல். ஆமா,
0: தென்னமர தோப்புக்குல்ல.
1: ஆமா ஆமா.
0: ஓகே, ஜானகி அம்மா வாய்ஸ்ல வந்து
1: பானுபிரியா நினைச்சிருப்பாங்க.
0: ஓகே சார், வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
0: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
0: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
0: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
7: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கடந்த 2014 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 76 கிகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது சூரிய மின்சக்தி திட்டங்களிலிருந்து 162 கிகாவாட்டும் காற்றாலைகளிலிருந்து 58 கிகாவாட்டும் நீர் மின்சக்தி திட்டங்களிலிருந்து 57 கிகாவாட்டும் உயிரி எரிசக்தி திட்டங்களிலிருந்து 11 கிகாவாட்டும் கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் 46 பில்லியன் டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் தெரிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும் ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலை

0: 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மேலும் 19 நாடுகளுடன் போதைப்பொருள் தடுப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து இருதரப்பு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் போதைப்பொருள் தடுப்பு மண்டல அலுவலகங்களின் எண்ணிக்கை 13 to 30 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் பட்டன்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நகக்காயம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாக கூறப்படுவதிலும் உண்மை இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எட்வர்ட் மில்லிபேண்டிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது வலுப்பெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக விளங்குவதாகவும் கூறியுள்ளார். எட்வர்ட் மில்லிபேண்டுடன் இணைந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 20 மேற்பட்டோரை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்கடையத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலையத்தில் கேரளத்தில் இருந்து வரும் வாகனங்கள் மூலமாக கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிளாஸ்டிக் மின்னணு கழிவுகள், காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்படுவதால் ஜம்பு நதியும் விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடையும் சூழலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். 10 டன்னுக்கும் மேல் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் ஓடிடி இணையதளம் வாயிலாக இந்தியாவின் முத்துக்கள் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற காணொலி குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் கலைப்பொருட்களின் சிறப்புகள் குறித்த காணொலியை 3 நிமிட கால அளவில் தயாரித்து அடுத்த மாதம் 1 முதல் 30 சமர்ப்பிக்கலாம். முதற்கட்டமாக அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, தாமனண்டியோ, கோவா மற்றும் லடாக் பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது காணொலி படைப்புகளை போட்டிக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 போட்டியாளர்களுக்கு தலா 50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் தேசிய அளவில் சிறந்த படைப்புகளை அளிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி

0: 7000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் லாக்காடாங் மஞ்சள் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 3000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். 2028-29 நிதியாண்டிற்குள் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான லாக்காடாங் மஞ்சள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் உணவுப் பொருட்களை உலக அளவில் பிரபலமாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். ஆப்கானிஸ்தானில் நியூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெசோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 7:33 இடத்தில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி. எஸ், வரும் மழைப்பாளர்கள் வணக்கம்.
5: வணக்கம், நல்லா இருக்கீங்க சார்?
4: நல்லா இருக்கேன் சார். யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: தென்பேர் கணேஷ்ராஜா.
4: கணேஷ்ராஜா சார், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறேங்க,
4: நல்லா இருக்கிறேங்க. என்ன பாட்டு வேணும்?
5: கடலோர கவிதை படம் பாடல் வந்து பொடிநடையா போறவரே.
4: படிச்சிட்டீங்க, 2 லைன் பாடி கட்ட முடியுமா?
5: சொல்லுங்க.
4: அதெல்லாம் போதுங்க, நீங்க பாட்டு போடுங்க. அது வந்துட்டே இருக்கு சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இந்த நிகழ்ச்சி தான் வரும் மழைப்பாளர்கள். வணக்கம்.
3: வணக்கம் சார். செம்மர் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
2: கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கிற சார். சார்கிட்ட பேசும்போது எங்க உடம்பு சார் சேரிக்கு.
2: ஆஹா, நன்றி சார்.

0: நன்றி சார். என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து நாட்டுப்புற பாட்டு.
0: நாட்டுப்புற பாட்டு
1: வந்து கிழக்கு செவத்தோரம் செவிலி சத்தம் கேக்குது. அந்த பாட்டு
0: கிழக்கு செவத்தோரம் செவிலி சத்தம் கேக்குது. கேக்குதா சார்? நீங்க போட்டா தானே கேக்கும்.
1: கேக்கலாம்
0: தோ வரும் சார்.
1: கேக்கலாம் சார்,
0: கேக்கலாம் கேக்கலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஸ் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
5: வணக்கம் சார், பாஞ்சல் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
4: ஜெயா மேடம் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: என்ன
4: பாட்டு வேணும்? சோ கியூட்
5: படம் அண்ணாமலை சார் பாடல் வந்தேண்டா பாலுக்காரன்.
4: வந்தேண்டா பாலுக்காரன் போட்டுலாமே மேம், ஒரு லைன் பாடுறீங்களா?
5: எனக்கு வராது சார் பாடுறேன்.
4: நல்லா பேசுறீங்க, பாடுவீங்கன்னு பார்த்தேன். ஓகே மேம், பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
5: தேங்க்யூ சார்.
4: தேங்க்யூ மேடம், பை பை.

0: எஸ் மனம் உருமுதே நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு மழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா
0: இருக்கேன். மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கீங்களா? நான் மகிழ்ச்சியோட
1: உச்சகடத்துல
0: இருக்கேன். ஓகே சார், என்ன பாட்டு வேணும்? கடைசி சமயத்துல சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்து பொன்னியின் செல்வன், பழைய பொன்னியின் செல்வன்.
0: ஓகே,
1: வெண்ணிலா சிறகடிக்க அப்படின்ட்டு
0: அழகா உச்சரிச்சீங்க. ரெண்டு லைன் பாடுவீங்களா?
1: வெண்ணிலா சிறகடிக்க
0: வேருக்கு விரல் அடி வாணும் அப்படி வரும்ல, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. வாங்க சேர்ந்து கேட்கலாம்.
1: சூப்பரா இருக்கும். ரொம்ப ரேரான ஒரு சாங்கா, அதனாலதான் சரி கண்டிப்பா இந்த பாட்டு இன்னைக்கு கேட்டுருவோம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி வச்சேன்.
0: ஓகே ஓகே, வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: கண்டிப்பா. தேங்க்யூ சார்.
0: நன்றி.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தால் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மங்கள் மிலன் நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு அளவிலான உணவு பதனீட்டு நிறுவனங்களை அமைப்பு ரீதியிலான துறையாக மாற்றுவதற்கான பிரதமரின் பிஎம் எஃப்எம்இ திட்டத்தினால் நாட்டில் ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து வருகிறது. இத்திட்டம் குறித்து மத்திய உணவு பதனீட்டுத்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். நாட்டின் பருவமழை நிலவரங்கள், காரிப் பருவ நடவு பணிகள், விதைகள் மற்றும் உரங்களின் கையிருப்பு குறித்தும் எல் நினோ விளைவின் தாக்கங்கள் குறித்தும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மழை பற்றாக்குறை மாநிலங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை கோவையில் செவிலியர் பயிற்சிக் கல்லூரி ஒன்றின் தொடக்க விழாவில் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் அவர் செல்ல இருக்கிறார். புதுச்சேரியில் செவாலிய சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வையாபுரி மணிகண்டன், திரு மோகன்தாஸ், திரு செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் சிவாஜி கணேசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகத்தின் கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் நீடித்த மீன் வளர்ப்புக்கான தேசிய மையத்துடன் இணைந்து ஏனாமில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம் ஒன்றை நடத்துகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணி

0: அதிகரிக்குதாம்.
1: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
1: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

குட் ஈவினிங் அகேன். 8:05 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஹவ் டியூன்ட் இன் டு மியூசிக் பை த பே. திஸ் இஸ் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 சென்னை, 102.8 புதுச்சேரி அண்ட் 103 கோயம்புத்தூர். வெல்கம் டு த ஷோ. மை நேம் இஸ் ஸ்ரீவித்யா அண்ட் அன்டில் 9 PM திஸ் ஈவினிங் I'm going to play some exciting tracks that I've lined up just for you. And the good news is I'm also taking requests from our lovely listeners this evening. So if you have a Western music request, you have to go to tinyurl.com/AIRmysong and we'll have the track played for you. So we left off the earlier show with Tina Turner, so I'm going to continue this show with some more Tina Turner, this dramatic and unforgettable theme song by Tina Turner for the iconic spy franchise film GoldenEye. This is Tina Turner with her magical voice singing GoldenEye.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேரம் 9:16. பகல் முழுக்க இருந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி வச்சுட்டு நம்ம மனசு என்ன பேச வருது அப்படின்னு கேட்குற டைம் இது. கூடவே சில பழைய இனிமையான நினைவுகளும் வந்து போகும். இந்த அழகை இன்னும் கொஞ்சம் அழகாகத்தான் நான் வந்திருக்கேன். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வானத்தில் தேன் பொழிந்து உங்கள் நெஞ்சிலே இசை சிந்தும் நேரம். இது தேன் சிந்து தேவானம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். முதல் பாடல். சில பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப ரஃபா கோபக்காரங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பிடிச்சவங்க முன்னாடி மட்டும் ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. எவ்வளோ பெரிய இரும்பு மனசா இருந்தாலும் காதல் அப்படின்னு வரும்போது அது தானா ஒரு இடம். 1000 பேர் அவங்கள கடந்து போனாலும் அந்த ஒரு முகம் மட்டும்தான் மனசுல நிற்கும். அந்த அழகான காதலோட மயக்கத்தை இப்ப ஃபீல் பண்ணலாம். பாலா படத்துல இருந்து

சில பேரை பார்த்தா இவங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு முதல்ல தோணும். ஆனால் வாழ்க்கை யாரை எப்போ எப்படி நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும்னு யாருக்குமே தெரியாது. நேற்று வரைக்கும் வம்பு பண்ண அதே ஆள்கிட்ட தான் இன்னைக்கு பேச மறந்தா நாள் முழுக்க ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி இருக்கும். சண்டை போட்டாலும் மனசு அவங்க பக்கம் தான் நிற்கும். கோவப்பட்டாலும் ரொம்ப நேரம் கோபமாக இருக்க முடியாது. எதிரி அப்படின்னு ஆரம்பித்த அந்த உறவு ஒரு கட்டத்தில் இவங்க இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கும். அந்த அழகான காதல் உணர்வை இப்போ கேட்கலாம் பகவதி படத்துலேருந்து.

நேரம் 9:26. இந்த காதல் வந்துடுச்சுன்னா நம்மளை முதல்ல மாத்திர விஷயம் நம்ம இயல்பு தான். காரணமே இல்லாமல் சிரிப்போம், தனியாக இருந்தாலும் யாரோ கூட இருக்கிற மாதிரியே தோணும். ஃபோன் ரிங் ஆனாலே அப்படியே இந்த ஹார்ட் ஒரு செகண்ட் நின்று துடிக்கும். கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்தா கூட நம்மளே நம்மளுக்கு புதுசாக காட்டுற மாதிரி தோணும். காதலில் வர இந்த அழகான மாற்றத்தை இப்போ பாட்டில் கேட்கலாம். ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க படத்துலேருந்து.

நேரிலே சைபாலி இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சிந்து தேவானத்தில் நாம ஒருத்தரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க பேரை கூப்பிடுறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க சிரிச்சா ரசிப்போம், பேசினா ரசிப்போம், கோவப்பட்டா கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசட்டுமே அப்படின்னு தான் மனசு நினைக்கும். காதலில் ஒருத்தரை புகழ வார்த்தைகளே பத்தாது. அதனால தான் செல்ல பெயர்களும் குறும்பான வர்ணனைகளும் பிறக்குது. அந்த ரசனையும் ரொமான்ஸும் இப்போ நம்ம கேட்க போகிற பாடல்களில் முழுசை நிறைஞ்சிருக்கும். இப்போ கேட்கலாம் பம்மல் கே சம்பந்தம் படத்துல இருந்து.

சில உணர்வுகளுக்கு நம்ம கிட்ட பதிலே இருக்காது. இது நிஜமா இல்லை கனவா அப்படின்னு மனசே மனசை கேட்கும். ஒரு முகம் தேவதையா தெரிய ஆரம்பிக்கும். ஒரு நினைவு உயிரோட கலந்தா மாதிரி தோணும். கண்ணு மூடினாலும் அதே முகம், திறந்தாலும் அதே முகம். காதல் மனசுக்குள்ள அமைதியா வந்து தங்குற அந்த அழகான தருணத்தை கேட்கலாம் அழகி படத்துல இருந்து.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:45. எல்லா காதல் கதைகளும் ஒரு சந்திப்பில் ஆரம்பிக்குது. ஆனால் அது அந்த ஒரு சந்திப்போட முடிஞ்சிடாது. ஒரு ஒரு சந்திப்பும் ஒரு புதிய உணர்வை கொடுக்கும். முதல்ல ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் ஒரு புன்னகை, அதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஒரு இடம். இப்படியே ஒவ்வொரு சந்திப்பும் ரெண்டு மனசுகளையும் இன்னும் நெருக்கமாக்கிட்டே போகும். அந்த அழகான பயணத்தை கொண்டாடுற பாடல் இப்போ நம்ம கேட்கலாம். சார்லி சாப்ளின் படத்துல இருந்தேன்.

0: இந்த முதல் பார்வை காதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப வித்தியாசமானது. யாரோ ஒருத்தரை ஒரு நிமிஷம் தான் பார்த்துருப்போம், ஆனால் அவங்க போன வழியிலே நம்ம உயிரும் போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். நம்மளை விட்டு அவங்க தூரமாக போனாலும் அவங்கள பார்த்த அந்த இடத்துலையே நம்ம மனசு அப்படியே நின்று போயிடும். அவங்க மறுபடியும் வந்துட மாட்டாங்களா, நம்ம அன்பை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய தேடல் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி முகம் தெரியாத ஒரு தேவதையை தேடி அலையிற ஒருத்தரோட உண்மையான தவிப்பை ரொம்ப யதார்த்தமாக சொல்கிற பாட்டு இது. பாடல் கேட்கலாம், ரோஜா கூட்டம் படத்துல இருந்து.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ

ஒருத்தர் நம்ம வாழ்க்கையிலே இருக்கிறது வேற, நம்ம வாழ்க்கையாவே மாறி போறது வேற. அவங்க இல்லாத ஒரு நாளை யோசிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க நம்ம சிரிப்பில் இருப்பாங்க, நம்ம நிம்மதியில் இருப்பாங்க, நம்ம மூச்சில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அன்பை ஒவ்வொரு வரியிலும் கவிதையாக சொல்கிற ஒரு பாட்டு உன்னை நினைத்து படத்துல இருந்து.

நேரம் 10:02. சில ஆசைகளை உடனே சொல்லிடலாம், ஆனால் சில ஆசைகள் சொல்ல சொல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு தோணும். அதனால தான் நமக்கு பிடிச்சவங்க கூட பேசும்போது இந்த நாள் முடியாமல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு மனசு நினைக்கும். பேசுகிற வார்த்தைகளை விட பேசாத பார்வைகளில் தான் காதல் அதிகமாக இருக்கும். அந்த மெல்லிய உணர்வை இப்போ கேட்கலாம் காக்கா காக்கா படத்துலேருந்து.

நம்ம வாழ்க்கை சில நேரம் நமக்கே புரியாத ஒரு கவிதை மாதிரி இருக்கும். எதுக்காக ஓடுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தெளிவே இருக்காது. ஆனால் அந்த ஒரு ஸ்பெஷலான நாள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது, அது வரைக்கும் எழுத்துப்பிழையோடு இருந்த நம்ம வாழ்க்கை மொத்தமாக திருத்தப்பட்ட மாதிரி ஒரு முழுமை கிடைக்கும். அவங்க கண்ணை பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உண்மையான அர்த்தமே கிடைச்ச மாதிரி மனசு லேஸ் ஆகும். அப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்க ஆழமான புரிதலை ரொம்ப அழகாக சொல்கிற பாட்டு இது. பாடல் கேட்கலாம், அரசு படத்துலேருந்து.

நாம ஒருத்தரை உண்மையா நேசிக்கும் போது நம்ம ஆசைகள் எல்லாமே நம்மளை சுத்தி இருக்காது, அவங்கள சுத்தி தான் இருக்கும். அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க சிரிச்சா போதும், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யணும் அப்படின்னு மனசு நினைக்கும். அன்புல எதிர்பார்ப்பை குறைச்சி அர்ப்பணிப்பை அதிகப்படுத்துற அந்த அழகான ஃபீலை இப்போ கேட்கலாம் லேசா லேசா படத்துல இருந்து.

காதலில் விழுந்தவங்களுக்கு இரவுகள் எப்போவுமே ரொம்ப நீளமாக தான் இருக்கும். கண்ணை மூடினா அவங்க ஞாபகம், தூங்கினா அவங்க கனவு அப்படின்னு நம்ம தூக்கத்தையே யாரோ ஒருத்தர் மொத்தமாக திருடியிருப்பாங்க. ஆனால் அந்த திருட்டு நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். என் கனவே நீதானே அப்படின்னு மனசை அடிச்சுக்கிற அந்த அழகான தவிப்பை இப்போ இசையோடு சேர்ந்து பாட்டாக கேட்கலாம். ஜெயம் படத்துலேருந்து

நமக்கு பிடிச்சவங்களுக்கு தெரியாம அவங்கள ரசிக்கிற சுகமே தனிதான். அவங்க நினைவுகள் கூட வாழ்ந்து காத்துல இருக்க அவங்க சுவாசத்தை சுவாசிச்சு மனசுக்குள்ளேயே ஆயிரம் கதைகள் பேசி சிரிச்சுக்கிற அந்த தனிமையான நேரங்கள், அதுக்கெல்லாம் ஈடு இணையே இல்லை. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா காதல் அப்படிங்கிறது ஒரு அழகான ஃபீல், அது ரொம்பவே தித்திக்கும். அந்த தித்திப்பான ஃபீலை இப்போ கேட்கலாம், தித்திக்குதே படம்.

இப்போ தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் நினைவை போற்றும் விதமா அவரோட காவிய பாடல்களை அடுத்தடுத்து கேட்க போறோம். நேரம் 10:31. ஒரு பக்கம் மிரட்டலாட விக்ரமனா நம்மளை அதிர வச்சு, இன்னொரு பக்கம் நேர்மையான பார்த்திபனா நம்ம மனசை உருக வச்சிருப்பாரு. தன்னோட கண்களாலே ரெண்டு கேரக்டரும் அத்தனை வித்தியாசத்தை காட்டி நடிகர் திலகம் இரட்டை வேடத்துல விஸ்வரூபம் எடுத்த அந்த மாஸ்டர் பீஸ் படம் தான் உத்தமபுத்திரன். இப்போ அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

தேன் சிந்து தேவானத்தில் அடுத்ததா அண்ணன் தங்கை பாசத்துக்கு ஒரு இலக்கணம் வகுத்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை படங்கள் வந்தாலும் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு நடிகர் திலகம் வாழ்ந்து காட்டின ஒரு உன்னத காவியம் தான் பாசமலர். இப்போ பாசமலர் படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்கலாம்.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறுபொலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். தேன் சிந்த தேவானத்தில் அடுத்ததா சிவாஜி அவர்களோட சீரியஸான நடிப்பை பார்த்து ரசித்த நமக்கு அவரோட கியூட்டான காதலையும் அட்டகாசமான காமெடி டைமிங்கும் காட்டி நம்மளை ரசிக்க வச்ச படம் தான் ஊட்டியோட அழகும் நடிகர் திலகத்தோட ஸ்டைலும் சேர்ந்து ஜாலம் பண்ண அந்த படம் ஊட்டி வரை உறவு. வாங்க இப்ப இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்கலாம்.

0: தேன் சுந்ததே வானத்தில் அடுத்ததா விரல்களில் நாதஸ்வரத்தை பிடிச்சிருக்க விதமாகட்டும், அந்த கம்பீரமான பார்வையாகட்டும், நிஜமாவே ஒரு நாதஸ்வர வித்வானை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நினைத்திருப்பாரு நடிகர் திலகம். பத்மினி அவர்கள் கூட சேர்ந்த அந்த கெமிஸ்ட்ரி இன்னைக்கு வரைக்கும் எவர்கிரீன். அப்படிப்பட்ட தில்லானா மோகனாம்பல் படத்துல இருந்து இப்போ ஒரு பாட்டு கேட்கலாம்.
1: தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்லு தக தக சொல்

தேன் சிந்ததேவானத்தின் நிறைவாக வரும் பாடல் சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: வெளிய மேகம் துள்ளிய என்று அள்ளி வழங்கும் வெள்ளைப்பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு.
1: நேரம் 11 மணி. நேர்களே, நமது நிலையத்தில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்திற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். ஆறு 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55

சூழல் அறிவோம் காடுகளின் உழவர்கள் தொடர்ச்சி வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். ஏழு இரண்டிற்கு புதுவை புதுமை தமிழமுது தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ எலும்பு முறிவுக்கான முதலுதவி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.

7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலை நிகரார் ஆர்ஜே ஜனா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். ஒன்பது இணைய வழி நேர்விருப்பம், 10:00 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:00 மெலடி மேஜிக், 12:00 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டிற்கு ஹாய் ஸ்நேகிதியே, குழந்தைகளின் நலமும் வளமும் குறித்து புதுச்சேரி குழந்தைகள் நல ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர். இதில் அடிவயிற்று வலி ஆரம்ப அறிகுறிகள் மற்றும் அவசர சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேர் அலை நிகரார் ஆர் ஜே சோனியா, 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம். எட்டு மணிக்கு ஆகாஷ்வாணி டெல்லி 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அறிமுக நிகழ்ச்சியின் இந்தி மற்றும் ஆங்கில ஒளிபரப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:30 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சுந்த தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.